நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 10 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 16 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 தேதி சனிக்கிழமை. மதியலை 820 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம்.

0: உண்மை அன்பை விரும்பாது பொருளை மட்டுமே விரும்பும் பரத்தையரின் இனிய பேச்சு துன்பத்தையே தரும். குறள் எண் 911 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியாரின் சொல் இழுக்கு தரும்.
0: உண்மை அன்பை விரும்பாது பொருளை மட்டுமே விரும்பும் பரத்தையரின் இனிய பேச்சு துன்பத்தையே தரும். குறள் எண் 911 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறள் அமுதம் கேட்டோம். நேர்களினி, இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறியலாம்.

இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை இதில் சுழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேர் மருத்துவர் உமா ராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதற் பகுதி கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக தாய்ப்பால் வாரம் குறித்த சிற்றுரை இடம்பெற கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். காலை 8 ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். 8:30 நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல் படையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். தொடர்ந்து திரைக்காணம். 9:00 அரங்கிசையில் என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழலிசை இடம்பெறும். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவ

அரங்கம் எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இளைய பாரதம். நேர்களே, இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் முதலில் ஸ்டார்ட் அப்கள் குறித்த நேர்முகம். பங்கேற்பவர் பேராசிரியர் கிருஷ்ணன் பாலசுப்ரமணியம் அவர்கள். தொடர்ந்து பசுமை புரட்சி உரை வழங்குகிறார் லோகேஷ்குமார். ஜென் தத்துவங்கள் வழங்குபவர் சிவரஞ்சனி. கல்லிலே கலைவண்ணம் கண்டார் உரை வழங்குபவர் முருகன். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், பி லக்ஷ்மிஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மடதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உடான் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், வி பி கிராம்ஜி உரை சித்திரம் எழுதியவர் டி சுரேந்தர் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகாணம் கேட்கலாம். 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரைசை. 6:40 மனத்தில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தேன் தேன் தேன் தேனி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம்ஜான் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை வேளாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 8:05 8:30 திரைகாணம் கேட்டு ரசிக்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:45 த ஹோம் கமிங் ஆஃப் எடிக்ட்ஸ் ஆங்கில நிகழ்ச்சியின் 2 பகுதி இடம்பெறும். சோழர்கால செப்பேடுகளை திரும்ப பெறுவது குறித்து மூத்த வழக்கறிஞர் திரு பி ஜெகநாத் அவர்களுடனான நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர் ராகப்பிரியா அவர்கள். 9:15 திரைகாணம் கேட்டு ரசிக்கலாம். 10:00 அகில பாரத இசை சின்மயா சகோதரிகள் உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரத்தா ரவீந்திரன் அவர்கள் வயலின், பி கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். நேர்களின் நினைவிற்கு 101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்று காலை 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். காலை 11:30 ஸ்டாம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி. பிற்பகல் 3:02 அறிவோம் ரசிப்போம். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:00 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரீவைண்ட். 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று காலை 11:30 மல்லே புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரசகுளிக்கொலு இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 1:10 இசை பேருரை ஸ்ரீ துர்கா வழிபாடு நிகழ்த்தியுள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கிசையில் வி எல் நாராயணா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. 8:15 வார்ப்பு மாப்பிள்ளை நாடகம் எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடித்துள்ளவர்கள் எம் சண்முகம், கே கீதா குமாரி, வி உமா, வி அன்பரசு, வி உமா மகேஸ்வரி, எம் கே விநாயகம்.

0: He said the crackdown has resulted in the tragic death of over 40 civilians and serious injuries to many. Prime Minister Narendra Modi spoke with the Prime Minister of the United Kingdom, Andy Burnham, and congratulated him on assuming office. In a social media post yesterday, Mr. Modi said during their conversation, they agreed to work together across sectors such as technology, innovation, defence, security, clean energy, education and people-to-people ties and take the India-UK Comprehensive Strategic Partnership to new heights. External Affairs Minister Dr. S. Jaishankar spoke to his Iranian counterpart Abbas Araghchi last evening and conveyed India's deep concerns over the ongoing hostilities in the West Asia region. During the telephonic conversation, Dr. Jaishankar strongly urged that attacks on commercial shipping and seafarers be avoided under any circumstance. At the Commonwealth Games in Glasgow, India delivered another outstanding performance yesterday, clinching historic gold medals in judo, securing a memorable double podium finish in the men's javelin throw, winning a first ever bronze medal in the decathlon and booking places for 10 boxers in their respective finals. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அறம் செய். அறம் என்ற சொல் இன்றைய கணிப்புரி தலைமுறைக்கு சரியாக புரியவில்லை. நிறைய பேர்கிட்ட போய் அறம் அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்டால், அறமா சார், இது மாதிரி தீட்டுவாங்களே அதுவா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம், அவர்களுக்கு வேற்றுமொழியில் படித்ததனால் அறம் என்கின்ற வார்த்தை தெரியவில்லை. ஏன், நம்முடன் இருப்பவர்கள் பலருக்கும் அறம் என்கின்ற வார்த்தைக்கு முழுமையான பொருள் தெரியவில்லை, அதனுடைய தெளிவான அர்த்தமும் புரியவில்லை. காரணம், சிந்திக்க விடுவதில்லை இந்த சிறுவகுப்பு பாடங்கள். மனப்பாட கீறல்களே மாணவ கேசட்டில் கணக்காக பதிவு செய்யப்பட்டுவிட்ட காரணத்தால் அறம் என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு புரிவதில்லை. வள்ளுவரிடம் கேட்டோம், அறம்னா என்னங்கையான். அவர் சொல்கிறாரு, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். தீமை இல்லாத வார்த்தையை நீ பேசினாவே அதுதான் அறம். நம்மக்கிட்ட யாராவது வராங்க, அவங்ககிட்ட அன்பாக பேசுகிற போது, உண்மையாக பேசுகிற போது அதுவே அறமாக மாறும் என்கின்ற அற்புத செய்தியினை வள்ளுவர் செதுக்கி வைத்திருக்கிறார். இந்த அறத்தினை நாம் பேசுகிற போதே நம்முடைய செயலும் நற்செயலாக மாறிவிடும். அந்த நல்ல செயல் அன்பாகி அருளாகி அதுவே அறமாகி உரமாக மாறும். உற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு அது பயன்பாடாக அமையும். அதனால்தான் நம்ம வள்ளலார் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார், சடங்குகள்லாம் வேணாம்பா, நீங்கள் இறந்த வாட்டி சாப்பாடு வைக்கிறீங்க அது வேணாம், இருக்கிற போது உன் பெற்ற தாயை நன்றாக கவனியுங்கள், அவர்களுக்கு சோறு போடுங்கள், அதுதான் அறம் என்று வள்ளலார் சொல்கிறார். அதில் எவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கி கிடப்பது என்பதை நாம் உணர வேண்டும், மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். பெரியோர் சொல் பேணி பிறலாது நின்று பரியார் அடியார் பரியார் கரியார் சொல் தேராது இமையான் என்கின்ற ஒரு அற்புதமான பாடலினை ஏலாதி சொல்லும். மாறான் மண் ஆளுமா மாற்று என்று முடிக்கின்ற அந்த ஏலாதி பாடல் எழுந்து நிற்கிறது. இது அறம். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை மற்றவங்களுக்கு கொடு, அவங்ககிட்ட அன்பு காட்டு, அவங்ககிட்ட அருள் காட்டு, அதுதான் உண்மையான அறம் என்று ஏலாதி சொல்கிறது. எல்லோருக்கும் நல்லது செய்வது அறம். இல்லாதவர்களுக்கு எதிர்பார்க்காமல் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே அறம் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துகிற போதுதான் புதிய சமுதாயம் அறத்தின் வழி நிற்கும். அதனால தான் உலக அரங்கமே அறம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை படைத்தவர்கள் இந்த தமிழர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதன் வழி நாம் புதிய சிந்தனையை, அறத்தினை, அதன் கோட்பாட்டினை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் கட்டு

0: அன்புதான் அறம் என்பதை உணர்த்துகிற போது நம்மிடையே இருக்கிற சிக்கல் ஓடிவிடும், சிதைந்துவிடும். எனவே அறத்தோடு இருங்கள், அன்பாக இருங்கள் என்பதே இன்றைய செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

நேரம் 6:15 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இந்த இனிய காலை வேளையில் வழிபாடு நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் இறையை உணர்வோம் இசையோடு துவக்கமாக ஒலிக்கிறது. மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:24. நேர்கள் இணைந்திருக்கும் சென்னை வானொலியின் 820 கிலோஹெர்ட்ஸ் ஒலித்து கொண்டிருப்பது வழிபாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் நாகூர் எம். ஹனீஃபா பாடியிருக்கும் பாடலை.

0: நேரம் 6:35 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இந்த திருவள்ளுவர் ஆண்டு ஆடித்திங்கள் 16 சனிக்கிழமை நேர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து ரக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: வருஷத்துல வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசம் தான் அந்த தேனுக்கு ட்ரெண்ட். காட்டுல இருக்கிற தேனுக்கு வந்து திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும், அது அடிக்கணும்.

0: ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் நமக்கு அந்த தேன் கிடைக்கும். ஆனா வளப்பு தேன்ல ஏழு நாளுக்கு ஒருக்க நாங்க எடுத்துட்டே இருப்போம்.
1: தேன் தேன் தேன், தேனீ வளர்ப்பு குறித்த அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம்ஜான் அவர்கள். தொடர்ந்து
2: பூஞ்சான நுண்ணுயிர்களுமே வந்து உடனே வந்து நம்ம பயிர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுல நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் பயன்படுத்த கூடாங்க.
1: இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூண்வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூண்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூண்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் லிட்டருக்கு 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமே தாட்சம் லிட்டருக்கு 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடிஉரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள்: நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண் புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள்

0: போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண் புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப் பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தடமாறி சென்ற திசை மாறிய இளைஞ தலைமுறையினரை தண்டிக்காமல் நாட்டு நலன் மற்றும் தேசிய கட்டமைப்பு உணர்வுடன் அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தை குறிப்பிட்டு பிரதமர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை தெரிவித்துள்ளார். சமூகத்தில் நிலவும் கோபமும் ஏமாற்றமும் இயல்பானதே என்றாலும் இளமைப் பருவம் என்பது கற்றுக்கொள்வதற்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குமான காலம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களை நீதிமன்ற வழக்குகளுக்கு இழுப்பதோ அல்லது சமூக ரீதியாக துன்புறுத்துவதோ தீர்வாகாது என்றும் சமூகம் அவர்களை அரவணைத்து சரியான பாதையை காட்ட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 2026-27 முதல் 2030-31 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு 36,441 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் விளையாட்டு மிக முக்கியம் என்று கூறினார். ஒவ்வொரு திறமையான இளைஞரும் விளையாட்டில் சாதிக்க இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்றும், அடிமட்ட அளவில் தொடங்கி ஒலிம்பிக் வரை வீரர்கள் பயிற்சி பெற நாடு முழுவதும் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் விளையாட்டு பாடத்தை ரத்து செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படும் என்றும், எந்தெந்த பள்ளிகளில் கழிப்பறைகள் இல்லை என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய உணவில் அசைவம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் உரிய முடிவெடுத்து அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி குழந்தைகளுக்கு தரமான சீருடைகள் வழங்கப்படும் என்றும், இதுகுறித்த அறிவிப்புகள் வரும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் பகுதிகளில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை சாக்கடை

0: கால்வாய்களில் சட்டவிரோதமாக வெளியேற்றும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் தடையை மீறி அந்த சாய ஆலை மீண்டும் சட்டவிரோதமாக இயங்குவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அமைச்சர் அங்கு நேற்று நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் வருவதை அறிந்ததும் சாய ஆலைக்குள் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். அதனைத் தொடர்ந்து ஆலையின் உள்ளே பார்வையிட்ட அமைச்சர் சட்டவிரோதமாக சாயப்பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் கண்டறிந்து உறுதி செய்தார். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் கலந்தாலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தடையை மீறி சட்டவிரோதமாக செயல்படும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் மாநிலத்தில் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் செயல்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்றவர்களில் 95% பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு ஞானச்சந்திரன் கூறினார்.
1: மை பாரத் மத்திய அரசினுடைய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற அமைப்பானது நாடுகளுடைய முகாம் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை இந்தியாவில் இருக்கிற 15 முதல் 29 வரை இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் பதிவு செய்வதற்கான முகாமானது அனைத்து நிறுவனங்கள் மற்றும் அனைத்து இடங்களிலும் நடைபெற்று வருகிறது. நஷாமுக்து பாரத் யுவா கனெக்ட் புரோகிராம்ல வைத்து மை பாரத் ரெஜிஸ்ட்ரேஷன் டிரைவ் என்பது நடத்தப்பட்டது. இந்த நஷாமுக்து யுவா பர் விக்ஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி என்பது இளைஞர்கள் குறிப்பாக இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் நம்முடைய பாரத பிரதமரின் கனவான மலர்ந்த இந்தியாவை அடைவதற்கு போதையில்லா இளைய தலைமுறை உருவாக்குவதற்கு மை பாரத்தின் சார்பாகவும் மற்றும் நாட்டு நலப்பணித்தின் சார்பாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
0: தமிழகத்தில் கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள ஏனைய மாவட்டங்கள் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் மலேரியாவால் 5 உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்புத் துறையில் கணினி மேலாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 41 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் மின் ஒப்பந்த புள்ளி தொடர்புடைய பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அலுவலர்களுக்கான பயிற்சியை நேற்று ஆணையர் திரு சமீரன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியனான 28 திரு நீரஜ் சோப்ரா தனது இரண்டாவது முயற்சியில் 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 யஷ்வந்த் சிங் தனது 6வது மற்றும் இறுதி முயற்சியில் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்தார்.

மகளிர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா தே ஆடவர் பிரிவில் அர்ஷ் சிங் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுடன் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடைப்பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா, ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கட்டமைப்புகளான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய

0: கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கட்டமைப்புகளான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிறம் 6:55 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

0: சூழல் அறிவோம்.
1: சூழல் ஆர்வலர்களுக்கு பிற நாட்டினர் குடிபெயர்தல், கடத்தல் போன்றவற்றை தடுக்கும் நடவடிக்கையில் புதிய கவலை பிறந்துள்ளது. காரணம், அமெரிக்க எல்லையில் பெரும் சுவர்கள், தடுப்புகள் எழுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் தாவரங்களிலும் மரங்களிலும் மகரந்த சேர்க்கை பாதிக்கப்படலாம் என அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இங்கே சில அரிய வகை பட்டாம்பூச்சிகளும் இருக்கின்றன என்றும், அவை அங்கேயுள்ள தாவரங்களிலிருந்துதான் தங்களது உணவை பெறுகின்றன என்றும் சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அங்கே பல்லுயிர்களின் பெருக்கம் நடைபெறுவதால் இதுபோன்ற தடுப்பு சுவர்கள் இவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என அவர்கள் அஞ்சுகிறார்கள். அங்கே உள்ள பாலைவனங்கள் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோ, டெக்சஸ், அரிசோனா, வடக்கு மெக்சிகோ என பல இடங்களுக்கு பரவி இருப்பதால் அங்கு வாழும் உயிரினங்கள் குறிப்பாக குறுகிய தூரம் பறக்கும் தன்மையுடையவை. ஊர்வன போன்றவற்றின் மீது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என சூழலியலாளர்கள் கருதுகின்றனர். மேலும் இந்த எல்லை பகுதியில் போடப்படும் அதி தீவிர ஒளி கொண்ட விளக்குகளால் விலங்குகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி அவற்றின் இயற்கை தன்மையை மாற்றிவிடும் அபாயம் இருக்கிறது. டெக்சஸின் ரியோகிராண்டே பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறத்தில் மட்டும் 1200 தாவர வகைகளும் சுமார் 300 வகையான பட்டாம்பூச்சிகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.9 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகம். பதிவாகியுள்ள ஈரப்பதம் 86%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.4 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.2

0: டிகிரி செல்சியஸ் அதிகம். பதிவாகியுள்ள ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை: தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: இந்தியா பல்வேறு கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறைகள், பண்பாடுகளை கொண்ட நாடு. நிலம், மலை, வனமென பல்வேறு புவியியல் சூழல்களை கொண்ட தேசம். அந்தந்த நிலத்தின் தன்மையில் அங்கு வசிக்கும் மக்களின் வாழ்க்கை முறை இருக்கிறது. கல்வி, வேலை வாய்ப்புகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சரிசமமான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும், திறன் வாய்ந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்காகவே போட்டித் தேர்வுகளும் நுழைவுத் தேர்வுகளும் நடத்தப்படுகின்றன. பள்ளிக் கல்வி முடித்த மாணவர்கள் சேர்வதற்காக மத்திய மாநில அரசுகள் ஏராளமான கல்வி நிறுவனங்களை நடத்துகின்றன. எல்லா தரப்பு மாணவர்களும் அவரவர் திறனுக்கு ஏற்ப வாய்ப்புகளை பெற வேண்டும் என்ற நோக்கில்தான் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகள் வரையறுக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன. ஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்காக JEE என்ற இருநிலை தேர்வு நடத்தப்படுகிறது. மத்திய அரசு நடத்தும் சட்ட பள்ளிகளில் சேர்வதற்காக கிளாட் என்ற நுழைவுத் தேர்வும் நடத்தப்படுகிறது. அதேபோல பிளஸ் டூ முடித்த பிறகு மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக நீட் என்ற நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்தியாவில் மருத்துவ படிப்பு என்பது பெரும்பாலான மாணவர்களின் கனவாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக சுமார் 1,60,00,000 மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பாடத்திட்டங்களில் பிளஸ் டூ தேர்வு எழுதுகிறார்கள். தேசிய மருத்துவ ஆணையத்தின் கணக்குப்படி ஆண்டுக்கு 1,36,939 மாணவர்கள் மட்டுமே இளநிலை மருத்துவ படிப்பான MBBS படிப்பில் சேர முடியும். ஆனால் 22,00,000 மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர நினைக்கிறார்கள். மருத்துவம் என்பது உயிர்காக்கும் தொழில் என்பதால் அதை படிக்க விரும்பும் மாணவர்கள் தகுதியானவர்களாக, உரிய திறன் பெற்றவர்களாக இருப்பது முக்கியமானது. அதற்காகவே நீட் என்ற நுழைவுத் தேர்வு கொண்டுவரப்பட்டது. தேர்வில் அவர்கள் பெறுகிற ரேங்க் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் ஒதுக்கப்படும். மருத்துவ படிப்புக்கு மிகுந்த போட்டி நிலவுவதால் ஆங்காங்கே சில தவறுகள் நடக்கின்றன. இந்த சூழலில் தொடர்ந்து மாணவர்கள் தரப்பிலிருந்து வந்த கோரிக்கைகளை அடுத்து நீட் தேர்வு உள்ளடங்கிய போட்டித் தேர்வுகளை முறைப்படுத்தவும் சீர்திருத்தவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை துரிதகதியில் எடுத்து வருகிறது. முதல்கட்டமாக நுழைவுத் தேர்வு, போட்டித் தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய உலக அளவில் புகழ்பெற்ற தொழில்நுட்ப வல்லுநரான திரு நந்தன் நிலேகனி தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நியமித்துள்ளார். 71 வயதாகும் திரு நந்தன் நிலேகனி ஆதார் ஆணையத்தின் முதல் தலைவராக பணியாற்றியவர். அவர் உருவாக்கிய கட்டமைப்புகளின் அடிப்படையில் இதுவரை 144 கோடி ஆதார் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இ KYC மற்றும் UPI டிஜிட்டல் பண பரிமாற்றம் ஆகியவற்றுக்கும் திரு நந்தன் நிலேகனி மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளார். தற்போது போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வுகளுக்காக நம்பகமான, பாதுகாப்பான தொழில்நுட்ப கட்டமைப்புகளை திரு நந்தன் நிலேகனி உருவாக்க உள்ளார். அவரது தலைமையிலான உயர்நிலை குழுவில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சோம்நாத், இந்திய உளவுத்துறை முன்னாள் இயக்குநர் திரு டபன் டேகா, சென்னை IIT இயக்குநர் திரு வி காமகோட்டி, கல்வித்துறை முன்னாள் செயலர் திருமதி அனிதா கர்வால், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு அம்ரித்லால் மீனா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு நாடு முழுவதும் நடைபெறும் போட்டித் தேர்வுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும். இஸ்ரோ நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திரு சோம்நாத் ராக்கெட் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகிறார். அவர் இஸ்ரோவில் பணியாற்றிய போது துல்லியமான திட்டமிடலுக்காக அனைவராலும் பாராட்ட பெற்றவர். இக்கட்டான சூழல்களை திறம்பட கையாள்வது, தவறுகளை துல்லியமாக கண்டறிவது, அனைத்து தரப்பு நிபுணர்களையும் ஒன்றிணைப்பது உள்ளிட்ட தலைமை பண்புகளுக்காக திரு சோம்நாத் குழுவில் இணைக்கப்பட்டுள்ளார்.

சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி அடிப்படையில் கணினி விஞ்ஞானி ஆவார். கணினி வடிவமைப்பு, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அவர் திறம்பட செயல்பட்டு வருகிறார். பொதுத் தேர்வு, நுழைவுத் தேர்வு வினாத்தாள்களை திருத்தும் பணியை நேர்த்தியாக மேற்கொள்ள அவர் மிக முக்கிய பங்களிப்பை வழங்க உள்ளார். வினாத்தாள் கசிவை தடுப்பது, தேர்வில் ஆள் மாறாட்டங்களை தடுப்பது, தேர்வு தொடர்பான உளவு தகவல்களை திரட்டுவது ஆகியவற்றுக்காக இந்திய உளவுத்துறையின் முன்னாள் இயக்குநர் திரு தபன் டேகா நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கர்வால் பள்ளிக்கல்வி, பொதுத்தேர்வு, கல்வித்துறை நிர்வாகத்தில் மிகுந்த அனுபவம் கொண்டவர். அவர் கல்வித்துறை செயலாளராக இருந்தபோது பல்வேறு சீர்திருத்தங்கள் அமல் செய்யப்பட்டன. இவற்றை கருத்தில் கொண்டு அவர் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான திரு அம்ரித்பால் மீனா சரக்கு போக்குவரத்து துறையின் நிபுணராக கருதப்படுகிறார். போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வு வினாத்தாள்களை வாகனங்களில் கொண்டு செல்லும் போதுதான் பெரும்பாலும் வினாத்தாள் கசிகிறது. இதை தடுக்க திரு அம்ரித்பால் மீனா முக்கிய வியூகங்களை வகுப்பார். நாடாளுமன்றத்தில் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் அறிமுகம் செய்தார். 2024 உருவாக்கப்பட்டு தற்போது வரை நடைமுறையில் இருக்கும் நுழைவுத் தேர்வு சட்டத்தை விட பல மடங்கு வலிமையாகவும் குற்றம் இழைப்போரை கடுமையாக தண்டிப்பதாகவும் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. முந்தைய சட்டப்படி ஒரு நபர் முறைகேடான வழியில் தேர்வு எழுதினாலோ முறைகேடாக நடந்தாலோ அவருக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறையும் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். புதிய சட்டத்திருத்தப்படி முறையற்ற வகையில் தேர்வுகளை எழுதுவது கண்டறியப்பட்டால் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். தேர்வு சேவையை வழங்கும் நிறுவனங்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் முன்பு 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் புதிய சட்டத்திருத்தப்படி 5 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். தேர்வு நடத்துவதற்கான செலவு தொகையும் அவரிடமிருந்து வசூலிக்கப்படும். 8 ஆண்டுகளுக்கு பொதுத் தேர்வு தொடர்பான எந்த ஒரு பொறுப்பிலிருந்தும் அந்த நிறுவனம் விலக்கி வைக்கப்படும். இந்த வகை குற்றத்தில் ஈடுபடும் சேவைதாரருக்கு இப்போதுள்ள சட்டப்படி 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்படுவதாக இருந்தது, இனிமேல் 8 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும். சேவை வழங்குநருக்கு பொறுப்பாளராக இருப்போர் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டது உறுதியானால் முந்தைய சட்டப்படி 3 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய சட்டத்திருத்தப்படி குறைந்தபட்ச தண்டனையே 5 ஆண்டுகளாகவும் அதிகபட்ச அபராதமாக 5 கோடி ரூபாய் வரையும் விதிக்கப்படலாம். தேர்வு முறைகேட்டில் திட்டமிட்டு செயல்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் 2024 சட்டத்தில் 5 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடிக்கும் குறைவான அபராதமும் விதிக்கப்பட்டு வந்தது. தற்போதைய புதிய சட்டத்திருத்தப்படி குறைந்தபட்ச சிறை 7 ஆண்டுகளாகவும் குறைந்தபட்ச அபராதம் 10 கோடி ரூபாய் வரையும் விதிக்கப்படலாம். இந்த புதிய சட்டத்திருத்தத்தில் விரைவான போலீஸ் விசாரணை, வழக்கு விசாரணைக்காக 12A, 12B ஆகிய 2 பிரிவுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்கும் மத்திய விசாரணை முகமையோ அல்லது சிறப்பு விசாரணைக் குழுவோ அதன் விசாரணையை மத்திய அரசு பரிந்துரைத்த காலத்திலிருந்து 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும். மேலும் இச்சட்டத்திருத்தம் இதன் கீழ்வரும் குற்றங்களை விசாரிக்க தேவைப்படும் இடங்களில் ஒரு சிறப்பு பணிப்படையை அமைப்பதற்கான அதிகாரத்தை மத்திய அரசுக்கு வழங்குகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின் வழக்கு விசாரணையை நீதிமன்றங்கள் தினசரி நடத்த வேண்டும். அனைத்து விதமான சாட்சிகளையும் விசாரிக்க வேண்டும். வழக்கு விசாரணையை அதிகபட்சமாக 3 மாதங்களுக்குள் முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும். இந்த புதிய சட்டத்திருத்தத்தின் கீழ் பதிவாகும் வழக்குகளை விசாரிக்க ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசமும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும். இச்சட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்களுக்கு மாற்றப்படும். இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு விசாரணை முடிந்து சிறப்பு விரைவு நீதிமன்றத்தால் வழங்கப்படும் தீர்ப்புகளில் தண்டனை பெற்றவர்கள் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்ற நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் நீதிமன்றம் விசாரணையை முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும். 90 நாட்களுக்கு பிறகு எந்த ஒரு மேல்முறையீடும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகளில் நிச்சயம் முறைகேடுகள் இருக்காது. தகுதி வாய்ந்த மாணவர்கள் மட்டுமே இந்த தேர்வுகளில் சிறப்பிடம் பெறுவார்கள். உயர்கல்வியில் நிச்சயம்

0: எல்லாம் உறுதி செய்யப்படும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை: தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் தொடர்வது
3: தமிழ் அமுதம். வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
4: மக்களின் வாழ்க்கையை முழுமைப்படுத்தவும் செம்மைப்படுத்தவும் எழுந்தவைதான் நீதி இலக்கியங்கள். மனிதன் தன் வாழ்க்கையில் எதனை பின்பற்ற வேண்டும், எதனை பின்பற்றக்கூடாது என்று சொல்லுபவைதான் நீதி நூல்கள். சங்க இலக்கியமான புறநானூறு, அற இலக்கியமான திருக்குறள், நாலடியார் போன்றவை மனித நீதியை எடுத்து இயம்பியுள்ளன. தன் வாழ்நாளில் பிறருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் தீயதை செய்யாமல் வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம் உடையவர்களாக மக்கள் வாழ்ந்தார்கள். அதுவே மனிதனை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்று உணர்ந்தனர். இத்தகைய சமூக வாழ்வை புறநானூறு பல்சான்றியரே பல்சான்றியரே, கயல்முள் அன்ன நிறைய முதிர் திறகுகள், பயனில் மூப்பின் பல்சான்றியரே, கணிச்சி கூன்படை கடுந்திரள் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ, நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லதல் செய்தல் ஓம்பின் அதுதான் எல்லோரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவும் நெறியுமார் அதுவே என்று பதிவு செய்துள்ளது. இப்பாடலடிகள் உலக உயிர்கள் உய்வடைவதற்கும் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் பிறருக்கு தீமை செய்யாது இருத்தலே சரியான வழியாகும் அமையும் என்று கூறுகிறது. உலக மக்கள் அனைவரும் செல்வம் என்பது நிலையில்லாதது என்பதை உணர வேண்டும். எனவே அதை தனக்கு உள்ள போதே மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்பதன் திருக்குறள் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியும் இல்லை உயிர்க்கு என்று பதிவு செய்துள்ளது. இதனையே நாலடியாரும் அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசுகை நீக்கியுண்டாகும் வறிஞனாய் சென்றிருப்பர் ஓரிடத்து கூழெனின் செல்வம் ஒன்றுண்டாக வைக்கற்பாற்றன்று என்று குறிப்பிடுகின்றது. எனவே மனிதன் தன் வாழ்வின் நியதியாக அறமாக ஈகையை கொண்டு ஒழுகுதல் வேண்டும் என்ற உண்மை இதனால் பெறப்படுகிறது. மனித வாழ்வில் ஒருவர் பிறரிடம் சென்று எந்த சூழ்நிலையிலும் இரத்தல் கூடாது என்பதை வள்ளுவர் கறப்பவர்க்கு யாங்குளிக்கும் கொள்ளோ இறப்பவர் சொல்லோட போம் உயிர் என்றும் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்த கெடுக உலகையற்றியான் என்றும் கூறுகிறார். மனித வாழ்வின் நிலைத்த தன்மைக்கு அடிப்படை காரணமாக அமைவது பிறருக்கு நாம் செய்யும் நன்மை ஒன்றே ஆகும். இதனை நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனினும் பெருமை உடைத்து இவ்வுலகு என திருக்குறள் பதிவு செய்கின்றது. கணியன் பூங்குன்றனார் தன் புறநானூற்றில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தணுதலும் அவற்றோரென்ன சாதலும் புதுவது அன்றே, வாதல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இன்னாதென்றும் இளமே, மின்னொடு வானும் தன்தொழி எனாது கல் பொருதும் இறங்கும் அல்லல் பேரியற்று நீர்வழிப்படுவுமே புனைபோல் ஆறுயர் முறை வழிப்படுவும் என்பது திறவூர் காட்சியில் தெளிந்தனும் ஆதலின் மாட்சியின் பெரியோரை வயத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்கிறார். பாண்டிய நாடு அறங்கூறும் நீதியின் இடமாக இருந்தது என்பதை பாங்குடி மருதனார் நீதி நிறைந்த பாண்டியன் ஆட்சியில் நாடு சிறப்புற்று விளங்கியதாக மதுரை காஞ்சியில் அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கி சற்றமும் உவகையும் செய்யாது காத்து ஞமன்கோள் அன்ன செம்மைதாகி சிறந்த கொள்கை அறங்கூற அவயமும் என்று கூறி சிறப்பிக்கின்றார். இலக்கியங்கள் காட்டுகின்ற ஆட்சி முறையை எல்லா காலத்திற்கும் ஏற்றதாக இருந்தன என்பதை சிறுபஞ்ச மூலத்தில் நாம் காணலாம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றி என்றால் கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றி என்றல் வனப்பு என்று கூறி சிறப்பிக்கின்றது. இத்தகைய செங்கோல் ஆட்சியை அக்கால மன்னர்கள் செய்தனர் என்றும் அறியப்படுகின்றது. உலகம் இன்று வரை நிலைத்து உள்ளதற்கு காரணம் மக்கள் எதனையும் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழுகின்ற நல்ல

0: உள்ளம் கொண்டு இருப்பதே காரணம் என்று சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: நேர்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப் பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்கு ஆசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் அர்ஷ சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப் பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் போகபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5,640 கோடி ரூபாய் செலவில் இந்த பசுமை விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் தேசிய செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆந்திராவின் முதல் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இது தவிர போகபுரத்தில் தோராயமாக 17,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் சிறப்புரையாற்றுகிறார். ஆந்திர பிரதேச பயணத்தை நிறைவு செய்து கொள்ளும் பிரதமர் கர்நாடக மாநிலம் மைசூருவுக்கு செல்கிறார். அங்கு சுவாமி விவேகானந்தா கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்கவுள்ளார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முகநூல் பதிவை அந்நிறுவனம் தற்காலிகமாக கட்டுப்படுத்திய விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெறிமுறை சார்பு மற்றும் பொது அமைதியை பேணுவதில் நிறுவனத்தின் பங்கு போன்ற பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட உள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்படி மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய குழு அடுத்த வாரம் இந்தியா வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு இக்குழுவினர் நாடாளுமன்ற குழு முன்பாகவும் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி பதிவு முகநூலில் சுருக்கி வெளியிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டாவின் உயர் அதிகாரியை உடனடியாக அழைத்து விளக்கம் கேட்டிருந்தது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று கூறி மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியிருந்தாலும் மத்திய அரசு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசிய பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும் இந்தியாவின் ஆழ்ந்த கவலைகளையும் அவரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யார் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தினாலும் அதனை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்த ஈரானின் நிலைப்பாடு தனக்கு விளக்கப்பட்டதாகவும் இந்தியா எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கும் ராஜதந்திர வழிமுறைகளுக்கும் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படும் முறையற்ற தேர்தலை அப்பகுதி மக்கள் நிராகரித்திருப்பது பாகிஸ்தானின் ஆளுமைக்கும் அதன் அடக்கு முறைகளுக்கும் எதிரான மக்களின் உணர்வு என்று இந்தியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் அமைதியான முறையில் போராடும் பொதுமக்களுக்கு எதிராக அந்நாட்டு நிர்வாகம் கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார்.

0: இந்த கோர தாக்குதல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் காரணமாக 40-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் அரசின் சட்டவிரோத கொலைகள் குறித்து சர்வதேச அமைப்புகள் மூலம் சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா இங்கிலாந்து உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாமும் உறுதியேற்றுள்ளனர். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ஆண்டி பர்ன்ஹாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் உரையாடிய போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, கல்வி மற்றும் மக்களுக்கிடையேயான உறவுகள் போன்ற பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்ற இருவரும் உறுதியேற்றுள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான வர்த்தக உடன்படிக்கையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இருவரும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு ஆகியவற்றில் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரு டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க ராணுவத்தின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை யுக்ரைன் சொந்தமாக தயாரிக்க அனுமதிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். ஆயுத உற்பத்தியை விரிவுபடுத்துவதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலேயே தனது கவனம் உள்ளது என்றும் மீண்டும் குறிப்பிட்ட திரு ட்ரம்ப், அமைதியை ஏற்படுத்துவதே முதன்மையான இலக்கு என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் யுக்ரைன் நகரங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் கூடுதல் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளை வழங்குமாறு யுக்ரைன் தொடர்ந்து நேட்டோ நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க விசா பெற பிணைய பத்திரம் செலுத்த வேண்டும் என்ற சோதனை ரீதியிலான திட்டத்தை அமெரிக்கா தற்போது நிரந்தரமாக்கியுள்ளது. மேலும் இதற்கான கட்டணம் $20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. முந்தைய சோதனை முறை திட்டத்தில் அதிகபட்ச பிணைய தொகை $15,000 இருந்தது. அதிகாரிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச தொகையாக $5,000 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய இறுதி விதிமுறையின்படி அதிகபட்ச தொகை $20,000 உயர்த்தப்பட்டுள்ளதுடன் $5,000 என்ற குறைந்தபட்ச தொகை நீக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ விளையாட்டில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷி சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றார். டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடைப்பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்து பதக்கம் வென்றார். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகம்

0: மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் ஆளுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் அர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். புத்தம் புதுகாலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: தாய்ப்பாலுங்கிறது வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு வர முதல் உணவு. இது வந்து குழந்தைக்கு வேண்டிய சத்துகள் அதெல்லாம் தாயோட மார்பிலேருந்து செக்ரீட் ஆகி வர செக்ரீஷன்ஸை தான் நம்ம தாய்ப்பால்னு சொல்கிறோம். ஸோ குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வேண்டிய ஊட்டு சத்துக்கள், அதுக்கு வேண்டிய எல்லா இம்யூனிட்டி எல்லாமே இந்த தாய்ப்பாலில் கலந்து வருதுண்டு. தாய்ப்பாலுங்கிற எப்படி உருவாகிறதுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். பட் மெயினாக குழந்தைக்கு வேண்டிய எல்லா நியூட்ரிஷன், வேண்டிய தன்மை, இம்யூனிட்டி எல்லாமே சேர்ந்து மதரோட உடம்புலேருந்து செக்ரீட் ஆகி வர்றது தான் தாய்ப்பால். தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு நிறைய சத்துக்கள் அதுலேருந்து வரும். இப்போது ஒரு குழந்தை வந்து நரமாசமாக பிறக்கலாம், சில சமயம் ஒரு குழந்தை குறை மாசமாக 28 வாரம் 29 வாரத்தில் பிறக்கலாம். ஸோ ஒரு ஒரு குழந்தைக்கு அதோட எந்த எவ்வளோ வாரங்களில் அந்த குழந்தை பிறக்கிறதோ அதை பொறுத்து அந்த தாய்ப்பாலோட காம்போசிஷனும் மாறும். ஒரு குறை மாச குழந்தைக்கு வேண்டிய தாய்ப்பால், அந்த குறை மாச குழந்தை பிறந்ததுன்னா அந்த தாயோட மில்க் வந்து நிறமாச குழந்தையோட தாய்ப்பால் வர மில்க்கும் ரெண்டுத்துலேயும் வித்தியாசம் இருக்கும். ஆக மொத்தம் எல்லா குழந்தைக்கு வேண்டிய சத்து, குழந்தையோட சுகர் லெவல்ஸ் குறையாமல் இருக்கிறதுக்கு குழந்தைக்கு வர வேண்டிய அந்த இம்யூனிட்டி எல்லாமே இந்த தாய்ப்பால் மூலியமாக வரும். தாய்ப்பாலோட நன்மைகள் குழந்தைக்கு வந்து ஆப்வியஸ்லி நான் சொன்ன வேண்டிய உணவு சத்துகள் அதுலேருந்து வரும், தடுப்பு சத்துகள் அதுலேருந்து வரும். இதை தவிர குழந்தைக்கு வந்து அந்த தாய் அணைச்சி தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஒரு பாண்டிங்னு சொல்லுவோம், அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு உணர்வு ஜாஸ்தியாகும். இதனால குழந்தைக்கு வந்து அந்த தூங்குற பேட்டர்ன் எல்லாமே, காலிக்கு எல்லாமே குறையறதுக்கு தாய்ப்பால் வந்து பெனிஃபிட். அந்த இம்யூனிட்டின்னு நான் சொல்லிட்டு இருந்தது தான் நோய் சத்து. இது வந்து தாய், ஒரு மதர் தாயிலேருந்து, தாயில் இருக்கிற அந்த தடுப்பு சத்து குழந்தைக்கு தாய்ப்பால் மூலியமாக வரும். இப்போ குழந்தைக்கு வந்து நம்ம தடுப்பூசி போட்டால் அதுலேருந்து தான் தடுப்பு சத்து அப்புறம் டெவலப் ஆகும். ஆனால் நம்ம இப்போ சில சமயம் இப்போ மதருக்கு இருக்கிற அந்த தடுப்பு சத்து இல்லை ஆன்டிபாடிஸ்னு சொல்கிறோம், சிலது கர்ப்பமாக இருக்கும் போதே மதருக்கு அது அந்த ஆன்டிபாடிஸ் இருந்ததுன்னா பேபிக்கு அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தான் கர்ப்பமாக இருக்கும்போது இப்போ வந்து இந்த ஊப்பிங் காஃப், டெட்டனஸை தவிர ஊப்பிங் காஃப்க்கு தடுப்பு சத்து நம்ம கொடுக்குறோம். கோவிட் போது வேக்சினேஷன் கொடுத்தது மதருக்கு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகி பேபிக்கு போகிறது, அது ஒரு விதமான தடுப்பு சத்து குழந்தைக்கு போகிறது. தாய்ப்பாலில் போகிற தடுப்பு சத்து வந்து இந்த ஆன்டிபாடிஸ் தெம்செல்ஸ், ஸோ இந்த மாதிரி லூஸ் மோஷன்ஸ், டயரியா, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு ஆன்டிபாடிஸ் பேபிக்கு. ஸோ குழந்தை பிறந்த உடனே ஐடியலாக ஒரு 30 நிமிடங்களுக்குள்ள குழந்தைய வந்து தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது. ஸோ அந்த பேபி டு பிரெஸ்ட்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்து ஒரு 30 நிமிஷங்களுக்குள்ள பேபியை வந்து சக்கல் பண்ண வைப்போம். பட் அட்லீஸ்ட் 1 ஹவர்க்குள்ள, இப்போது உடனே போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 1 ஹவர்க்குள்ளே நம்ம வந்து பேபியை மார்பில் போட்டு குழந்தைய வந்து சக்கில் பண்ண வைக்கிறது வந்து இஸ் குட் ப்ராக்டிஸ். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே எங்கே பிரசவங்கள் நடக்கிறதோ இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறது நல்லது. ஸோ இது ஏன் இந்த 30 மினிட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, எவ்வளோ சுருக்க பேபி வந்து நம்ம தாய்க்கு

0: எடுத்துட்டு போய் மார்பிளை நம்ம சக்கல் பண்ண விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைக்கும் அந்த தாய்ப்பால் எடுத்துக்கிற சக்தி, அந்த சக்லிங்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அந்த சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் செட்டின் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, மதருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்பில் வந்து ஒரு தாய்ப்பால் தேவை அப்படிங்கிற மெசேஜ் நம்ம பிரெயினுக்கு போய் பிரஸ்ட் மில்க் வந்து ஃபார்ம் ஆகும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்வது இன்று ஒரு தகவல்.
3: அந்த ஆளுக்கு பேச தெரியாது, அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னமும் குழந்தையாகவே இருக்கிறாரு, இன்னும் பேச்சு வரலன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அவருக்கு நாகரிகமாக பேச தெரியலன்னு அர்த்தம். பேசுறதுங்கிறது மனுஷனால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம். அப்படி இருந்தும் அதோட பெருமையை வந்து அவன் இன்னமும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு தான் சொல்லணும். அதனால தான் அவன் அளவுக்கு அதிகமாக வார்த்தைகளை கொட்டி போடுறான். அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாமல் கிடந்து கஷ்டப்படுறான். கொட்டின வார்த்தையை அள்ள முடியுமா? ஒருத்தரே இன்றைக்கி பார்த்து முட்டாள்னு திட்டி போடுறீங்க, நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேற்றுக்கு உன்னை முட்டாள்னு சொல்லிவிட்டேன், அந்த வார்த்தையை திருப்பி கொடு, வாங்கிட்டு போயிடுறேன் அப்படி நான் சொல்ல முடியும்? அவன் கோபக்காரனாக இருந்தால் நேற்றுக்கே அதை வேறு விதமாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான். உலகத்தில் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது, அதுக்கெல்லாம் வாய் இருக்குது. அந்த வாயெல்லாம் எதுக்கு உபயோகம்? சாப்பிட்றதுக்காக. ஆனால் நமக்கு இருக்கிற வாய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, பேசுகிறதுக்காகவும் தான். பேச முடியலன்னா வாய் இருந்தால் கூட அது வாயில்லா ஜீவன் தான். ஒரு பையனை பார்த்து அது வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னா மற்ற பையன்களுக்கெல்லாம் முகத்தில் வாயே இல்லைன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அந்த பையன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக பேசுவான்னு அர்த்தம். அதனால் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு 8 விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுக்கு 8 அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, உண்மை, நன்மை, அன்பு, நிதானம், இனிமை, ஆழம், சமயமறிதல், சபையறிதல். இந்த 8 தன்மையும் பேச்சில் இருக்கணுமா? இதையே கொஞ்சம் விவரமாக சில பேர் போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க, அதாவது எழுத்துலையாவது அதெல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி. நீங்கள் கூட சில இடங்களில் இதை பார்த்துருக்கலாம். அதாவது உண்மையே பேசுக, நன்மையே பேசுக, அன்பாக பேசுக, நிதானமாக பேசுக, இனிமையாக பேசுக, ஆழமுடையதாக பேசுக, சமயமறிந்து பேசுக, சபையறிந்து பேசுக, இப்படி எழுதி வச்சுருப்பாங்க. இந்த 8 அம்சமும் சரியாக பொருந்தி இருந்தால் தான் அது பேச்சு, மற்றதெல்லாம் பேச்சாகிடாது. பேச்சு ஒரு சிறந்த கலை, எல்லாத்தையும் விட பேசாமல் இருந்தும் பழகணும், அது ரொம்ப முக்கியம். உண்மையே பேசணும். சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்கள தான் சரித்திரம் மதிக்கும். உண்மை பேசினா மட்டும் போதாது, அந்த உண்மையில் நன்மை கலந்துருக்கணும். கொலகாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான், அந்த முரட்டை ஆசாமி கையில் அரிவாளோடு வந்து அவங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்க, உண்மை தான் உயர்வு தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் உள்ளே தான் இருக்கிறான், அடுப்பங்கரையில் குதிருக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறான், போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னா சொல்லுவீங்க? அது வந்து நன்மை இல்லாத உண்மை, அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் பேச்சில் அன்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும், இனிமை இருக்கணும், சிந்தித்து பேசணும். சமயம் அறிந்து பேசுகிறதும் முக்கியம். அதை பற்றி நமக்கு வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அது கைவந்த கலை. அவையறிந்து பேசுகிற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நிலைமை வந்து பரிதாபமாயிடும். ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமாக பேசிக்கிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறார். சபையில் இருந்தவங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் 2 பேர் தான் அக்கறையாக பேசுகிறவரை கவனிச்சிட்டு உட்காந்துருந்தாங்களாம். மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம், எனக்கு கூட்டம் முக்கியமில்லை, எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமில்லை, நீங்கள் 2 பேராவது ஊக்கமாக என்னை கவனிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அது போதும், உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இதை கேட்டதும் உட்காந்துருந்த 2 பேரில் ஒருத்தர் எழுந்திரிச்சு, அப்படி இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் நீங்கள் பேசி முடித்த உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம்.
2: இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: அமர காவியம் திரைப்படத்தில் சித்ரா சௌமியா மகாதேவன் பாடிய பாடலை கேட்டோம். இனி விளம்பரம்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நோய்களை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
5: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்வது
6: உங்கள் கவனத்திற்கு. இந்த உலகில் ஒரு குழந்தை முதன் முதலாக கேட்கும் இசை தாயின் இதயத் துடிப்பு. குழந்தை முதன் முதலாக பெறும் உணவு தாய்ப்பால். ஒவ்வொரு துளி தாய்ப்பாலும் குழந்தையின் ஆரோக்கியமான வாழ்க்கையின் முதல் அத்தியாயம். குழந்தை பிறந்தது முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே குழந்தையின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய முதலீடு. தாய்ப்பால் குழந்தையின் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, தாயின் நலனையும் பாதுகாக்கும் இயற்கையின் அற்புத வரம். இத்தகைய பெருமை வாய்ந்த தாய்ப்பாலின் நன்மைகள் குறித்து மருத்துவர் வி. லக்ஷ்மி அவர்கள் கூறுகையில்,
7: இந்த உலக தாய்ப்பால் வாரத்தில் எல்லா தாய்மார்களும் கருவுற்று இருக்கிற போதே பிறந்தவுடன் முதல் மணி நேரத்திலேயே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். பிறந்த குழந்தைக்கு குறை மாத குழந்தையாக இருக்கட்டும், இல்லை முழு மாத குழந்தையாக கூட இருக்கட்டும், ஒரு பிறந்த குழந்தைக்கு தேவையான சரியான உணவு தாய்ப்பால், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு தாய்ப்பால், பிறந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், தேவையான வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே குழந்தைக்கு தாய்ப்பாலின் மூலமாக தரப்படுகிறது. இது மட்டுமன்றி ஒரு பிறந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக வளர்ந்திருக்காது, மெச்சூர் ஆகியிருக்காது. ஸோ இந்த நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு தாய்ப்பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் அதிக அளவில் உள்ளது. குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய முதல் தடுப்பு மருந்து தாய்ப்பாலே ஆகும். தாய்ப்பால் குழந்தை பிறந்த உடனே முதல் மணி நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். 100% எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை பற்றி நம்ம வந்து டெலிவரி ஆன உடனே மதர்கிட்ட போய் அவசர அவசரமாக சொன்னால் அவங்களுக்கு அது வந்து சரியாக வராது. சில பேர் சிசேரியனில் டெலிவரி ஆகிருப்பாங்க, சில பேர் நார்மலாக டெலிவரி ஆகிருப்பாங்க, டெலிவரி ஆனோன்னு மிகுந்த களைப்பில் இருப்பாங்க, சில பேர் உறங்கி கொண்டும் இருப்பாங்க. அதனால இந்த தாய்ப்பால் குழந்தை பிறந்தவுடன் முதல் மணி நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை அவங்க பிரெக்னன்சிக்கு டாக்டர்ஸ்ட செக்அப் வர்றப்பவே இதை பற்றி அவங்களோட நம்ம பேசணும். அவங்க இதை பற்றி புரிஞ்சுட்டு டெலிவரிக்கு போகிறப்பவே, ஓகே குழந்தை பிறந்த முதல் மணி நேரத்தில் நான் தாய்ப்பால் முதல்ல கொடுத்தாகணுன்ற ஒரு மைண்ட் செட் அவங்க கொண்டு வரணும். முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க தேவையில்லை. சக்கரை தண்ணி, சில பேர் வாயில் நிப்பிள் வைப்பாங்க, சில பேர் தேன் கொடுப்பாங்க, சில பேர் தாகத்துக்கு தண்ணி கொடுக்கலாம்பாங்க, எதுவுமே கிடையாது. அந்த குழந்தைக்கு வேண்டிய

0: ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், நியூட்ரிஷன் எல்லாமே தாய்ப்பால் இருக்கு. 6 மாதம் முடிந்த பிறகு நாம் வீட்டில் செய்யக்கூடிய திட உணவுகளை சேர்க்க ஆரம்பிக்கலாம். அப்படி சேர்க்க ஆரம்பித்தால் கூட குறைந்தது 2 வயது வரை தாய்ப்பால் மற்ற திட உணவுகளுடன் அளித்தால் மிகுந்த நல்லது. நிறைய குழந்தைகள் குறைமாத குழந்தைகள் ஏன் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க, இதுல பார்த்ததுல பெரும்பாலும் சளி, ஜுரம், இருமல் அந்த சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்காக தான் அட்மிட் ஆறாங்க. அண்ட் தாய்ப்பால் மட்டுமே குடித்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவையாகவே இல்லை. அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்து சளி, ஜுரம், வயிற்றுப்போக்கு இவற்றிலிருந்து குழந்தைகளை தாய்ப்பால் காக்கிறது. எப்பொழுது? முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தார். ஏன்னா இந்த பீரியட்ல வர இன்ஃபெக்ஷன் வியாதியினால தான் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறக்க நேரிடுகிறது. தாய்ப்பால் கொடுப்பதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான IQ, பிரெயின் டெவலப்மெண்ட், வெயிட் கெயின் எல்லாருந்து குழந்தைக்கு மட்டும் நல்லது கிடையாது, தாய்மார்களையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது தாய்ப்பால் தான்.
1: 1 முதல் 7 வரை உலக தாய்ப்பால் வாரம். இது குழந்தையின் உரிமை, ஆரோக்கியமான நாளைய தலைமுறையின் அடித்தளம்.

சத்தம் போடாதே திரைப்படத்தில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடலை கேட்டோம். திரைக்கானத்தில் தொடர்வது தங்கமீன்கள் திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் இப்பொழுது 7:55. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு உங்கள்

0: நேரம் இப்பொழுது 7:55. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற முறையில் வாழ்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இப்போ எல்லாம் தலைகீழால் போயிட்டுருக்கு. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மாத்திரைகளை மிட்டாய் கணக்கில் ஒவ்வொரு வேளைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். மாத்திரைகளில் இருக்கிற மூலப்பொருள் கொஞ்சம்தான், அதை மாத்திரையாக மாத்துறதுக்கு சேர்க்கிற மற்ற பொருட்கள் இருக்க அதனால் வர்ற உபாதைகள் என்னென்னு கடிதாசில் எழுதுறது. உணவு என்பது உடம்பை மட்டுமல்ல, மனிதனின் புத்தியையும் உணர்வையும் சுபாவத்தையும் வளர்க்குது. காரசாரமான உணவு மனிதனுக்கு கோபதாபங்களை கொடுக்குமா, அழுகிப்போன கெட்டுப்போன உணவு சோம்பேறித்தனத்தையும் மனச்சோர்வையும் தருமா, உடனடியாக செரிமானம் ஆகக்கூடிய காரம் புளி உப்பு ஆகிய சுவைகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளே நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பதா பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சாப்பாடு சமைக்கும்போது அதில் அந்த பொருட்களை கையாளுகின்றவரின் உணர்வுகளும் அந்த உணவுக்கு சொந்தக்காரரின் உணர்வுகளும் அந்த உணவுக்குள்ள ஊடுருவி செல்லுமா. நாகேஸ்வரன் ஐயா, நல்லவர்கள் தரும் உணவும் நல்ல எண்ணங்களால் சமைக்கப்பட்ட உணவும் நல்ல பலனை தரும். தீயவர்கள் கெட்டவர்கள் தரும் உணவு செரிமானமாகாமல் இடைஞ்சலை தருமா. நாம நல்லா இருக்கணும்னு நம்மை பெற்றவர்கள், மனைவி, மக்கள், நல்ல நண்பர்கள் நினைப்பார்கள். மற்றவர்களின் கையால் சாப்பிட்றதுங்கிறது வீண்தான். ஆனால் மனுஷன் போதும்னு சொல்கிறது சாப்பாட்டை மட்டும்தான், வேற எதுவும் பத்தவே பத்தாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆசை யாரை விட்டது? ஆனால் சாப்பாட்டை ஓரளவு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே வயிறு கொள்ளாது. உணவில் பழங்களும் அடங்கும். பழங்களில் பல வகைகள் இருக்குது. நாவல் பழம் ரொம்ப பிரபல்யமான பழம்னு இதை சொல்ல முடியாது. இப்போப்போ மக்கள் இதை நிறைய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாவல் பழத்தில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று உருண்டை, இன்னொன்று நீளமாக இருக்கும். உருண்டை ரக நாவல் பழத்தில் தான் மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, அப்புறம் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, ஃபோலிக் அமிலம்லாம் இருக்கு தான். நாகேஸ்வரன் ஐயா, சர்க்கரை நோயுள்ளவர்கள் தினமும் நாவல் பழச்சாற்றை 3 வேளை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு கணிசமாக குறையுமா. நாவல் பழம் இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரும்பு சத்தை அதிகப்படுத்துமா. இரத்தத்தில் கலந்திருக்கிற ரசாயன பொருட்களை நீக்கி சிறுநீர் வழியாக வெளியேற்றி மலச்சிக்கலையும் போக்குமாம் நாவல் பழம். நல்லா பழுத்த நாவல் பழத்தோட உப்பு அல்லது சர்க்கரை கலந்து சாப்பிட்டா வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடற்புண் குணமாகுமா. மெலிந்த உடல் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டா உடல் தேரும்னு சொல்கிறாங்க. நாவல் பழம் உடல் வியர்வையை பெருக்கி தோல் நோய்கள் வராமல் பாதுகாக்குமா. மூல நோய் உள்ளவர்கள் நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தால் இந்த நோயின் தாக்கம் குறையுமா. இயற்கையான சமாச்சாரங்களை பயன்படுத்த தவறக்கூடாது. நாவல் பழத்தை விட்டுடாதீங்க. ஒரு நாவல் மர கண்ணு வாங்கிட்டு வந்து வைங்க மழை பெய்கிற இந்த நேரத்தில். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி ஒத்துழையாமை இயக்க தினத்தையொட்டி உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள்.
2: வணக்கம். ஒத்துழையாமை இயக்கம் என்பது இந்தியாவில் ஆங்கில அரசுக்கு எதிராக 1920 ஆரம்பிக்கப்பட்ட நாடளாவிய மக்கள் இயக்கமாகும். இந்திய விடுதலை போராட்டத்தில் இது ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. மகாத்மா காந்தியாலும் இந்திய தேசிய காங்கிரசாலும் முன்னெடுக்கப்பட்ட இவ்வியக்கம் August 1920 தொடங்கி February 1922 வரை நடைபெற்றது. இந்தியர்கள் ஆங்கில அரசுடன் அனைத்து செயல்பாடுகளிலும் ஒத்துழைக்க மறுத்தனர். இந்த இயக்கத்தின் காரணமாக மகாத்மா காந்தி தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்தார். ஒத்துழையாமை இயக்கம் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் நடைபெற்ற முதல் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாகும். அஹிம்சை மற்றும் சத்தியாகிரகம் ஆகிய வழிகளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த இயக்கம் துவங்கிய நாள் என உறுதியாக ஒரு நாளை குறிப்பிட இயலவில்லை. ஏனென்றால் 1920 டிசம்பர் மாதம் நடைபெற்ற மகாநாட்டில்தான் அதன் செயல் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 1920 மார்ச் மாதம் கிலாபத் மகாநாட்டில் மகாத்மா காந்தி இந்த இயக்கம் பற்றி குறிப்பிட்டுள்ளார். அதன்படி August 1, 1920 முதல் துவங்குவதாக காந்தி அறிவித்தார். ஆனால் September 4 துவங்கியதாக சில நூல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் காந்தியின் வாக்கு வேதவாக்காக இருந்ததால் August 1, 1920 என்ற நாள் ஒத்துழையாமை இயக்க துவக்க நாளாக கருதப்படுகிறது. ஆங்கில ஆதிக்கத்தின் பிடி இறுகிய போது இந்தியா நமது நாடு, நாமெல்லாம் இந்தியர்கள், நமது நாட்டை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் போன்ற உணர்வுகள் இந்திய மக்களிடையே சிறிது சிறிதாக தலைகாட்டத் தொடங்கின. இந்தியர்கள் ஆங்கில அதிகாரிகளால் இழிவாக நடத்தப்பட்டனர். அந்நிய ஆதிக்கம் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைத்ததால் மக்கள் வேதனையும் வெறுப்பும் கொண்டனர். இந்த முரண்பாட்டின் விளைவாக வலிமைமிக்க தேசிய விடுதலை போராட்டம் தோன்றியது. நாளடைவில் இந்த விடுதலை போராட்டம் வலுவடைந்தது. இந்த வீரம் செறிந்த விடுதலை போராட்டம் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் தலைமையில் 1920 ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மலர்ந்தது. 1885 தோற்றுவிக்கப்பட்ட போராட்ட வரலாறு 3 வரலாற்று அறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை 1, 1885 முதல் 1905 வரை இருந்த மிதவாதிகள் காலம், 2, 1905 முதல் 1920 வரை இருந்த தீவிரவாத காலம், 3, 1920 முதல் காந்தியின் தலைமையிலான காந்திய காலம். மிதவாதிகள் காலத்தில் சாத்வீகமான போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் என நடைபெற்றன. தாதாபாய் நவ்ரோஜி, பெரோஷா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே என சிந்தனையாளர்கள் மக்களை வழிநடத்தினர். தீவிரவாத காலத்தில் வன்முறை சம்பவங்கள் பெருமளவில் நடைபெற்றன. பாலகங்காதர திலகரும் பிபின் சந்திரபாலும் லாலா லஜபதி ராயும் தலைமையேற்று நடத்தினர். காந்திய காலத்தின் முதல் மாபெரும் மக்கள் போராட்டம்தான் ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் மக்களை புதிய நம்பிக்கையோடு, புதிய எதிர்பார்ப்போடு சுதந்திரத்துக்காக போராடும் ஆற்றலை பெறுவதற்கான புனித துவக்கமாகும் என புகழ்பெற்ற வரலாற்றறிஞர் R.C. மஜூம்தார் கூறுகிறார். தேசப்பிதா மகாத்மா காந்தியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் அஹிம்சை நெறியை அடிப்படையாக கொண்டதாகும். ஏன் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது? 1914 ஆரம்பமான முதல் உலகப் போரில் இக்கட்டான நிலையிலிருந்த இங்கிலாந்துக்கு இந்திய மக்கள் காலத்தால் உதவி செய்தனர். ஆங்கில அரசாங்கத்தின் போர் முயற்சிகளுக்கு முன்னின்று ஒத்துழைப்பு நல்கினார் காந்தி. உலகப் போர் முடிந்தவுடன் ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்ற ஒரு இராணுவ சட்டத்தை இயற்றி இந்தியர்களை அடக்க முற்பட்டது. 1919 நடைபெற்ற பஞ்சாப் படுகொலை என்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் அதைத் தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்ட இராணுவ சட்ட நடவடிக்கைகளும் காந்தியின் உள்ளத்தில் வேதனை வடுக்களை உண்டாக்கின. பஞ்சாப் படுகொலையை விசாரித்த கண்டர் குழு அறிக்கையும் இந்தியருக்கு நீதி வழங்குவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. எனவே இந்த அநீதிகளுக்கு எல்லாம் தீர்வு காண ஆத்ம ஆற்றலை அடிப்படையாக கொண்ட சாத்வீக ஒத்துழையாமை இயக்க

திட்டத்தை 1920 ஆகஸ்ட் 1 நாள் காந்தி துவக்கினார். இதற்கான அறிவிப்பை ஏற்கனவே மார்ச் 10, 1920 நாளிலேயே காந்தி வெளியிட்டிருந்தார். இந்த போராட்ட அறிவிப்பு தீர்மானத்தை நாகபுரியில் நடைபெற்ற காங்கிரஸ் மகாநாட்டில் நிறைவேற்றினார். அத்தீர்மானம் 2 அம்ச ஒத்துழையாமை இயக்க திட்டத்தை அங்கீகரித்தது. 1, எதிர்மறை திட்டம் நெகட்டிவ். 1, உடன்பாட்டு திட்டம் பாசிட்டிவ். எதிர்மறை திட்டத்தில் சட்டமன்ற புறக்கணிப்பு, நீதிமன்ற புறக்கணிப்பு, கல்வி நிலைய புறக்கணிப்பு, போலீஸ் ராணுவ பணி புறக்கணிப்பு, விதேசி பொருட்கள் விலக்கம், வரி கொடாமை, அரசியல் கௌரவ உறுப்பினர் பதவி வகிப்பவர்கள் ராஜினாமா செய்தல், அரசு வழங்கும் பட்டங்கள் விருதுகள் துரத்தல், அரசு விழாக்களை புறக்கணித்தல், தேர்தலில் போட்டியிடாமலும் வாக்களிக்காமலும் இருத்தல். ஆக்கப்பகுதியில் இருந்த திட்டங்கள் பாசிட்டிவ். தேசிய பள்ளிகள், கல்லூரிகள் நாடு முழுவதும் தோற்றுவித்தல். வழக்குகளை தனிப்பட்ட முறையில் விசாரித்து தீர்ப்பளிக்கும் நீதிமன்றங்களை ஏற்படுத்துதல். ராட்டையில் கதிர்நூல் நூற்றலும் கதர் நெசவும் மக்களிடம் பிரபலப்படுத்துதல். கிராம குடிசை தொழில்களை ஊக்குவித்தல். சுதேசி பொருட்களை விற்பனை செய்வதற்காக சுதேசி கடைகள் திறக்க ஏற்பாடு செய்தல். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல். தீண்டாமையை ஒழிக்க பாடுபடுதல். ஜாதி பேதங்களை ஒழித்தல். இத்தகைய பின்னணி கொண்ட ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய போக்கு என்று பார்த்தோம் என்றால், அரசு பள்ளிகள் கல்லூரிகளிலிருந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் வெளியேறினர். குஜராத் வித்யாபீடம், பீகார் வித்யாபீடம், காசி வித்யாபீடம், அலிகார் பல்கலைக்கழகம், ஜாமியா மில்லியா போன்ற தேசிய கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நீதிமன்றங்கள் புறக்கணிப்பு. பிரபல வழக்கறிஞர்களான சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு, லஜபதி ராய், வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் போன்றோர் தங்கள் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியேறி தேசிய அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டனர். தனிப்பட்ட முறையில் வழக்குகளை விசாரித்து நீதி வழங்க நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. முஸ்லீம் தலைவர்களான முகமது அலி, சவுகத் அலி, அப்துல் கலாம் ஆசாத் ஆகியோரும் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியேறினர். பிரபல தொழிலதிபரும் தேசியவாதியுமான சேத் ஓம்லால் பஜாஜ் வேலையை உதறிய வழக்கறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்தார். சட்டமன்ற புறக்கணிப்பு. மத்திய மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். 1920 நவம்பரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. பெருமளவு மக்கள் வாக்களிக்கவும் இல்லை. அதுபோல அரசு விழாக்களை புறக்கணித்தனர். அந்நிய பொருட்கள் பகிஷ்கரிப்பு. அந்நிய துணிகள் ஆங்காங்கே கொளுத்தப்பட்டன. நாடு முழுவதும் கைராட்டைகளும் கைத்தறிகளும் நிறுவப்பட்டன. அந்நிய பட்டங்களை துரத்தல். காந்தி தனக்கு வழங்கப்பட்ட கைசர் இ ஹிந்த் என்ற பட்டத்தை உதறினார். அதனை பலரும் பின்பற்றினர். மதுக்கடைகள் முன் நடந்த மறியலால் மதுப்பழக்கம் குறைந்தது. இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான விழிப்புணர்வு ஏற்பட்டது. மிக குறுகிய காலத்தில் 1 கோடி ரூபாய் திலகர் நிதி திரட்டப்பட்டு ராட்டைகள் வாங்கி நாடு முழுவதும் விநியோகப்படுத்தப்பட்டன. இந்தியாவுக்கு வந்த வேல்ஸ் இளவரசருக்கு எதிர்ப்பு தெரிவித்தல். இதன் தொடர்ச்சியாக 1921 நவம்பர் 17 பம்பாய் வந்த வேல்ஸ் இளவரசருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. அவர் சென்ற இடமெல்லாம் விழாக்கள் புறக்கணிக்கப்பட்டன. சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு என 1 மாதத்திற்குள் 25,000 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அகமதாபாத் காங்கிரஸ் மகாநாடு 1921 டிசம்பரில் நடைபெற்றது. இதில் ஒத்துழையாமை இயக்கத்தை தீவிரப்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. ஆந்திராவில் குண்டூரில் வரிகொடா இயக்கம் தொடங்கியது. அரசு கடுமையான அடக்குமுறையை கடைபிடித்தது. 1922 பிப்ரவரி 1 வைஸ்ராய் ரீடிங் பிரபுவுக்கு காந்தி இறுதி எச்சரிக்கை செய்து ஒரு கடிதம் எழுதினார். அதன்படி 7 கெடு விதித்தார். அந்தோ பரிதாபம், திடீரென நடந்த சௌரி சௌரா துயர நிகழ்ச்சி. அதாவது, ஐக்கிய மாகாணத்தில் கோரக்பூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சௌரி சௌரா என்ற கிராமத்தில் அந்நிய பொருள் பகிஷ்கரிப்பு நடந்தது. ஒரு காவலர் தொண்டர்களை தாக்கிவிட்டார். ஊர் மக்கள் 500 பேர் காவல் நிலையம் சென்று சமரச பேச்சு நடத்தினர். சமரசம் ஏற்பட்டு திரும்பி வரும்போது காவலர்கள் அவர்களை பின்னாலிருந்து மிருகத்தனமாக தாக்கினர். கோபப்பட்ட மக்கள் கல் வீசினர். போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தியது. அதைத் தொடர்ந்து 22 காவலர்கள், அதில் ஒரு உதவி ஆய்வாளர் உள்பட, காவல் நிலையத்தில் தீ வைக்கப்பட்டு உயிரோடு எரித்து கொல்லப்பட்டனர். அதிர்ச்சி அடைந்தார் காந்தி. அகிம்சை போராட்டம் வன்முறை நிகழ்ச்சிகளுக்கு காரணமாய் இருக்கக்கூடாது என கருதினார். அகிம்சை போராட்ட பயிற்சியை மக்கள் இன்னமும் முழுமையாக பெறவில்லை என கருதினார். போராட்ட தலைவர்கள் பலரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அரசாங்கம் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது. எனவே பிப்ரவரி 12, 1922 அன்று காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திவிட்டார். மக்களிடையே செல்வாக்கு பெறுவதை பெரிதாக கருதாது, சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டு புகழ் பெறுவதை தவிர்த்து கொள்கையே பெரிதென துணிவுடன் செயல்பட்ட காந்தியை போன்ற மனிதரை வரலாற்றில் காண்பது

0: கைது என்று கூறுகிறார் வில்டூரன் என்ற வரலாற்று அறிஞர். மார்ச் 10 காந்தி கைது செய்யப்பட்டார். விசாரணை நடந்தது. நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு தானே முழு பொறுப்பும் ஏற்றுக்கொண்டார் காந்தி. விசாரணை செய்த நீதிபதி புரூம்ஃபீல்ட் கருத்து கூறும் பொழுது, காந்தியின் விரோதி கூட அவரது உயர்ந்த லட்சியங்களையும் நெறி தவறாத ஒழுக்க நடவடிக்கையையும் பாராட்டுவர் என்றார். காந்திக்கு 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கத்தில் தமிழகத்தின் பங்கு. ராஜாஜி தலைமையில் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியது. மதுரை ஜார்ஜ் ஜோசப், சீனிவாச ஐயங்கார், வரதாச்சாரி, வி ஓ சிதம்பரம் பிள்ளை போன்றோர் முன்னிலை வகித்தனர். பக்கிங்காம் மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். மதுக்கடைகள் முன் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. சத்தியமூர்த்தி பல்வேறு பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து ஆதரவு திரட்டினார். ராஜபாளையம் பகுதியில் அரங்கசாமி ராஜா பெரும் தொண்டு செய்தார். மது ஒழிப்பு போராட்டத்தை வெள்ளிங்கிரி கவுண்டர் ராமசாமி ஐயங்கார், ஈவேரா போன்றோர் தீவிரப்படுத்தினர். தூத்துக்குடியில் மாசிலாமணிப்பிள்ளை என்பார் ஏராளமான கைராட்டைகளை செய்து வழங்கினார். சேலம் விஜயராகவாச்சாரியார் நாகபுரி மகாநாட்டின் தலைவராக இருந்து ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தை ஆதரித்தார். தென் திருவிதாங்கூர் பகுதியில், அதாவது இன்றைய கன்னியாகுமரி பகுதியில், எம் இ நாயுடு, அப்துல் ரஹீம், காந்திராமன் போன்றோர் முக்கிய பங்கு வகித்தனர். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய வரலாற்று சிறப்பு என்று பார்த்தோம் என்றால் அதனை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிட இயலாது. முதன்முறையாக நாடு தழுவிய தீவிர போராட்டத்தை காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் நடத்தியது. நாடு முழுவதும் ஒரே கோஷம், ஒரே குறிக்கோள் ஒலித்தது. காந்தியின் ஆக்கப்பூர்வமான நிர்வாண திட்டங்களிலும் மக்கள் பெருமளவில் பங்கேற்று பயிற்சியும் பெற்றனர். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அலுவலர்கள், எழுத்தாளர்கள், செல்வச்சீமான்கள் என சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்ற முதல் போராட்டம் இது. மக்களுக்கு அரசு மீது இருந்த அச்சம் அகன்றது. சிறை செல்வது புனித பயணமாக கருதப்பட்டது. சத்தியாகிரகம் என்ற ஆயுதம் கூர்மையாக்கப்பட்டது. இந்து முஸ்லிம் மக்களை இணைத்த பெருமை இந்த இயக்கத்திற்கு உண்டு. மக்களுக்கு ஒரு ஆன்ம பலத்தை அளித்து அவர்களிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. மக்களிடம் தங்கள் கல்வி, சட்டம், உற்பத்தி ஆகியவற்றில் சுய தேவையை பெற தூண்டியது. நூற்றலும் நெய்தலும் கதராடை அணிவதும் பெருமைக்குரியதாக மாற்றியது இந்த இயக்கம். மக்களிடம் தியாக உணர்வை தோற்றுவித்தது. இந்த இயக்கம் உண்மையில் ஒரு மக்கள் இயக்கமாக இருந்தது. இதில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் அமைதியான வழிகளில் அரசாங்கத்துக்கு எதிராக பகிரங்க போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்த இயக்கத்தின் வீச்சை கண்டு ஆங்கில அரசு திகைத்து போனது. நாட்டில் மத நல்லிணக்கம் வெளிப்பட்டது. மக்கள் தங்கள் அரசியல் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர். அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டதால் இந்திய வணிகர்களும் ஆலை உரிமையாளர்களும் நல்ல லாபம் ஈட்டினர். சர்க்கரை இறக்குமதி கணிசமாக குறைந்தது. இறுதியாக இந்த இயக்கம் மகாத்மா காந்தியை மக்கள் தலைவராக நிலைநிறுத்தியது. நிறைவாக, இந்த இயக்கம் தொடர்ந்து செயல்படாமல் தோல்வியுற்ற போதிலும் இந்திய மக்களிடம் தோற்றுவித்த சக்தியும் வேகமும் பின்னாளில் நடந்த அரசியல் போராட்டங்களுக்கு உரமாய் அமைந்தது. இந்திய மக்களுக்கு எத்தகைய துன்பத்தையும் தாங்கும் சக்தி உண்டு என்பதை எடுத்துக்காட்டியது. நன்றி.
1: இதுவரை ஒத்துழையாமை இயக்க தினத்தையொட்டி உரை வழங்கியவர் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். படைப்பு நாகர்கோயில் வானொலி நிலையம்.
2: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே, இந்தியா.
3: பாரதம் எங்கள் சுவாசம்.

0: Utah migrant crisis, and at Commonwealth Games, India clinched two historic gold medals in judo, secure double podium finish in men's javelin throw, and win a first ever bronze in decathlon. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30.
2: ஆகாசவாணி நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல் படையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு.
3: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று மாலை சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் காவல்துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகள், ஊர்காவல் மற்றும் குடிமை பாதுகாப்பு படை மற்றும் தடய அறிவியல் துறையினருக்கு பதக்கங்களை வழங்கினார். திருப்பூர் மாநகர இணை ஆணையர் அஜய் ஜோஷி அவர்களின் தலைமையில் காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதை முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டது. அணிவகுப்பு மரியாதையின் முடிவில் பெருமை மிகுந்த குடியரசுத் தலைவரின் கொடி தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டது. அதன்பின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலோடு நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது. தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் வரவேற்புரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், இன்று வழங்கப்பட்ட பதக்கங்கள் எமது படையினரின் அர்ப்பணிப்பு, நேர்மை, உயரிய தியாகம் ஆகியவற்றிற்கு சமர்ப்பணம். இந்நிகழ்வின் மூலம் தமிழ்நாடு காவல்துறை ஸ்திரமான உறுதிப்பாட்டுடன், அர்ப்பணிப்புடன், கடமையுணர்வுடன், உண்மையுடனும் தமிழக மக்களுக்கு சேவையாற்றும் என்பதை முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். அரசின் நோக்கமான அனைவருக்கும் பாதுகாப்பு என்பதை நிலைநிறுத்த நாங்கள் அயராது பாடுபடுவோம். தமிழ்நாடு முழுமைக்கும் பாதுகாப்பு, பொது அமைதி, சட்டம் ஒழுங்கு உறுதி செய்யப்படும் என்று கூறினார்.
4: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், பத்திரிகை மற்றும் குடும்பத்துறை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பாக பணியாற்றிய போலீஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ், ஹோம்கார்ட் மற்றும் ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேன் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கு பதக்கங்களை வழங்குவதற்கு, போஸ்டல் செக்யூரிட்டி குரூப்புக்கு சர்வேலன்ஸ் அண்ட் பெட்ரோலிங்காக புதிதாக 42 ஃபோர் வீலர்ஸ் மற்றும் 96 டூ வீலர்ஸ் விளங்குவதற்கும், இந்த விழாவுக்கு வருகை தன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என் அன்புடன் வரவேற்கிறேன். சார், யுவர் பிரசன்ஸ் வில் என்கரேஜ் அண்ட் மோட்டிவேட் த யூனிஃபார்ம் சர்வீசஸ் பர்சனல் to contribute more for the safety and security of the public in our state. In the Villavil, Kalandukandu Ule Manmigu Amateur Pair Makkaliyum, Mariyade Kuriya, Salayme Selalara Vargiliyum, Matrum Anek Adikari Galiyum, Anbudan Varvir Kiren. In Padankangalai Terum, Anevarkum, and Manmand Valsegal. Kangaliyum, தங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்று உள்ள பிரேட் கண்டிஜென்ட், கல்ச்சுரல் டீம்ஸ் மற்றும் இவ்விழா சிறப்பாக நடைபெற பணி ஆற்றிய அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் மன்மார் வரவேற்கிறேன்.
5: சார், the medals being presented today are a tribute to the dedication, integrity and exemplary devotion to duty displayed by our personnel. On this occasion,

0: I reaffirm to the Chief Minister of Tamil Nadu that the Tamil Nadu Police unwavering commitment to serve the people of Tamil Nadu with dedication, professionalism and integrity. Sir, we will continue to work with determination to uphold the government's vision of ensuring the safety and security of every citizen, maintaining peace, public safety and law and order across the state. Once again, I extend a warm welcome to all our distinguished guests for their gracious presence. Nandri Vanakkam.
1: அடுத்ததாக முதலமைச்சர் அவர்கள் அரும் பணியாற்றியவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து சீரிய முறையில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு காவல்துறை உயரதிகாரிகள் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். கடல் நம் எல்லை மட்டுமல்ல, அது நம் பாதுகாப்பின் முதலரண். அந்த அரணை இரவும் பகலும் விழிப்புடன் காக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் கடலோர பாதுகாப்பு குழுவின் செயல்திறனை வலுப்படுத்தும் விதமாக 42 புதிய நவீன 4 சக்கர வாகனங்களையும் 96 இருசக்கர வாகனங்களையும் மக்கள் சேவைக்காக முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மோப்பநாய் பிரிவின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உதவி ஆய்வாளர் பி மாணிக்கம், பயிற்சியாளர் கருப்பையா ஆகியோருடன் மோப்பநாய் ராக்கி முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி தனித்துவமான வரவேற்பை அளித்தது. அடுத்து அதிதீவிர படை கமாண்டோக்களின் துல்லியமான திட்டமிடல், அதிவேக செயல்பாடு மற்றும் உயிர்காக்கும் திறமையை வெளிப்படுத்தும் பிணைய கைதிகள் மீட்பு ஒத்திகை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற காவல் படையின் வீரர் வீராங்கனைகளின் இருசக்கர மோட்டார் வாகன சாகசங்கள் காண்போரை சிலிர்க்க செய்தது. நிறைவாக சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் ஏ அமல்ராஜ் அவர்கள் நன்றியுரை நல்கினார். அவர் பேசும் பொழுது,
2: பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்களுக்கும், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு போதுமான பதக்கங்களை தாருங்கள், நான் உங்களுக்காக எந்த போரையும் வென்று காட்டுகிறேன் என்றார் பேரரசர் நெப்போலியன். பதக்கங்கள் வெறும் உலோகங்கள் அல்ல, அவை வீரத்தின் வடிவமைப்பு, தியாகத்தின் பிரதிபலிப்பு, ஒழுக்கத்தின் வெளிப்பாடு, திறமையின் அங்கீகாரம். இந்நிகழ்ச்சி இன்று பதக்கங்களை பெற்றவர்கள் தங்களின் நடத்தையினாலும் தொடர் செயல்பாடுகளினாலும் தாங்கள் அணியும் பதக்கங்களுக்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அழைப்பு. இன்று பதக்கம் பெறாதவர்கள் தங்களுடைய சிரத்தையின் மூலமாக தங்களை பதக்கங்களுக்கு உரியவர்களாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அழைப்பு இந்த நிகழ்ச்சி. இன்றைய பதக்கம் அளிப்பு விழா தமிழக காவல்துறை, தீயணைப்பு துறை, பிரிசன் துறை மற்றும் போரன்சிக் சயின்ஸ் துறை மற்றும் ஊர்காவல் படையினருக்கு ஒரு தங்களுடைய சீரிய செயல்பாடுகளுக்கும் பெரிய சாதனைகளுக்கும் அரிய சிறப்புகளுக்கும் அவர்கள் பெறும் உயரிய அங்கீகாரம். இவர்கள் பணியில் ஆற்றிய சிறப்புகளை உலகிற்கு எடுத்துக்காட்டும் பெருமை மிகு தருணம் இது. இன்று ஒவ்வொரு வீரரும் வீராங்கனையும் தங்கள் உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கம் மூலம் இந்த கௌரவத்தை பெற்றுள்ளனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் வழங்கப்படும் இந்த பதக்கங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் ஆற்றலையும் நிறையவே அளிக்கிறது. இந்த பதக்கங்கள் நம் அறிஞர் மனதிலும் வெற்றியின் நம்பிக்கையை வேரூன்ற செய்கிறது. இந்த விழா

0: சிறப்பிக்க இன்று இங்கு வந்து பதக்கங்களை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று இவ்விழா மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அனைவரின் சீர்மிகு வருகையால் சிறப்படைந்துள்ளது. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இன்று வருகை புரிந்துள்ள பதக்கங்களை பெற்ற வீரர்களின் குடும்பத்தார், விருந்தினர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக துறையினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வருகை இந்த விழாவை பிரகாசமாக்கியுள்ளது. இன்றைய அழகுமிகு அணிவகுப்பில் மெடுக்குடன் பங்கெடுத்த காவலர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி உரைக்கு பின் அனைவர் நெஞ்சையும் தேசப்பற்று நிறைக்க நாட்டுப்பண் இசைக்க நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது.
2: இதுவரை நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல் படையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பை கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: அமரன் திரைப்படத்திற்காக அறிவு பாடிய பாடலை கேட்டோம். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: திரைகாணத்தில் தொடரும் சிங்கம் பட பாடலை பாடியவர்கள் பென்னி மாணிக்க விநாயகம்.
2: ரெண்டு கண்ணையும் எட்டு தசை கூச்சலிலே தட்டுகிற ஓசையில சுத்தி வர்றா சொல்லிட்டு வர்றான் புயல போல எங்கும் அடம்பாஞ்சு வரா பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

நேர்களே, எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம், தன்னம்பிக்கையும் துணிச்சலும் நமக்குள் இருந்தால். இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது.

இன்னும் என் மனம். லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வண்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சாருகேசி ராகம் ஆதித்தாளம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் அரங்கிசையில் என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சீர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சி.

நேரம் 9:19:30. அரங்கிசையில் என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சீர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மூர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து இகப்பராமெனும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சிம்மேந்திர மத்யமம், ஆதிதாளம்.

நிறைவாக சாரதே ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள் இயற்றியது ஹமர் கல்யாணி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங்.

உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்களில் ஒலித்தது தம்பி திரைப்பட பாடல். இனி ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரலில் ஒலிக்கிறது ரன் திரைப்பட பாடல்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசை

0: உடல்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: ஹே சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: விக்சித் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள்.
3: யுவசக்தி, இளைஞர்களின் திறன், இளைஞர்களின் திறனை மேலோங்க செய்யும் திட்டங்கள்.
2: இளைஞர்களின் திறனை மேம்படுத்தவும் வேலை வாய்ப்பை உருவாக்கவும் 4.1 கோடி இளைஞர்களுக்கு பிரதமரின் தொகுப்பு நிதியிலிருந்து 2,00,000 கோடி.
3: முதல் முறை பணியாளர்களுக்கு முறையான பணியில் சேரும் போது 1 மாத ஊதியம் வழங்குவதன் மூலம் பயன்பெறும் 2.1 கோடி இளைஞர்கள்.
2: உற்பத்தி துறையில் பணியில் சேர்ந்த முதல் 4 ஆண்டுகளுக்கு பணியாளர்கள் மற்றும் முதலாளிகளுக்கு ஊக்கத்தொகை.
3: 1,000 ITI தொழில் பயிற்சி நிறுவனங்களை மேம்படுத்துவதன் மூலம் 20,00,000 இளைஞர்களின் திறனை மேம்படுத்துதல்.
2: முதல் 500 நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வாய்ப்புகள். பொது தேர்வு சட்டம் மூலம் வினாத்தாள்கள் பாதுகாக்கப்படுவதோடு பணி அமர்த்துவதில் வெளிப்படை தன்மையும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
3: 75,000 புதிய மருத்துவ இடங்களின் மூலம் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதோடு அயல் நாட்டு நம்பக தன்மையை குறைக்கிறது.
2: மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் 15,000 இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
3: விஞ்ஞான் தாரா திட்டத்தின் மூலம் 10,600 கோடி செலவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பலப்படுத்துதல்.
2: கேலோ இந்தியா திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு மத்தியில் விளையாட்டுத் திறமையை வளர்த்தல்.
3: போதைப் பொருள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மனஸ் உதவி எண் வழங்கப்பட்டது.
4: நேரம் 10:30. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இடம்பெற கேட்கலாம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலித்தது மொழி திரைப்பட பாடல். இனி பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக மனு, டி எல் மகாராஜன், பல்ராம், சித்ரா, சந்தியா பாடியுள்ள பாட்டு.

0: அவ விளையாடிட்டு இருக்கா?
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
0: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
0: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
0: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி

0: இளைய பாரதம் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். ஸ்டார்ட் அப் சிறப்பு நேர்காணல் கேட்கலாம். பங்கேற்பவர் ஐஐடி மெட்ராஸ் மெக்கானிக்கல் பிரிவு பேராசிரியர் கிருஷ்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன்.
1: நேயர்களே, இந்த சிறப்பு நேர்காணலில் ஐஐடி மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் கிருஷ்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
2: ரொம்ப வணக்கம்
1: சார். ஸ்டார்ட் அப்னா என்ன சார்? ஸ்டார்ட் அப்னு கேள்விப்படுறோம், அதை வந்து புத்தாக்க நிறுவனங்கள்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டார்ட் அப்னா என்ன?
2: என்ன பிஸ்னஸ் நம்ம ஆரம்பித்தாலும் அது ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினிஷன் படி பார்த்தீங்கனாக்கா ஒரு பிஸ்னஸ், ஆனால் அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டெக்னாலஜி ஓரியன்ட் பிஸ்னஸாக இருக்கணும். ஓகே, அந்த டெக்னாலஜியை வச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, அதுக்கு தான் ஸ்டார்ட் அப்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ என்ன சொல்லுவாங்கனாக்கா, இந்த கம்பெனி ஆர் ஸ்டார்ட் அப்

0: நீங்கள் வந்து முடிஞ்ச மட்டும் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜோ அதோட லிங்க் வச்சுட்டு அவளோட டெக்னாலஜியை முன்னேற்றம் கொண்டு வந்து அதை பிஸ்னஸ் ஆக்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் அப்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நினச்சி பார்க்க பார்த்தாங்க இவன் ஒரு பொட்டிக்கடி வச்சா கூட அது ஸ்டார்ட் அப் தான்.
1: ஆமாம்,
0: ஆனால் என்ன ஸ்டார்ட் அப் இந்தியாவோட டெஃபினேஷனில் அது வராது. ஓகே, ஏதாவது டெக்னாலஜி வச்சுட்டு அதை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி நிறைய ஏதாவது நல்ல சொல்யூஷன் ஏதாவது கண்டுபிடிச்சோனாக்கா அதுதான் ட்ரூ ஸ்டார்ட் அப்னு சொல்லி தட் இஸ் த டெஃபினேஷன்.
1: அதாவது ஒரு பெட்டிக்கடை வச்சா கூட அதில் வந்து ஆப் மூலமாக நான் டெலிவர் பண்ணுறேன், அது ஸ்டார்ட் அப் ஆகிடும்.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முந்தியெல்லாம் வந்து நம்ம லோக்கல் இன்னும் டாக்ஸி கேப் சர்வீஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதே இதை வந்து இப்போ பெரிய ஆப் வச்சு பண்ணும்போது அதெல்லாம் பெரிய ஸ்டார்ட் அப்புங்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப்புக்கு வந்து எப்படி வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியுமோ, எவ்வளோ சீக்கிரம் பெருசு பண்ண முடியுமோ, நிறைய நிறைய மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ண முடியுமோ, அதுதான் ஸ்டார்ட் அப்ல டெஃபினேஷன்ல கொண்டு வராங்க.
1: டெக்னாலஜி இருக்கு, ஒரு புது ஐடியா இருக்கு, பிசினஸ் இருக்கு, அதே நேரத்தில் மக்களுக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருக்கு. இது சேர்ந்தா ஸ்டார்ட் அப்.
0: கரெக்ட்,
1: ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். சார், இந்தியாவில் ஸ்டார்ட் அப்களோட நிலைமை எப்படி இருக்கு சார்?
0: ஐ திங்க் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்தியா வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் அப்னு சொன்னீங்கன்னாக்கா என்னன்னு கேட்பாங்க. ஓகே, அது நீங்கள் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்னு சொன்னீங்கன்னாக்கா எல்லோரும் பயந்துருவாங்க, என்னப்பா இது என்னத்தையோ பண்ணுறானே அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் நான் ஒன்று சொல்லலாம், இந்த மாதிரி அப்போலாம் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நான் வந்து நானே வந்து ஸ்டார்ட் அப் வச்சுருக்கேன், இல்லை நானே ஒரு ஆண்டர்பிரினராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னானாக்கா எல்லாம் சொல்லுவாங்க, என்னப்பா உனக்கு வேலையே கிடைக்கலையா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த நிலைமை வந்து ஒரு 12-15 வருஷம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ என்னன்னாக்கா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. மெனி ரீசன்ஸு, இந்தியாவோட எக்கனாமிக்கல் க்ரோத்துன்னு ஒன்று சொல்லலாம், இன்னொன்று வந்து கரண்ட் கவர்மெண்ட்டோட ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ரோக்ராம், டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ். அவளே வந்து ஸ்டார்ட் அப் வந்து இம்பார்ட்டண்ட், ஆண்டர்ப்ரனருங்கிறது ஒரு குட் ப்ரொஃபஷன், ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. இது வந்து வேலை எதுவும் கிடைக்காதனால இல்லை, இவங்களாக வந்து நல்ல இது பண்ண முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும், அதனால் ஆண்டர்ப்ரனர் ஆகிறான். அந்த மாதிரி நோக்கத்தில் மக்களை ஒரு திசை மாற்றிருக்காங்க. அதனால் வந்து டுடே ஸ்டார்ட் அப் இன் இந்தியா இஸ் சம்திங் தட் யூ ஆர் ப்ரௌட் ஆஃப். ஓகே, யாராவது ஒருத்தர் நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன்னாக்கா வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப், அண்ட் அதனால் வந்து ரொம்ப முன்னேற்றம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க, அபவுட் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் ஒரு 150,000, அது 1.5 lakh ஸ்டார்ட் அப்ஸ் வந்து லாஸ்ட்டு 8-9 வருஷத்தில் முன் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் இது வந்து ரொம்ப பெரிய முன்னேற்றம். ஐ வுட் சே தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இது முன்னேற்றம். இன்ஃபேக்ட் இப்போ வந்து நிறைய கண்ட்ரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா சைனா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் அப் இஸ் பிளேயிங் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இப்போ இந்தியா வந்து 2030 நம்ம இந்தியா வந்து 5 trillion எக்கானமி அப்படிங்கிறாங்க, 5 trillion யூஎஸ் டாலர் எக்கானமி அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட 3 trillion இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 2 times இன்னும் 6-7 வருஷத்தில் பண்ணணுங்கிறது, 5 வருஷத்தில் பண்ணணுங்கிறது தான் இந்தியாவோட முன்னேற்றம். இது இதில் ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ண போகிறது. நீங்கள் இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னாக்கா யூ டேக் எனி திங், யூ டேக் ஸ்பேஸ் எக்ஸ் வச்சுங்களா, இலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ். ஓகே, யூ டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஈவன் அ மைக்ரோசாஃப்ட் ஆர் அ ஆப்பிள், இதெல்லாமே வந்து ரொம்ப சின்னதுலேருந்து ஆரம்பித்து ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்குது.
1: கராஜ்லேருந்து ஆரம்பிச்சு,
0: ஆமாம், கராஜ்லேருந்து மெனி திங் கராஜ்லேருந்து ஆரம்பித்து பெரிய கம்பெனியாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பண்ணுற காரியங்கள் வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் லெவலுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்மளே மெனி ஆஃப் த திங்கில் நம்மளுக்கே பெனிஃபிட் இருக்குது. இப்போ என்ன யாருமே இப்போ வந்து ஃபேஸ்புக்கு இல்லைனாக்கா வாட்ஸ்அப் இல்லாமல் நமக்கு லைஃபே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது.
1: அஃபிஷியல் கம்யூனிகேஷன் சேனலாகவே ஆயிடுச்சுப்போம்.
0: கரெக்ட் கரெக்ட். பட் இதுக்குன்னு டஸ் நாட் மீன் தட் நம்ம இதில் வந்து ஆண்டர்ப்ரனரியல் ஸ்பிரிட் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இது ஆல்வேஸ் இருக்குது. நீங்கள் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, இன்ஃபோசிஸ் வாஸ் அ ஸ்டார்ட் அப். இன்ஃபேக்ட் நாராயணமூர்த்தி சாரும் அவங்க கொலீக்ஸும் வந்து சம் 10,000 வச்சு ஆரம்பித்த பிஸ்னஸ். இப்போ இட் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கம்பெனிஸ். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்தியாவிலையும் இருந்திருக்கு. அப்போளுக்கு நம்ம வேர்ட் ஸ்டார்ட் அப்னு யூஸ் பண்ணல அவ்வளோதான். பட் இப்போ இன்ஃபோசிஸ் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் இந்தியா ஆல்சோ. அது மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் இந்தியாவிலையும் இருக்குது. பட் இப்போ வர ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து யூனோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னாக்கா அந்த டைமில் வந்து இப்போ நம்ம

0: நாராயணமூர்த்தி ஒரு சம்படி அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும்போது அவங்க வந்து எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா என்னப்பா இவ்வளோ பெருசாக ஆகுமே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, அவ்வளோ பெருசாகிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறது ஒரு பெயின் பாயிண்ட் மாங்க, யாருக்காவது ஒரு பெயின் பாயிண்ட். ஊபர் எடுத்துங்களேன், ஊபரோட ஃபவுண்டர் என்ன பண்ணனாக்கா ஒரு வாட்டி வந்து யூரோப்பில் டாக்ஸி தேடி தேடி தேடி கிடைக்கல. ஸோ அப்போ தான் அவர் சார் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே இப்போ மனுஷன், நான் கஷ்டப்படுறேனே இதே கஷ்டம் மற்றவங்களும் பண்ணுவாங்களே இது எப்படி சால்வ் பண்ணுறது, அப்போ தான் இவர் ஆரம்பித்தார். ஓகே, அதை ஆரம்பித்தது தான் ஊபர்.
1: நெசசிட்டி,
0: ஆமாம், நெசசிட்டி ட்ரைவ்ஸ் இன்வென்ஷன் வாங்க, அதே மாதிரி நெசசிட்டி ட்ரைவ்ஸ் இனோவேஷன். அந்த இனோவேஷன் வந்து தான் ஸ்டார்ட் அப்பாக மாறுது. ஓகே, அந்த இனோவேஷன் வந்து பண்ணும்போது பிஸ்னஸ் மாடல் இருந்துச்சுனாக்கா தென் இட் பிகம்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்.
1: ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐஐடி இல்லை கவர்மெண்ட் ஜாப் இது ரெண்டும் தான் வந்து வயபிள் ஆப்ஷனாக இருந்துச்சு. அது இல்லை, இது ரெண்டுமே இல்லைனா தேர் கோயிங் டு சஃபர் இந்த ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் சஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஆண்டர்ப்ரனர் ஆகுறது, அப்புறம் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ஷிஃப்ட் வந்திருக்கு.
0: கரெக்ட்,
1: இந்த சைக்காலஜிக்கல் ஷிஃப்ட்டு வந்து எப்படி வந்து நம்ம சேனலைஸ் பண்ணலாம் சார் அடுத்த கட்டத்துக்கு?
0: நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி கரெக்டு. நம்ம நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், இல்லை டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் இல்லைனாக்கா ஒன்றுமே ஆக முடியாது அப்படிம்பாரு, அது ஒத்துக்கிறேன். ஓகே, ஆனால் இப்போ வந்து என்னக்கா இது இப்போ ஒரு யங் ஸ்டூடெண்ட்டோ இல்லை யங் பர்சனோ நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்னது ஹாப்பினஸ் கொடுக்குறதோ அது தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சின்ன வயசில் என்ன வச்சுருந்தோம், எது நல்லது பண எது நல்ல இன்கம் வருமோ இல்லை எது நல்ல கேரியர் வருமோ அது தான் நம்மளோட வி யூஸ் டு லைக் தேட் ஆர் வி ஆர் ஃபோர்ஸ் டு லைக் தேட். இப்போ அப்படி இல்லை, இப்போ நான் எனக்கு எது பிடிக்குமோ அதுதான் நான் பண்ணுவேன், அதை நான் நல்லா பண்ணினானாக்கா ஐ கேன் மேக் அ கரியர் அவுட் ஆஃப் இட். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜாப்ஸ் ஆர் ஆல்சோ லைக் தேட். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்துருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வேறு ஏதாவது பண்ணினேன்னு வச்சுங்களேன், தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தேட் இஸ் மச் மச் ஹையர். ஓகே, ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிரைவர் ஹையர் பண்ணால் கூட 20,000 கம்மியாக யாரும் டிரைவர் வரமாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் இன்ஜினியரிங் ஹையர் பண்ணினாக்கா 10,000 ரூபாய்க்கு வராங்க. ஸோ அதோட வேல்யூ எல்லாம் மாறிடுச்சு ரொம்ப. ஸோ இப்போது யங் பீப்புள் மைண்டில் வந்து தே வாண்ட் டு பி சாட்டிஸ்ஃபைட், ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் ஆஸ் மச் அஸ் கேரியர் கோல்ஸ். அதனால் வந்து இந்த மாற்றம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
1: பாசிட்டிவாக தான் இருக்குது.
0: ஆமாம், பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவ் க்ரோத். பிகாஸ் எல்லாத்துலேயுமே வேல்யூ இருக்குங்களே. இப்போ நம்ம வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி பிக். ஓகே, ஸோ எல்லாமே டெக்னாலஜி கிடையாது, எல்லாமே ஹெல்த் கிடையாது. தேர் ஆர் ஸோ மச் அதர் பிஸ்னஸ் தட் இஸ் க்ரோயிங் வெரி வெல். அண்ட் அதனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஆல்சோ பிளென்டி.
1: ஸ்டார்ட் அப்களில் வேர்ல்டு லெவல்னு சொன்னோன்னா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே பெஞ்ச் மார்க்காக இருக்கு.
0: ஆமாம்,
1: அங்கே இருக்க ஸ்டார்ட் அப்களுக்கும் இந்தியாவில் நம்ம ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப்களுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை கல்ச்சர் வைஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா?
0: ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம வந்து இப்போ உலகில் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா இஸ் வே ஹெட் ஆஃப் எவ்ரிபடி, செகண்ட் சைனா. இப்போ லாஸ்ட் 10 வருஷத்தில் நம்மளோட நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் க்ரோத்னால இப்போதைக்கு இந்தியா வந்து 3rd rankல இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வி ஆர் ஃபாலோயிங் தி யூஎஸ் மாடல் இன் மெனி வேஸ். நீங்கள் இன் மெனி த வே ஸ்டார்ட் அப் இஸ் ஸ்டார்டிங், த வே இட் இஸ் க்ரோயிங், த ஃபண்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸோட மாடல் தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, பட் தேர் இஸ் அ ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். தி யூஎஸில் வந்து அகெயின் இது வந்து என்னன்னாக்கா இட் கோஸ் பேக் டு த ப்ராப்ளம் தட் யூஆர் சால்விங். அது எந்த பெயின் பாயிண்ட் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்ட்டு. யூஎஸோட பெயின் பாயிண்ட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியா பெயின் பாயிண்ட். ஓகே, யூஎஸோட ஆவரேஜ் எக்கானமி பார்த்தீங்களா, ஒரு ஆவரேஜ் பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா த ஆவரேஜ் பர்சன் வில் பி ஆன் அ மந்த்லி பேசிஸ் ஏர்னிங் சம் 30,000-40,000 ருபீஸ். இந்தியாவில் அதே இது வந்து 1/10, 1/15. ஸோ நம்ம வந்து அவங்களோட சொல்யூஷன் நமக்கு வந்து ஆல்வேஸ் ஒத்து வராது, அண்ட் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஸோ நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, அந்த இன்டர்னல் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம விதத்தில் சால்வ் பண்ணால் தான் இந்த ஸ்டார்ட்

0: that becomes profitable. Okay, so many things. இப்போ கிராஸ்ரூட்ஸில் போயினாக்கா அக்ரிகல்ச்சர். ஓகே, நம்ம இதில் வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் சம்வேர் ஒன் கம்பெனி ஓன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ். இங்கே வந்து என்னன்னாக்கா ஃபார்மர்ஸ் ஓன் ஸ்மாலர் பார்சல்ஸ் ஆஃப் லேண்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணிவிட்டு இந்த இவங்க ஃபார்மர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ இவங்க ஃபார்மர்ஸுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது நம்ம யோசித்து பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் வந்து த மாடல் வில் பி டிஃபர். டெக்னாலஜி மே பி த சேம், பட் அது எப்படி அதை ரீச் பண்ணுறதுங்கிறது மாடல் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். அது அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெஷலைஸ்டாக பார்க்கணும்.
1: நல்லா சொன்னீங்க சார், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சு. இந்தியாவில் ஸ்டார்ட் அப்களுக்கு கவர்மெண்ட் என்ன சார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவிகள் என்ன செய்கிறாங்க?
0: ஸோ லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் நான் ஆல்ரெடி ஒருவாடி சொன்ன மாதிரி, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங் தேவ் டன் இஸ் கிவன் ப்ரைட் டு த ஆண்டர்ப்ரனர். நான் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறது வந்து நல்லா நெஞ்சு அடிச்சுன்னு சொல்லலாம். 15 வருஷம் மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, இன்ஃபேக்ட் என்கிட்ட ஒரு ஆண்டர்ப்ரனர் இருந்தார், அவர் என்னை ரொம்ப கோச்சினார், ஏன்டா கோச்சிக்கிறார் அப்படின்னு நான் கேட்டேன். சார், எனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. இது 15 வருஷம் முன்னாடி. ஓகே, ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க? எல்லாருக்கும் சேலரி ஸ்லிப் கேட்குறாங்க சார், என்கிட்ட சேலரி ஸ்லிப் கிடையாது. டேய், நீ நல்லா தானே பண்ணுறேன், நல்ல இன்கம் இருக்கே, உனக்கு மற்றவரோட ஜாஸ்தி இன்கம் இருக்கே அப்படின்னா, இல்லை சார், சேலரி ஸ்லிப் இல்லாமல் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா. ஓகே, இது இது ஒரு காலத்தில் இந்த மாதிரி யோசனை இருந்துச்சு. இப்போ அது இல்லைன்னு சொல்லலாம். இப்போ யாராவது நான் ஆண்டர்ப்ரனர் ஸ்டார்ட் அப் இருக்கேன்னாக்கா யாரும் தப்பாக நினைக்கிறது இல்லை. ஸோ அதுதான் மெயின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் டுவர்ட்ஸ் ஸ்டார்ட் அப் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். நவ் ஹெல்ப் நிறைய பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிராண்ட்ஸ் வந்துருக்குது. ஓகே, செகண்ட் திங் தேவ் ஆல்சோ டன் இஸ் இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய இது வந்து சலுகைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரொம்ப பெரிய சலுகைனாக்கா 3 வருஷத்துக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டாம், இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் ஃபார் த கம்பெனி, கார்பரேட் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். அது பெரிய அட்வான்டேஜ், அதே ஒரு அட்ராக்ஷன். அப்புறம் வந்து ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர் பேட்டன்ட் ஃபைல் பண்ணனாக்கா இப்போ வந்து ரொம்ப சீப்பாக பண்ணலாம். இப்போ நீங்களே நார்மலாக பண்ணுறதோட 1/3, 1/4 காஸ்ட்டில் பேட்டன்ட் ஃபைல் பண்ண முடியும் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா. இல்லை, அதுக்கு அதே மாதிரி நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இப்போ ரயில்வேஸ் இருக்கோ இல்லை வேறுதாக இருக்கோனாக்கா ஸ்டார்ட் அப்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, மற்றவங்களுக்கா அந்த டாக்குமெண்ட் கொடு இந்த டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, இதே கிடையாது. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, இது எம்எஸ்எம்இக்கும் உண்மை தான், இது மாதிரி யாராவது நீங்கள் வேலை பண்ணிட்டீங்க, பேமெண்ட்டுக்கு டிலே ஆச்சு அப்படின்னாக்கா 45 நாளுக்குள்ளே பேமெண்ட் பண்ணியானோம் அந்த மாதிரி இல்லைனாக்கா அவங்கள ஃபைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கிராண்ட்டு கொடுக்குறாங்க, ஹெல்ப் கொடுங்க. அப்புறம் நிறையா இது என்ன ஜோன்ஸ் பண்ணியிருக்காங்க, வேர் நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்ட் கம்மியாக இருக்கும், இல்லைனாக்கா பில்டிங் கூட வாங்க இல்லை ஸ்பேஸ் வாங்கி எடுத்துக்கலாம். நிறைய வெவ்வேறு இது இருக்குது. ஸோ அந்த இதோட அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது, வேறு இருக்குது. ஃபைனலி வந்து இப்போது எல்லா ஸ்டார்ட் அப்புக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னாக்கா ஃபண்டிங் வாங்க, அடுத்து பணம் வேணும். பணம் வச்சுட்டு தான் நம்ம பணம் பண்ண முடியும். அதனால் பணம் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணி இல்லை பணம் திரும்பி வருது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறாங்களே, அது இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிட்பி வழியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரம் இருக்குது, அது வழியாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் என்ன பண்ணிருந்தாக்கா, இந்த ரூல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றின்னு இருக்காங்க. தட் இஸ் முந்தியெல்லாம் வந்து யாராவது இன்வெஸ்டர் வந்தாங்க வச்சிங்களேன், அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய கஷ்டம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஈவன் அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சைனாலேருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஜப்பான்லேருந்து வந்து இங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னால பணம் அவைலபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. பணம் அவைலபிலிட்டினால நம்மளால் ஸ்கேல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஒரு டாக்ஸி ஆப்ரேட்டர் கேன் பிகம் அன் ஊபர் மாதிரி. ஓகே, ஒன்ஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுனாக்கா, ஸோ அந்த என்வாயர்மெண்ட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டுடே எனக்கான 10 வருஷத்துக்கும் இந்த டுடேக்கும் பார்த்தீங்கன்னாக்கா

0: ஸ்டார்ட்அப் எக்கோ சிஸ்டம் இன் இண்டியா இஸ் ஃபினாமினலி பெட்டர். ஒரு இதே கம்பேரிசனே இல்லை, அவ்வளோ பெட்டர் ஆயிடுச்சு.
1: ஸ்டார்ட் அப்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன சார் இந்தியாவில், குறிப்பாக இந்தியாவில் வாட் ஆர் தி சேலஞ்சஸ்?
0: ஸோ ரெண்டு விதத்தில் நீங்கள் உங்கள் கொஸ்டினை நான் இது பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டார்ட் அப்புக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு கேட்குறீங்க. ஸோ ஸ்டார்ட் அப்புக்கு என்ன பிரச்சனை, இப்போ வந்து சில பிரச்சனைகள் மிந்தி இருந்த பிரச்சனைகள் இப்போ இல்லை. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கினாக்கா நீங்கள் ஒரு ஐதர் த்ரூ ஏதாவது இன்க்யூபேட்டர் இந்த மாதிரி ஏதாவது வழியாகவோ, இல்லை ஒரு கம்பெனி செக்ரட்டரி வழியாகவோ நீங்கள் ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட் ஒரு 30,000-35,000 வந்து ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிடலாம். அண்ட் ஒரு மேக்ஸிமம் 3-4 வாரத்துக்குள்ளே பண்ணிடலாம் மேக்ஸிமம், அவ்வளோ அதோட கூட கம்மியாக கூட பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இப்போ, ஓகே அது பிரச்சனையே இல்லை. ஓகே நவ் அதுக்கப்புறம் மெயின் பிரச்சனை என்னன்னாக்கா நீங்கள் வந்து கரெக்டான பெயின் பாயிண்ட் என்ன பண்ண போகிறீங்க, யா எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறீங்க அதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா இப்போ 90% ஆஃப் த ஸ்டார்ட் அப் குளோபலி ஏன் ஃபெயில் ஆகுதுனாக்கா அவங்க வந்த அவங்க பண்ணுற இது வந்து யாருக்கும் தேவையில்லை. ஓகே அது ரொம்ப காமன். ஏன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நினைக்கிறோம் ஆஹா சாருக்கு வந்து அது வேணும், நான் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு இது வேணும், இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது, இந்த வாட்டர் பாட்டில் வந்து இது இந்த மாதிரி இவ்வளோ அழகான டிசைன் வாட்டர் பாட்டில் யாருமே பண்ணது கிடையாது, ஸோ எல்லோரும் வாங்குவாங்க அப்படின்னு நான் ஒரு அசம்ஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே அது என்னன்னாக்கா அது கரெக்டாக தப்பான்னு எப்படி தெரியும்? ஏன்னா இப்போ இதே இது நான் உங்கள்ட்ட கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, இல்லைப்பா இந்த கலர் சரியில்லை, இல்லை இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கலாமா, இல்லை என்ன விலை, நீ 10 ரூபாய்க்கு விற்கிற எனக்கு 7 ரூபாய்க்கு மேலே விற்றானாக்கா கட்டுப்படி ஆகாது. இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் நம்ம ப்ராடக்ட் வந்து விற்காது மார்க்கெட்டில். ஓகே ஸோ அண்ட் ஸ்டார்ட் அப்போட இது என்னக்கா ப்ராஃபிட் பண்ணுறது தான் பிஸ்னஸ், பிஸ்னஸுக்கு மூல இது ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டுக்காக நம்ம யூனோ பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஸோ அதுக்கு யார், ஹூ இஸ் கோயிங் டு பே, கிளையண்ட், கஸ்டமர், கஸ்டமரோட எண்ணத்தை அவங்கள எதுக்கு வந்து காசு கொடுப்பாங்க எதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது பண்ணாமல் பண்ணாக்கா நம்ம வந்து தப்பாக நிறைய எஃபர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஐயோ யாருமே வாங்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் திரும்பி மாற்றுறது ரொம்ப கஷ்டம். தேர்ட் வந்து இது ஒரு பிரச்சனை இன்னும் இருக்குது, எவ்வளவோ கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, எவ்வளவோ நிறைய பேர் பண்ணியிருக்கோம், ஆனால் இப்போவும் கூட இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்பாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல்னாக்கா நம்ம காசு தேவைப்படுது. இப்போ எதனா இந்த பாட்டிலே நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து மிஷினு வாங்கணும், மிஷின் வாங்குறதுக்கு கூட பணம் சம்டைம்ஸ் கிடைக்கிது, ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணோம், ஆளை எம்ப்ளாய் பண்ணோம், ரெண்ட்டுக்கு பே பண்ணோம், எலக்ட்ரிசிட்டி பே பண்ணோம், இது எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல்பாங்க. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கிடைக்கிறது அப்பப்போ கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன சின்ன லெவலில் இப்போ கவர்மெண்ட் இஸ் ஹெல்பிங், இப்போ நீங்கள் வந்து 50,000 ரூபா 1 லட்சம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஈஸி தான். ஒன்ஸ் நீங்கள் ஆனால் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நம்ம வந்து அந்த லெவலில் யோசிக்கிறது இல்லை, நம்ம வந்து 10 கோடி 20 கோடியில் யோசிக்கிறோம். அந்த லெவலுக்கு போனீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நம்ம பர்சனல் கேரண்டிஸும் கொடுக்க முடியாது அந்த லெவலுக்கு, யார்ட்டையும் அவ்வளோ இருந்துச்சுனாக்கா நான் ஏன் பிஸ்னஸ் போய் பண்ணுறேன். ஓகே அதனால் அது அது கொஞ்சம் அங்கே டெட் ஃபண்டிங்கில் கொஞ்சம் கூட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்.
1: அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஸ்டார்ட் அப்பில் எதிர்காலம் எப்படி சார் இருக்குது, எப்படி இருக்கும்?
0: ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சனு. ஸோ அது அந்த அந்த இன்ஃபர்மேஷன் நல்லா தெரிஞ்சதுனாக்கா நான் ஏதாவது ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். பட் சார் க்ரோத் இஸ் கோயிங் டு பி, ஐ திங்க் நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் தான் இருக்கோம். ஓகே நம்ம நிறைய முன்னேற்றம் இருக்குது, அது 150,000 1.5 லேக்ஸ் நம்ம ஸ்டார்ட் அப் இப்போ பண்ணியிருக்கோங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட்டு, ஓகே நோ டவுட் அபவுட் இட். ஸோ அது வந்து அந்த க்ரோத் வந்து ஐ திங்க் இந்தியா கேன் மெயின்டைன் பிகாஸ் இந்தியா வந்து எக்கானமி இஸ் க்ரோயிங். நம்ம ஆஸ் எக்கானமி க்ரோ பண்ணும்போது தேவைகள் ஆல்சோ க்ரோஸ் அண்ட் தேவைகள் க்ரோ பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சர்வ் த தேவைகள் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். அதனால் அண்ட் அது வந்து ஸ்டார்ட் அப் தான் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் பிகாஸ் தேவைகள் வந்து பெரிய தேவைகள் இல்லை, அதெல்லாம் சின்ன சின்ன தேவைகள் தானே. என்ன கேட்டிங்கனாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீ வில் ஹாவ் கம்பெனிஸ் தல் சே சேம் வில் ப்ளே த சேம் ரோல் ஆஸ் மைக்ரோசாஃப்ட் இஸ் பிளேயிங் ஃபார் யூஎஸ், இல்லைனாக்கா ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் பிளேயிங் ஃபார் யூஎஸ். 10 வருஷத்தில் 3/4 ஐட்டம்ஸ் வந்து ப்ரைவேட்

0: தான் பண்ண போகுது. அண்ட் ப்ரைவேட்டில் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பெரிய இது கான்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க.
1: நம்ம உலக அளவில் இருக்க ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி பேசிட்டோம், இந்திய அளவில் இருக்க ஸ்டார்ட் அப்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பேசிட்டோம். தமிழ்நாட்டிலே ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து முதன்மையாக இருக்கிறது ஐஐடி மெட்ராஸ், நீங்கள் பணிபுரியும் நிறுவனம்.
0: தேங்க்யூ.
1: அங்கே என்ன விதமான முன்னெடுப்புகள் இருக்குது?
0: ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் நீங்கள் ஐஐடி பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. பட் ஐஐடி மெட்ராஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாதம் ஒரு 15 வருஷமாக தான் எங்களோட ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டமே ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஒன்றும் அந்த மூல காரணம் வந்து ஐஐடி மெட்ராஸ் ஒரு ரிசர்ச் பார்க்னு ஒரு பெரிய ஃபெசிலிட்டி நாங்கள் க்ரியேட் பண்ணோம். 2010 தான் ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஸ்டார்ட் அப் ஃபேக்கல்ட்டி லெட் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தோம். ஒன்று வந்து நானே பண்ணேன். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு 450 ஸ்டார்ட் அப் வாக்கில் பண்ணியிருக்கோம். இப்போது சில ஸ்டார்ட் அப் ரொம்ப பெரிய நிலைமையில் போயின்ட்டுருக்கு. இந்த யூனிகார்ன் சொல்லுவாங்க, இந்த யூனிகார்ன் லெவலில் போயின்ட்டுருக்குது. ஓகே, ஆல்ரெடி ஒரு 2-3 யூனிகார்ன் வந்துடுது. இப்போது ரீசெண்டாக வந்து ஐபிஓ மாங்க, தட் இஸ் உங்களுக்கு ஸ்டாக் இனிஷியல் பப்ளிக் ஸ்டாக் ஆப்ஷனோ ஸ்டாக்கோ ஆஃபரிங். இப்போ வந்து எங்களோட ஒன் ஆஃப் தி ஏர்லி கம்பெனிஸ் ஏத்தர் எனர்ஜின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்ப்ளீட்லி டிசைன்ட் பில்ட் இன் இண்டியா பை இண்டியன்ஸ். ஓகே, அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இப்போ ஐபிஓ போயின்ட்டு இருக்கு. கோயின் டு பி யூனிகார்ன் வித்தின் நெக்ஸ்ட் 1 or 2 மந்த்ஸ்.
1: இந்த யூனிகார்ன் அப்படின்றது சார் அது என்னது சார்?
0: ஸோ யூனிகார்ங்கிறது யூஎஸ் டெஃபினிஷன் படி $1 billion, விச் இஸ் இப்போ இந்த இனி இது பார்த்தீங்கன்னா 8,500 crore ஓட வேல்யூவேஷன் பாங்க. தட் இஸ் யாராவது இதுதான் உன்னோட வேல்யூவேஷன் அப்படின்னு சொன்னானாக்கா 8,500 crore மேலே போச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் யூனிகார்ன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 140-150 யூனிகார்ன் இருக்குங்கிறாங்க. அகெயின் அதில் வந்து ஐ திங்க் வியர் நம்பர் 3. யூஎஸில் தான் நான் மேக்ஸிமம், சைனா இஸ் நம்பர் 2, வியர் நம்பர் 3. பட் இப்போ 10 வருஷம் முன்னாடி ஒரு யூனிகார்ன் கூட எனக்கு தெரிஞ்ச மட்டும் இருக்கலை ஆஸ் பர் திஸ் டெஃபினிஷன். 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி ஒன்றும் இருக்கலை, இப்போ 140 இருக்கு. எஸ்பெஷலி லாஸ்ட் 4-5 வருஷத்தில் தான் நிறைய ஆயிருக்கு. ஓகே, ஆல்ரெடி ஐஐடி எக்கோ சிஸ்டமில் ஒரு 3-4 கம்பெனி ஆயிடுச்சு. இன்னும் 3-4 கம்பெனி இந்த நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் யூனிகார்ன் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.
1: நீங்கள் சொல்லும்போதே பெருமையாக சொல்கிறீங்க, அதுலேயே தெரியுது.
0: டெஃபினட்டாக ரொம்ப பெருமை சார் எங்களுக்கு.
1: நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பஸ் வேர்ட் இப்போது சமுதாயத்துலேயும் சரி அறிவியல் உலகத்துலேயும் சரி, செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஸ்டார்ட் அப்கள் மனித குலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்?
0: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து இட் இஸ் அ டெக்னாலஜி, அண்ட் இப்போ யாரை கேட்டாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த வே, இட்ஸ் அ டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிங்க. இதில் வந்து ரெண்டு விதமாக யோசிக்கலாம். ஒன்று வந்து ஏஐ யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முக்காவாசி இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்தீங்கனாக்கா எப்படியாவது ஏஐ யூஸ் பண்ணி லெவரேஜ் பண்ணி நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்து என்ன பண்ணாலும் ஏஐ இஸ் ட்ராக்கிங் யூ. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து ஒரு கடைக்கு பக்கத்தில் போனால் உடனே வந்து அது சொல்லும், நீங்கள் வந்து இது வாங்குறியா அது வாங்குறியான்னு அதே சொல்லும்.
1: இல்லை நம்ம ஏதாவது ஒன்று பேசினா கூட நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்க போகிறோம்னு நம்ம பேசிட்டோம்.
0: ஆமாம், அவ்வளோதான்.
1: என்ன இது ஸ்பீக்கரை பற்றின ஆடாகவே நம்மளுக்கு லோட் ஆகிட்டு
0: அது லோட் ஆகும். அது அது அந்த கடைக்கு பக்கத்தில் போயிருந்தா உடனே இந்த கடை இருக்குன்னு சொல்லிடும்.
1: ஆமாம்,
0: ஓகே. இது வந்து பேசிக் லெவல் ஆஃப் ஏஐ இல்லையே அது அந்த கவர் ஆகிடுறது. நான் இன்னொன்று இருக்குது, இன்னொன்று எனக்கு இந்த ஏஐயே ஃபார்ம் பண்ணுறது, தட் இஸ் ஏஐ சாட் ஜிபிடின்னு ஒரு கம்பெனி, ஓப்பன் ஏஐங்கிற கம்பெனி தான் சாட் ஜிபிடின்னு ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ அது வந்து பேசிக் ஏஐ டெக்னாலஜி இட் செல்ஃப். ஸோ ஏஐயில் வந்து டெஃபினட்டாக இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து நம்ம வந்து பேசினாலோ இல்லைனாக்கா நம்ம டைப் பண்ணாலோ ஒரு க்வெஸ்சன் கேட்டாலோ அது உங்களுக்கு இன்னொரு ஹியூமன் பீயிங் மாதிரி ஆன்சர் கொடுக்குது. ஒரு எஸ்ஏ எழுதுனாக்கா அது எஸ்ஏ எழுதி கொடுக்குது. ஓகே, இப்போ சாட் ஜிபி என்ன பண்ணுது, அந்த எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து ஒரு மாலையை அவங்களுக்கு கொடுக்குது.
1: இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் கான்டெக்ஸ்ட்டும் உள்ள கேட்குது.
0: ஆமாம், கான்டெக்ஸ்ட் கொடுக்கறது வெரி சூன் என்ன ஆகிட போகுதுனாக்கா ஒரு மூவியோ ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோகிராஃபோ காமிச்சேனாக்கா அதுலேருந்து கான்டெக்ஸ்ட் கொடுக்க போகிறதுக்கு வெரி சூன் வந்துட போகிறது. இஸ் ஏஐ கேபிள் ஆஃப் கிரியேட்டிவிட்டி? அந்த க்வெஸ்சனுக்கு இன்னும் ஆன்சர் இல்லை. ஏஐ இப்போ என்ன பண்ணுதுனாக்கா இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இப்போ ஒரு பூ இருக்குது வச்சுக்கோங்க, 10 பூ இருக்குது, அதை வச்சுட்டு மாலையை தொகுத்து உங்களுக்கு கொடுக்க. முந்தி வந்து என்ன பண்ணோம், கூகுளில் வந்து மாலையை வந்து ரேண்டமாக கொடுக்கும், இந்த பூ இருக்குது அந்த

0: கொடுக்கும். இப்போ சாட் ஜிபிடி என்ன பண்ணுது, அதெல்லாம் தொகுத்து கொஞ்சம் ஒரு ஒரு அழகான மாலையாக கொடுக்குது. நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இது மாலை புது விதமான பூ பண்ண முடியுமா, ஹியூமனால் புது பூ பண்ண முடியும். இன்னித்த டெக்னாலஜியில் எனக்கு தெரிஞ்ச மட்டும் அது பாசிபிள் இல்லை. 10 வருஷம் 20 வருஷத்தில் பாசிபிலிட்டி இருக்கலாம். இன்னொரு என்ன ஏஐயில் என்ன டெஃபிஷியன்சினாக்கா, நம்ம எம்பத்திமோ, எம்பத்திங்கிறது என்னது, நம்ம ஆமாம் ஃபீல் த பெயின் ஆஃப் அதர்ஸ், அந்த எம்பத்தி வந்து வருமா வராதான். இன்னும் எல்லா நிறைய பேர் இது ஒரு பெரிய ரிசர்ச் டாப்பிக்கு, எப்படி எம்பத்தி கொண்டு வருது. இப்போ இதுக்கு டெக்னாலஜி வந்து அவ்வளோ தூரம் வரல.
1: இப்போ இருக்க நிலைமைக்கு வந்து ஷேக்ஸ்பியரும் தஸ்தாவ்ஸ்கியும் அது ரிப்ளேஸ் பண்ணாது.
0: ஆமா, ரெண்டும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு புதுசா கொடுக்கலாம். அவ்வளவு புதுசான்னு தெரியல, இப்படி ரெண்டும் கம்பைன் தான் பண்ண முடியுது.
1: ஆனா அவங்கள ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு அது வளருமான்றது அடுத்த குவெஸ்டின்.
0: புது ஷேக்ஸ்பியர் மாதிரியே இன்னொரு ஷேக்ஸ்பியர் இல்ல, பட் வேற ஏதாவது பேர் வச்சுங்க, அந்த மாதிரி கிரியேட்டிவா பண்ண முடியுமாங்கிறது இன்னும் அந்த கேப்பபிலிட்டி வரல.
1: கும்பமேளா என்பது கோயில்களை குறித்தே சொல்லப்பட்ட காலம் மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டார்ட் அப் மகா கும்பமேளா என்ற சொல்லை மைய நீரோட்டத்தில் கொண்டு வந்துள்ளார். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் சமுதாய தேவையை அறிந்து கொள்ளலாம். இன்று நமது சென்னை ஆகாஷ்வாணி நிலையத்திற்கு வந்து சிறப்பு நேர்காணலை அளித்த ஐஐடி மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையை சார்ந்த பேராசிரியர் கிருஷ்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு மிக்க நன்றி.
0: மிக்க நன்றி. தேங்க்யூ.

அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா யோகேஷ்குமார். நான் முதுகலை முதலாம் ஆண்டு தமிழ் மொழித்துறையில் பயின்று வருகிறேன். நான் இன்று உங்களுடன் இன்று உரையாட போகும் தலைப்பு, மக்களின் பசியை போக்கிய பசுமை புரட்சி. பசுமை புரட்சி என்பது உண்மையில் நவீன இயந்திரங்கள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்தி விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்கான செயல்முறையாகும். இது 1950 மற்றும் 1960களின் பிற்பகுதியில் நிகழ்த்தப்பட்ட ஒரு அறிவியல் ஆராய்ச்சி அடிப்படையிலான தொழில்நுட்ப முன்முயற்சியாகும். இது உலகளவில் குறிப்பாக வளரும் நாடுகளில் 1960களின் பிற்பகுதியில் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் தொடங்கி விவசாய உற்பத்தியை அதிகரித்தது. உணவு தானியங்களின் உற்பத்தியை அதிகரிக்க HYV விதைகள், உரங்களின் பயன்பாடு மற்றும் அதிக தொழில்நுட்ப நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்தியது. இந்தியா போன்ற பல மூன்றாம் நிலை நாடுகள் பட்டினி சாவை எதிர்நோக்கிய அன்றைய காலகட்டத்தில் பசுமை புரட்சி முன்னிறுத்திய பயிர் செய்கை முறைகள் பலன் தந்தது. பசுமை புரட்சி தொடங்கி வைத்த வேளாண் ஆராய்ச்சி கட்டமைப்புகள் தொடர்ந்தும் வேளாண் தொழில்நுட்பத்தில் பங்கெடுத்து வருகின்றன. தொலைநோக்கில் இந்த பயிர் செய்கையின் பல்வேறு குறைபாடுகள் அறியப்பட்டு தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்டத்துக்கு செல்வது தேவையானாலும், பசுமை புரட்சி உலக சமூக தொழில்நுட்ப பொருளாதார அரசியல் தளங்களில் நிகழ்ந்த முக்கிய புரட்சிகளுள் ஒன்று என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கூற்று. பசுமை புரட்சியானது உயர் மகசூல் வகைகளை உருவாக்கியதன் மூலம் விளைச்சலை அதிகரிக்க பழமையான கலப்பின முறையை பயன்படுத்துவதை பிரபலப்படுத்தியது. எடுத்துக்காட்டாக, அமெரிக்காவில் மக்காச்சோளத்தின் விளைச்சல் 1900 ஆண்டு கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 2.5 டன்களாக இருந்தது. 2021 ஆண்டு கிட்டத்தட்ட 9.4 டன்களாக அதிகரித்தது. அதே போன்று உலகளாவிய சராசரி கோதுமை மகசூல் 1900 ஆண்டுகளில் ஏக்கருக்கு 1 டன்னுக்கும் குறைவாக இருந்தது. 1990 ஆண்டுகளில் ஏக்கருக்கு 2.5 டன்களுக்கும் அதிகமாக இருந்தது. தென் அமெரிக்கா சராசரி கோதுமை மகசூல் ஏக்கருக்கு 2 டன்னுக்கும் குறைவாகவும், ஆப்பிரிக்காவில் ஏக்கருக்கு 1 டன்னுக்கும் குறைவாகவும், எகிப்து மற்றும் அரேபியாவில் நீர்ப்பாசனத்தை கொண்டு ஏக்கருக்கு 3.5 முதல் 4 வரையிலுமாக இருந்தது. இதற்கு முரணாக பிரான்ஸ் போன்ற நாடுகளின் சராசரி கோதுமை மகசூல் ஏக்கருக்கு 8 டன்னுக்கும் அதிகமாக இருந்தது. மகசூலில் ஏற்படும் மாற்றங்கள், காலநிலை, மரபணுக்கள் மற்றும் தீவிர விவசாய உரங்கள், ரசாயன பூச்சி கட்டுப்பாடு, தேக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான வளர்ச்சி கட்டுப்பாடு ஆகியவற்றால் ஏற்படுகின்றன. இந்த புரட்சி அமெரிக்காவின் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஆகியவற்றின் உதவியுடன் தொடங்கியது. விரைவில் அமெரிக்க அரசு, இந்திய அரசு, மெக்சிகோ அரசு போன்ற பல்வேறு நாடுகள் பசுமை புரட்சியை தமது நாடுகளில் நடைமுறைப்படுத்தின. நார்மன் பார்லக் பசுமை புரட்சியின் தந்தை என போற்றப்படுகிறார். MS சுவாமிநாதன் இந்தியாவில் பசுமை புரட்சியை நடைமுறைப்படுத்துவதில் முன்னின்றவர்களில் ஒருவர். உற்பத்தி பெருக்கம். கடந்த நூற்றாண்டு விவசாயமானது விரிவான உற்பத்தி திறன், கலப்பு உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றாக உழைப்பை பதிலீடு செய்தல், நீர் மாசுபாடு மற்றும் பண்ணை மானியங்கள் என்பதாகவே குறிப்பிடப்பட்டது.

ஆயிரத்தி 1800 முற்பகுதியில் விவசாய உத்திகள், நடைமுறைகள், விதை இருப்புகள் மற்றும் சாகுபடி செய்யப்பட்ட தாவரங்கள் தேர்வு செய்யப்பட்டு புதிய பெயர்களால் வழங்கப்பட்டன. இதனுடைய அலங்காரமான அல்லது பயன்மிக்க தன்மையின் காரணமாக மத்திய காலகட்டங்களில் காணப்பட்டதை விட ஒரு அலகு நிலத்திற்கு பல மடங்கு அதிகமாக விளைச்சலை தரக்கூடிய வகையில் மேம்படுத்தப்பட்டன. 19 பிற்பகுதியிலும் 20 குறிப்பாக டிராக்டர்களை கொண்டு வேகமாகவும் பேரளவிலும் முன்பை பண்ணை வேலைகள் துரிதமடைந்தன. இந்த முன்னேற்றங்கள் அமெரிக்கா, அர்ஜென்டினா, இஸ்ரேல் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் குறிப்பிட்ட நவீன பண்ணைகளின் திறன்கள் மேம்படுத்துவதற்கு வழிவகுத்துள்ளன. ஒரு சில நாடுகளின் உற்பத்தி செய்யும் அளவு குறிப்பிட்ட ஒரு அலகு நிலத்திற்கான அளவை விட உயர்தர உற்பத்தி அளவை எட்டியுள்ளன. அமோனியம் நைட்ரேட் கலவைகளுக்கான ஹெபர் போஸ் முறை பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தியதோடு பயிர் விளைச்சலில் இருந்த முந்தைய தடைகளை தாண்டி வந்துள்ளது. உணவு தானிய அரிசி, சோளம் மற்றும் கோதுமை ஆகியவை 60 மனித உணவு தேவைகளை நிறைவு செய்தன. 1700 1980 இடையே உலகளவில் சாகுபடி செய்யப்பட்ட நிலத்தின் மொத்த பரப்பளவு 466% உயர்ந்ததுடன் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வளர்ப்பு, உயர் மகசூல் வகைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசனம் மற்றும் இயந்திரம் ஆகியவற்றின் காரணமாகவே மகசூல் சற்றென்று அதிகரித்தது. உதாரணத்திற்கு நீர்ப்பாசனம் 1940 முதல் 1997 வரை கிழக்கு கொலராடோவில் சோள உற்பத்தியை 400% அதிகரிக்க செய்தது. பூச்சி மேலாண்மை தீவிர விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒற்றை கலாச்சார முறைகள் பூச்சிக்கொல்லிகளால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படக்கூடிய பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளன. பல ஆண்டுகளாக மேம்படுத்தப்பட்டும் குறிப்பிடத்தக்க வெற்றிகளையும் கொண்டிருந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுவதை குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கவில்லை. ஏனென்றால் கொள்கைகள் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதை ஊக்கப்படுத்தின என்பதோடு IPM வலுவான அறிவு கொண்டதாக இருந்தது. இருப்பினும் பசுமை புரட்சி ஆசியாவில் குறிப்பிடத்தக்க அளவில் அரிசி விளைச்சலை அதிகரித்துள்ளது. மகசூல் அதிகரிப்பு கடந்த 15 முதல் 20 ஏற்படவே இல்லை. அரிசிக்கான மரபணு மகசூல் திறன் 1966 அதிகரிக்கவில்லை. மக்காச்சோளத்திற்கான மகசூலை கடந்த 35 சற்றே அதிகரிக்க செய்துள்ளது. மூலிகை தடுப்பு திறனுள்ள களைகளை உருவாவதற்கு 1 அல்லது 10 ஆனது. பூச்சிக்கொல்லிகளை எதிர்க்கும் பூச்சிகள் உருவாவதற்கு கிட்டத்தட்ட 10 ஆனது. பயிர் சுழற்சி எதிர்ப்பு திறன்களை தடுக்க உதவியது. 19 பிற்பகுதியில் இருந்து விவசாய கண்டுபிடிப்புகள் துரிதப்படுத்தப்பட்டன. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் புதிய உயிரினங்களும் புதிய விவசாய முறைகளும் உருவாவதற்கு வழிவகுத்துள்ளன. 2005 சீனாவில் விவசாய உற்பத்தி உலகிலேயே பெரிதாக இருந்தது. உலக வங்கியின் கூற்றுப்படி ஐரோப்பிய யூனியன் இந்தியா மற்றும் அமெரிக்காவை தொடர்ந்து கிட்டத்தட்ட உலகின் 1/6 பங்கை சீனா பெற்றிருந்தது. விவசாயத்தின் மொத்த காரணி உற்பத்தி திறனை பொருளாதாரவியலாளர்கள் அளவிட்டுள்ளனர். இந்த அளவீட்டின்படி அமெரிக்க விவசாயம் 1948 இருந்ததை விட அதிக உற்பத்தி திறனை கொண்டு ஏறத்தாழ 2.6 அதிகரித்திருந்தது. அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட 6 90% தானிய ஏற்றுமதியை வழங்கின. இந்தியாவில் பசுமை புரட்சி 1960 முற்பகுதியில் தொடங்கியது. இது உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுத்தது. குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் இந்த முயற்சியின் முக்கிய மைல்கற்கள் அதிக மகசூல் தரும் கோதுமை வகைகளை உருவாக்கியது. புதிய தொழில்நுட்பம், புதிய யோசனைகள், HYV விதைகள், உரங்கள், பாசன நீர், பூச்சிக்கொல்லிகள் போன்ற இடுபொருட்களின் புதிய பயன்பாடு காரணமாக பசுமை புரட்சி புரட்சிகரமானது. இது பசுமை விவசாயத்தில் ஒரு புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்திய விடுதலை அடைந்த போது அதன் உணவு உற்பத்தி மிக கவலை தருவதாக இருந்தது. விவசாயிகள் கடன் சுமையில் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களின் கைவசம் மிக குறைந்த அளவு நிலமே இருந்தது. அதிலும் அவர்களின் துண்டு நிலங்களும் ஒரே இடத்தில் இருக்காமல் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. புதிய விவசாய கருவிகளை பற்றி அறிந்திருந்தவர்களிடம் அவற்றை வாங்கி பயன்படுத்த போதிய பணம் இல்லை. வானம் பார்த்த விவசாயம் வானம் பொய்த்த போது உணவு உற்பத்தியும் குறைந்தது. நிலத்தின் உற்பத்தி திறனும் விவசாய தொழிலாளர்களின் உற்பத்தி திறனும் மிகவும் குறைவாக இருந்தன. மக்கள் தொகையில் 70% விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த போது உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. பசுமை புரட்சியின் காரணமாக 1978 முதல் 1979 131 மில்லியன் டன் தானிய உற்பத்தி செய்யப்பட்டது. எனவே இந்தியாவை உலகின் மிகப்பெரிய விவசாய உற்பத்தியாளராக மாற்றியது. இந்தியாவில் பசுமை புரட்சி உயர்மட்ட வெற்றியை பதிவு செய்தது. அந்த நேரத்தில் இந்தியாவும் உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறியது. இந்த

திட்டத்தின் கீழ் பயிர்களுக்கு அதிக தண்ணீர், அதிக உரங்கள், அதிக பூச்சிக்கொல்லிகள் மற்றும் சில ரசாயனங்கள் தேவைப்பட்டன. இது உள்ளூர் உற்பத்தி துறையின் வளர்ச்சியை அதிகரித்தது. அதிகரித்த தொழில்துறை வளர்ச்சி புதிய வேலைகளை உருவாக்கியது மற்றும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களித்தது. பாசனத்தின் அதிகரிப்பு பருவமழை நீரை பயன்படுத்த புதிய அணைகளின் தேவைகளை உருவாக்கியது. சேமித்து வைக்கப்படும் நீர் நீர்மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டது. இவை அனைத்தும் தொழில்துறை வளர்ச்சிக்கு வழிவகுத்தன, வேலைகளை உருவாக்கியது மற்றும் கிராமங்களில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியது. இந்த புதிய தொழில்நுட்பம் அடிக்கடி தண்ணீர், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், அதிக அளவு போக்குவரத்து, மின்சாரம் போன்றவற்றை பயன்படுத்தியது. தொழிற்சாலை, நீர்மின் நிலையங்கள் போன்ற வசதிகளை உருவாக்கியதால் விவசாய தொழிலாளர்கள் மட்டுமல்ல தொழிற்சாலை தொழிலாளர்களும் ஏராளமான வேலை வாய்ப்புகளை பெற்றனர். புரட்சியின் எதிர்மறையான சமூக விளைவும் விரைவில் தெரியும். விவசாயத்தில் இந்த கண்டுபிடிப்புகளால் வருமானத்தில் ஏற்ற தாழ்வுகள் விரிவடைந்துள்ளன. பணக்கார நில உரிமையாளர்கள் விவசாய உள்ளீடு மற்றும் மேம்படுத்தப்பட்ட ரசாயன உரங்கள் மீது கட்டுப்பாட்டை கொண்டுள்ளனர். மிக மோசமான விஷயம் என்னவென்றால், ஏழை விவசாயிகள் சிறிய நிலப்பரப்புகளாலும் போதிய தண்ணீர் வசதியாலும் ஊனமுற்றவர்களாக காணப்பட்டனர். முழுமையான விவசாய நுட்பங்கள் மற்றும் உள்ளீடுகள் மூலம் பசுமை மறுமதிப்பீடு பெரிய பண்ணைகளில் அதன் மிகவும் செறிவான பயன்பாட்டை கொண்டிருந்தது. பெரிய பண்ணைகளுக்கு புதிய தொழில்நுட்பத்தின் செறிவு ஏற்றத்தாழ்வுகள் மேலும் அதிகரித்துள்ளன. குத்தகை ஒப்பந்தத்தின் கீழ் முன்னர் குத்தகைக்கு விடப்பட்ட நிலத்தை மீள பெறும் பணக்கார விவசாயிகளிடையே வளர்ந்து வரும் போக்கு காரணமாக ஏழை விவசாயிகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அதிக லாபம் ஈட்டியுள்ளது. ஏழை மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நிலமற்ற கூலி தொழிலாளிகள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நில மதிப்பு உயர்வுடன் அதிக அளவிலான வாடகையில் கடுமையான அதிகரிப்பு, மேலும் உரங்களை அதிகமாக பயன்படுத்துவதால் பயன்படுத்தப்படும் உரத்தின் தன்மையை பொறுத்து மண் கார அல்லது அமிலமாக மாறத் தொடங்கியது. முன்னபோதும் இல்லாத அளவு உணவு பாதுகாப்பை வழங்கியதால் பசுமை புரட்சியின் அடிப்படையில் இந்தியா மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. இது ஏராளமான ஏழை மக்களின் ஏழ்மையில் இருந்து மீட்டதுடன் பல ஏழைகள் அல்லாத மக்கள் வறுமையையும் பசியையும் தவிர்க்க உதவியது. இந்த புரட்சி உலகெங்கிலும் உள்ள 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றியுள்ளது. நன்றி.

0: அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். என் பெயர் சிவரஞ்சினி.
1: ஜென் தத்துவம் ஒரு பார்வை. தியான் என்பது பாரதத்தில் இருந்து சீனாவுக்கு போனது. அங்கே அது திரிந்து சான் என்று அழைக்கப்பட்டது. அங்கிருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போனபோது ஜப்பானில் ஜென் என்று மருவிவிட்டது. ஆக ஜென் என்பது அடிப்படையில் தியான மடங்கள், ஜென் மடங்கள் ஆயின. ஜென் பாதை என்பது தியானப்பாதை. பொதுவாக ஜென் கதைகள் நுட்பமான அர்த்தத்தை உள்ளடக்கியவை. மேலோட்டமாக படித்தால் அதன் உண்மையான உள்ளர்த்தத்தை தவறவிட்டு விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜென் கதை இந்த பதிவில். புத்தரின் ஞானோதயமடைந்த சீடரான காசியபருக்கும் அவரின் எழுத்துகளில் மட்டுமே ஊறியிருந்த ஆனந்தருக்கும் இடையே நடந்த ஒரு நிகழ்ச்சியை சத்குரு விளக்கியிருப்பதை படித்து மகிழுங்கள். தான்சேன் எனும் ஞானோதயமடைந்த துறவி ஒருவர் தன் சீடரான இன்னொரு துறவியுடன் நடைப்பயணமாக சென்று கொண்டிருந்த போது நடந்த இச்சம்பவத்தை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இக்கதையை விளக்கும் சத்குரு மனிதனின் தன்மை குறித்த சூட்சிமம் ஒன்றை சொல்கிறார். தவற விட்டு விடாதீர்கள். சொர்க்கம் நரகம் உண்மையிலே இருக்கிறதா என்று ஜென் குருவிடம் கேள்வி எழுப்பப்பட்ட சத்குரு அளிக்கும் விரிவான விளக்கம் ஆழ்ந்த தெளிவினை ஏற்படுத்துகிறது. ஒரு குரு எப்போதும் தன் சீடனை புகழ்ந்து பேசுவதில்லை. மாறாக எப்போதும் குறைகளை சுட்டி கொண்டே இருக்கிறார். சீடன் ஒருவேளை தலைமை தளபதியாக இருந்தால் அந்த ஜென் கதை என்ன சொல்கிறது என தொடர்ந்து படித்தறியலாம். பொதுவாக ஜென் குருமார்கள் சொல்வது இயல்பை மீறிய விஷயம் போல் தோன்றினாலும் அவர்களின் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் ஆழமிக்கதாயிருக்கும். அந்த வகையில் இந்த ஜென் குருதான் நரகத்தில் கழுதையாக இருக்கப் போவதாக சொல்வது ஏன் என அறிய தொடர்ந்து படியுங்கள். குருவின் வார்த்தைகளில் உள்ள ஆழத்தை சத்குரு விவரிக்கிறார். நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்துவதுதானே உலக வழக்கம். அது என்ன? நீ இறப்பாய் என வாழ்த்துவது, ஆசிர்வாதம் செய்வது போல அல்லாமல் அபசகுணமாக பேசுவது போல ஜென்குருவின்

ஆசிர்வாதத்தில் மறைந்துள்ள ஆழமிக்க பேருண்மை என்ன என்பதை சத்குரு விளக்குகிறார். ஒரு ஜென்குருவிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் தனது செய்கையால் பதில் தருகிறார். சாதாரணமாக பார்க்கும் போதுதான் புரிபடாத அவரது செய்கைக்கான அர்த்தம் சத்குருவின் பார்வையில் பொருள்படுகிறது. அர்த்தத்தை படித்தறியுங்கள். ஜென் துறவிகள் என்றாலே ஆழமான புரிதல் கொண்டவர்களாகவும் சூட்சுமமான சொல்லாடல்களை பயன்படுத்துபவர்களாகவும் அறியப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜென் துறவி மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருக்கு நேர்ந்த ஒரு ஆன்மீக அனுபவம் என்ன என்பதை சத்குருவின் விளக்கத்துடன் இங்கே அறியலாம். மௌன விரதம் இருப்பதை தன் வாழ்நாளில் பலரால் நினைக்கப்படக்கூட முடிவதில்லை. வாய் திறந்து பேசாவிட்டாலும் மனம் சதா சர்வ காலமும் எதையாவது உள்ளுக்குள் கதை படிக்கத்தான் இருக்கிறது. இந்த ஜென் துறவிகள் மௌன விரதம் இருந்த கதையும் அதே போலத்தான். அதிகமாக உழைப்பால் ஒரு கலையை சீக்கிரம் கற்க முடியுமா? உங்களை வருத்தி கொள்ள வருத்தி கொள்ள நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு அதிக காலமாகும். வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, கலையின் எந்த வடிவத்துக்கும் இது பொருந்தும். இதனை விளக்கம் ஜென் கதை இப்பதிவில். ஆன்மீகம் என்பது உள்ளே நடக்கும் மலர்தல். இதற்கு குரு வழி காட்டலாமே தவிர இந்த மலர்தலை நம்மை தவிர வேறு யாராலும் நமக்குள் நிகழ்த்த முடியாது. ஜென் குரு தன் சீடர்களை நோக்கி ஒரு மனிதனின் வாழ்நாள் எவ்வளவு காலம் என்று கேட்டார். 70 ஆண்டுகள் என்றார் ஒரு சீடர். தவறு என்றார் குரு. 60 ஆண்டுகள் என்றார் மற்றொரு சீடர். தவறு என்றார் குரு. 50 ஆண்டுகள் என்றார் இன்னொரு சீடர். இறந்து போன சக துறவியின் வயதை நினைவில் கொண்டு நீங்கள் சொன்ன பதில்கள் எல்லாமே தவறு. வாழ்க்கை என்பது ஒரு சுவாச அளவுதான் என்றார் குரு. கும்பிட போன ஜென்குரு குறுக்கே வந்தால் நான்குவான் என்னும் ஜென்ஞானி ஒருவர் கையில் ஏந்தியிருந்த அறிவாளால் களைகளை அகற்றி கொண்டிருந்தார். அவரிடம் துறவி ஒருவர் புகழ்பெற்ற குருவான நான்குவானின் மடாலயத்துக்கு எப்படி செல்வது என்று கேட்டார். நான் இந்த அறிவாளை 3 வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கினேன் என்றார் நான்குவான். ஐயா, நான் இந்த அறிவாளை 3 வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கினேன் என்றார் நான்குவான். ஐயா, நான் அறிவாளை பற்றி கேட்கவில்லை. புகழ்பெற்ற நான்குவான் குருவுடைய மடாலயத்துக்கு போகும் வழி எது என்றுதான் கேட்டேன் என்றார் பயணி. அறிவாள் வெகு கூர்மையாக இருப்பதால் எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது தெரியுமா என்று நான்குவான் பதிலளித்தார். ஜென் கதைக்கு சத்குருவின் விளக்கம் இங்கே. முன்கூட்டியே செய்த தீர்மானங்களின்படி எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ளும் சரியல்ல. ஏனென்றால் இது இப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் எத்தனை திட்டமிட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை உண்மையில் எதிர்படும் போது அதில் நீங்கள் எதிர்பார்க்காத சில மாறுதல்கள் இருப்பது சாத்தியம். 10,000 புத்தகங்களை படித்து ஒருவன் ஜென் குருவிடம், குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். விமல கீர்த்த நிர்தேச சூத்திரம் என்பதில் மேரு மலையை கூட ஒரு கடுகுக்குள் அடைத்து விடலாம் என்று போட்டிருக்கிறதே, இது உளறல் இல்லையா? இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான். குரு என்ன பதில் தந்தார்? ஒரு ஜென் குரு தனது சீடர்களுடன் நீராட நதிக்கு சென்றார். நன்றாக நீராடி வெளியில் வந்ததும் சீடர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். குரு தன்னிலை உணர, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் சீடன். அந்த நாயிடம் கற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு குரு நடந்தார். ஜென்குரு ஏன் அப்படி சொன்னார்?

அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சா முருகன். எம்ஏ மொழித்துறையில் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன். இன்று நான் உங்களிடம் உரையாடப் போகின்ற தலைப்பு, கல்லிலே கலைவண்ணம் கண்டான். அதாவது, ஒரு கல்லை வைத்து பல கலைகளை உருவாக்கியவர்கள் நம்முடைய பண்டைய மனிதர்கள். பண்டைய காலத்தில் நீண்ட காலம் அழியாதிருக்க வேண்டும் என கருதப்பட்ட செய்திகள் கற்களில் வெட்டப்பட்டன. இவ்வாறு கல்லில் பொறிக்கப்பட்ட செய்தியே கல்வெட்டு எனப்படுகின்றது. பெரும்பாலும் மன்னர்களின் ஆணைகள், அவர்கள் செய்த பணிகள் போன்றவை கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டன. இவை தவிர வீரர்கள், பிரபுக்கள், அதிகாரிகள் போன்றோர் தொடர்பிலும் முக்கிய நிகழ்வுகள் தொடர்பிலும் கல்வெட்டுகள் உள்ளன. கல்வெட்டுகள் பெரும்பாலும் பொதுமக்கள் பார்ப்பதற்காக வெட்டப்படுவதால் இவை பொது இடங்களிலேயே அதிகம் காணப்படுகின்றன. கோயில்கள், குகைகள், பொது மண்டபங்கள், வெற்றி தூண்கள், நடுக்கற்கள் எனப்படும் இறந்தோர் நினைவு கற்கள் என்பவற்றில்

கல்வெட்டுகளை காணலாம். கல்வெட்டு பொறிக்கும் வழக்கம் உலகின் பல பகுதிகளிலும் காணப்பட்டுள்ளது. தொல்லியல் ஆய்வுகள் இறந்துபட்ட அல்லது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு மொழிகளிலுமான கல்வெட்டுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளன. கல்வெட்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்திருக்கக்கூடியவை. ஆதலால் மிக பழங்கால வரலாற்று செய்திகள் நிகழ்வுகளுக்கான நம்பகமான சான்றுகளாக இவை திகழ்கின்றன. பல கல்வெட்டுகள் ஒரு மொழியில் மட்டுமின்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலும் ஒரே செய்தியை குறிக்கும்படி அமைந்துள்ளன. இத்தகைய கல்வெட்டுகள் வழக்கொழிந்து மறக்கப்பட்டு விட்ட மொழிகள் பலவற்றை வாசித்து அறியவும் அவற்றை மீட்டுருவாக்கம் செய்யவும் உதவுகின்றன. பண்டைய எகிப்திய மொழி இவ்வாறு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. பல்வேறு காலகட்டங்களை சேர்ந்த கல்வெட்டுகளை ஆய்வு செய்வதன் மூலம் எழுத்துக்களின் படிமுறை வளர்ச்சியையும் அறிந்து கொள்ள முடிகிறது. உலகில் பல்வேறு இடங்களில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. முதலில் ஆசிய கண்டத்தில் இந்தியா, சீனா, மேற்கு ஆசியா போன்ற இடங்களில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. ஐரோப்பிய கண்டத்தில் கிரீஸ், ரோம் போன்ற பகுதிகளில் காணப்படுகின்றது. அமெரிக்கா கண்டத்தில் மாயா, இன்கா போன்ற பகுதிகளில் காணப்படுகின்றது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் எத்தியோப்பியா என்ற இடத்தில் காணப்படுகின்றது. தமிழ்நாட்டின் மிக பழைய கல்வெட்டுகள் நடுக்கற்களில் வெட்டப்பட்டவை ஆகும். தொல்காப்பியம் முதலான பழந்தமிழ் நூல்களில் உள்ள செய்திகளும் இதற்கு சான்றாக அமைகின்றன. தொல்காப்பியத்தில் போர்க்களத்திலே வீரச்சாவு அடைந்தோர்க்கு கல் எடுத்தலும் அக்கல்லில் அவர் தம் வீர செயல்களை பொறித்தலும் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாறாக நடுக்கற்களில் தோன்றிய கல்வெட்டுகள் பல்லவர் காலத்தில் வேறு தேவைகளுக்கும் பயன்படத்தக்கதாக வளர்ச்சி அடைந்தன. பல்லவர்களின் தொடக்க கால கல்வெட்டுகள் பிராகிருத மொழியிலும் இடைக்காலத்தில் சமஸ்கிருதத்திலும் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் பிற்கால பல்லவர் காலத்தில் தமிழிலும் பொறிக்கப்பட்டன. இவர்களுக்கு பின்னர் சோழ மன்னரும் பாண்டியரும் கல்வெட்டுகளை பொறிக்கும் வழக்கமுடையவராக இருந்தனர். இதனால் கல்வெட்டுகள் பெரிதும் வளர்ச்சியுற்றன. இவ்வாறு பொறிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளின் மூலமே தமிழ்நாட்டின் இடைக்கால வரலாற்றின் பெரும் பகுதியை அறிந்து கொள்ள முடிந்தது. தமிழ் கல்வெட்டுகள் எனப்படுபவை தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் ஆகும். கல்வெட்டுகள் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நின்று அவற்றில் குறிக்கப்பெற்ற செய்திகளையும் அவை எழுதப்பட்ட கால, மொழி, எழுதியவர்கள், எழுதுவித்தவர்கள், அவர்களின் சமூகம் முதலிய செய்திகளை சொல்லுகின்றன. இவை அம்மொழி சமூகம் பற்றிய வரலாற்று தகவல்களை அறிய மிக முக்கியமான ஆவணங்களாக திகழ்கின்றது. உலகிலேயே லத்தீனுக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு மையம் 2025ஆம் ஆண்டு அறிக்கை விட்டது. கண்டறிந்த 100,000 கல்வெட்டுகளில் சுமார் 60,000 கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் உள்ளன. 3ஆம் நூற்றாண்டைய மாங்குளம் தமிழ் கல்வெட்டு தமிழ்நாட்டின் ஜம்பை கிராமத்தில் முதல் நூற்றாண்டைய தமிழ் கல்வெட்டு. குகைகளில் தமிழ் கல்வெட்டுகள் காணப்பட்டுள்ளது. மலையில் 5 குகைகள் உள்ளன. அதில் 4 குகைகளில் 6 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. சங்க காலத்தில் பொறிக்கப்பட்ட இவை தமிழ்நாட்டின் முக்கியமான கல்வெட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சங்க காலத்திய பாண்டிய மன்னனான 1ஆம் நெடுஞ்செழியனால் சமணத்துறவிகளுக்கு கல் படுக்கைகளை உருவாக்கப்பட்டதாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் கல் படுக்கைகளை உருவாக்கிய தொழிலாளிகளின் பெயரையும் விவரிக்கிறது. உதாரணமாக, நெடுஞ்செழியனின் பணியாளரான கடலன் வழுதி என்பவன் சமணத்துறவி. நந்தி சிறுகுவனுக்கு கல்படுக்கை அமைத்ததாக ஒரு கல்வெட்டு காட்டுகிறது. இது இந்திய தொல்லியல் துறையால் தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சங்ககால பாண்டிய மன்னன் 1ஆம் நெடுஞ்செழியன் தொடர்பான கலைப்பொருட்கள் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டம் கோவலன் பொட்டலில் காணப்பட்டன. தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்பை சிற்றூரில் கிமு 1ஆம் நூற்றாண்டைய தமிழி கல்வெட்டு காணப்படுகிறது. அதில் சதியபுதோ அதியன் நெடுமான் அஞ்சி ஈத்த வாழி என்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கண்டறியப்பட்டது. இக்கல்வெட்டின் பொருளானது சத்தியபுதோ என்பது பட்டம், அதியமான் நெடுமான் அஞ்சி என்பது பெயர், கொடுத்த என்பது ஈத்த, உறைவிடம் என்பது பாழி என்பதாகும். இந்த கல்வெட்டு ஒரு வரியில் குறுகியதாக இருந்தாலும் இது தென்னிந்திய வரலாற்றின் பல்வேறு அம்சங்களில் சிறப்பான ஒளியை பாய்ச்சுகிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் அசோகரின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆட்சியாளர்களின் வம்சமான சத்திய புத்திரர்களின் யார் என்பது குறித்த சந்தேகத்தை இந்த கல்வெட்டு நீக்குகிறது. கிமு 1ஆம் நூற்றாண்டைய தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட உடைந்த சேமிப்பு குடுவையானது எகிப்தின் குசீர் அல் காதிம் கண்டறியப்பட்டது. கிமு 1ஆம் நூற்றாண்டு காலத்திய 2 தமிழி எழுத்து பொறிப்புகளை இதே தளத்தில் கண்டறியப்பட்டன. தமிழ்நாட்டின் கரூரில் கண்டறியப்பட்ட வெள்ளி மோதிரத்தில் தனிப்பட்ட பெயரான பெறவதன் என்ற பெயரை தமிழில் பொறிக்கப்பட்டுள்ளது. சிந்து எழுத்துக்களுடன் நெருங்கிய ஒற்றுமையுடைய குறியீட்டு சின்னங்களை பெருங்கற்கால காலத்தில் காணப்பட்டது. சிற்பங்கள்

செதுக்குவதையும் சிற்பங்களிலும் வெளிப்படும் தமிழரின் அழகியலும் மரபையும் நுட்பங்களையும் தமிழர் சிற்பக்கலை குறிக்கும். இக்கலை பண்டை காலம் முதற்கொண்டே தமிழரால் வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் மண், மரம், தந்தம், கல் ஆகியவற்றில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டன. கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை பத்தே சிற்ப தொழிற்குறு பாவன என்ற செய்தியை திவாகர நிகண்டு கூறுகிறது. திவாகர நிகண்டு இந்த செய்தியில் கல் என்பதே முதலில் சிறப்படைகிறது. புடைப்பு சிற்பங்கள், இவை சுவர்கள், தூண்கள், பாறைகள் என பலவற்றின் மீது உருவத்தின் ஒரு புறம் மட்டும் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள். எடுத்துக்காட்டாக தூணில் வடிக்கப்பட்ட யாழி சிலைகள். பாறை ஓவியம், பாறை ஓவியம் அல்லது பாறை செதுக்கல்கள் என்பது வரலாற்று முற்கால மனிதர்களால் செதுக்கி செய்யப்பட்ட வரி வடிவ ஓவியத்தை குறிக்கும். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் விட்டு சென்ற பொருள்கள் மற்றும் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த இடங்களில் உள்ள பாறைகளிலும் குகைகளிலும் வரைந்து வைத்துள்ள ஓவியங்கள் ஆகியவை இவ்வகையில் அடங்கும். உலகின் பல நாடுகளில் இத்தகைய பாறை ஓவியங்கள் கிடைத்துள்ளன. உதாரணமாக பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை கூறலாம். இந்நாடுகளில் கிடைத்துள்ள வரலாற்றுக்கு முற்பட்ட பாறை ஓவியங்களைப் போலவே இந்தியாவிலும் பல இடங்களில் இப்பாறை ஓவியங்கள் கிடைத்துள்ளன. முதல் முதலாக உலகில் பாறை ஓவியமானது ஸ்பெயின் நாட்டில் அல்டமிரா என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதேபோல் இந்தியாவில் பீம்பேட்கா என்னும் இடத்தில், தமிழகத்தில் மல்லபாடி என்னும் இடத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இதுவரை 50 இடங்களுக்கு மேல் பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை அறிவதற்கு இத்தகு பாறை ஓவியங்கள் பெரிதும் பயன்படுகின்றன. இவைகளுள் பல்வேறு கண்டங்களையும் தாண்டிய சில பொதுவான பண்புகளுடன் விளங்குகின்றன என்பதை அறிஞர்கள் இந்த ஓவியங்களை வைத்து நிறுவியுள்ளனர். கல்லிலே ஓவியம் வரைந்தபோது அவர்கள் இயற்கையான வண்ணங்களை பயன்படுத்தியுள்ளனர். ஓவியங்களில் கோடுகளான அமைப்பு மட்டுமின்றி அடர்த்தியான வண்ணப்பூச்சி அமைப்பும் காணப்பட்டது. செந்நிறம் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இரண்டாம் நிலை ஓவியங்களில் செந்நிறம், வெள்ளை, கருப்பு ஆகிய நிறங்கள் இடம்பெறும். அந்த காலத்தில் கல்வெட்டுகள் அதிகமாக குறிக்கப்பட்டது. பண்டைய தமிழர்களின் வரலாற்றை அதன் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். கல்வெட்டுகள் ஏன் முக்கியம்? வரலாற்று ஆதாரம். கல்வெட்டுகள் நேரடி ஆதாரமாக இருப்பதால் வரலாற்று நிகழ்வுகள், அரசர்கள், தெய்வங்கள், மொழிகள், எழுத்து முறைகள் போன்றவற்றை பற்றி நமக்கு துல்லியமான தகவல்களை அளிக்கின்றன. கல்வெட்டு சமூக வாழ்க்கையிலும் இடம்பெறுகிறது. அன்றாட வாழ்க்கை, சமூக அமைப்பு, தொழில்கள், வணிகம், கல்வி போன்றவற்றை பற்றியும் கல்வெட்டுகள் விவரிக்கின்றன. கலை மற்றும் கலாச்சாரத்திலும் கல்வெட்டின் பங்கானது நிலைத்து நிற்கின்றது. கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்துக்கள், படங்கள் மற்றும் அலங்காரங்கள் அந்த காலத்தின் கலை மற்றும் கலாச்சார நிலையை பிரதிபலிக்கின்றன. மொழிகள் மற்றும் எழுத்து முறைகளில் கல்வெட்டுகளின் பங்கானது பல்வேறு மொழிகள் மற்றும் எழுத்து முறைகளின் வளர்ச்சியையும் அவற்றின் பரிணாம வளர்ச்சியையும் கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். கல்வெட்டுகளை படிப்பதால் நாம் என்ன முக்கியத்துவம் பெறுகிறோம் என்றால், கல்வெட்டுகளை படிப்பதன் மூலம் நாம் மனிதகுல வரலாற்றை நேரடியாக அனுபவிக்க முடியும். இது நமக்கு பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் நாகரிகங்களை பற்றி புரிந்து கொள்ளவும் நமது சொந்த கலாச்சாரத்தை மதிப்பிடவும் உதவுகிறது. நன்றி.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: தீபாடி உள்ள பாடலை கேட்க உள்ளோம் படம் பாழு.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. தினம்தோறும் மாலை 6:10 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், இரவு 7 மணிக்கு துறைகானம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள். இரவு 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, தேன் தேன் தேன், தேனி வளர்ப்பு குறித்த நேர்முகம். பங்குபெறுபவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம்ஜான் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். இயற்கை வேளாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெறவுள்ளது. இரவு 8:05 8:30 திரைகாணம் கேட்கலாம். 8:15 வீக்கெண்ட் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சல். 8:45 த ஹோம் கம்மிங் ஆஃப் எடிக்ட்ஸ், ஆங்கில நிகழ்ச்சியின் 2 பகுதி. சூழற்கால செப்பேடுகளை திரும்பப் பெறுவது குறித்து மூத்த வழக்கறிஞர் பி ஜெகந்நாத் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர் ராகப்ரியா அவர்கள். 9:15 திரைகானம். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் சின்மயா சகோதரிகள் உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரத்தா ரவீந்திரன் அவர்கள் வயலின், பி கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நூறு புள்ளி 1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமல்ல நிகழ்ச்சியில் ஸ்ரீ துர்கா வழிபாடு இசை பேருரை நிகழ்த்தியவர் பாரதி திருமகன் அவர்கள். உடன் ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வி எல் நாராயணா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Prime Minister Narendra Modi inaugurated the Greenfield Alluri Sitaram Raju International Airport at Bhogpuram in Vijayanagaram district of Andhra Pradesh today. On his arrival at the airport, the Prime Minister was received by Andhra Pradesh Governor S. Abdul Nazir, Chief Minister N. Chandrababu Naidu and other dignitaries. Mr. Modi inaugurated the passenger terminal building and took a walkthrough of the Greenfield Airport. He also reviewed the airport's state-of-the-art passenger facilities and was briefed by officials on its design, advanced technology, master plan and future expansion as an aviation hub. The Prime Minister also witnessed a traditional Timsa dance performed by more than 13,500 tribal women, highlighting the vibrant tribal culture of North Andhra. He then proceeded to the public meeting venue, where he is scheduled to dedicate to the nation, inaugurate and lay the foundation stone for key infrastructure projects and later address the gathering. Later, the Prime Minister will inaugurate Swami Vivekanand Cultural Youth Centre, Vivek Smarak at Mysuru in Karnataka. The memorial commemorates the historic visit of one of the greatest spiritual leaders of India, Swami Vivekanand, to Mysuru in 1892, when he met the Diwan of Mysore, Sir K. Seshadri Iyer, and received financial assistance from Maharaja Sri Chamarajendra Wadiyar for his journey to the United States to participate in the Parliament of Religions in Chicago. President Draupadi Murmu has given assent to the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026. The bill was passed by Parliament on Thursday. The Act aims to curb unfair practices in public exams by introducing strict

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெண்டு பத்துக்கு சங்கீத சாரல், பி ஸ்ரீலக்ஷ்மி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின் நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உடான் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம், வி பி கிராம்ஜி உரை சித்திரம், எழுதியவர் டி சுரேந்தர் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 திரைகானம் கேட்கலாம். 5:30 திரைப்பட பாடல்கள் வலம் வரும். 2:55 வானிலை.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை

0: இதுவரை சங்கீத சாரலில் பி லக்ஷ்மி ஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையிலேயே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 84,084 கோடி ரூபாய் மதிப்பிலான சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இது உதவிடும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இண்டியா மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 36,441 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: இளையோரின் விளையாட்டு திறனை கண்டறிந்து அவர்களுக்கு சர்வதேச தரத்திலான பயிற்சி இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 22% அதிகமாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 15.4% அதிகமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் இந்த சிலிண்டரின் விலை 2,738 ரூபாயாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விமான எரிபொருள் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 17 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று தில்லி அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழை சாதாரண மக்களும் எளிதாக புரிந்து கொண்டு பாட திருமுறைகள் உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சேக்கிழார் திருவிழாவில் இன்று புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்.
1: தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை திருநாவுக்கரசர்தான் தமிழில் முதல் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதே போல பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும் வலமிருந்து இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள், பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே வேறே அர்த்தம் தரக்கூடிய யமகப் பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடியிருக்கிறார்.
0: தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான களப்பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதிகள் குறித்த கணக்கெடுப்புகள் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியை பயன்படுத்தி 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது விவரங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்டு இருந்துச்சு. மெட்ராஸ் ராஜதானிக்கும் மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட்டை 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்பவே நம்ம வந்து ட்ரிபுனல் மூலியமாக திறப்பாக, ஏன்னா ட்ரிபுனல் 1998 இந்த இப்ப நம்ம கொடுக்குற 3,500 கண்ணாடி கொடுக்குறோம் சொல்லிருக்காங்க. இதை ஏற்றுக்காமல் கர்நாடகா இருந்துச்சுனால அந்த அணையின் ஆபரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருந்துச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உச்சநீதிமன்றம் மட்டும்தான். அது போக வேற என்ன ஆப்ஷன் இருக்கோ அனைத்தையும் முதல்வர் ஆராய்ந்து விரைவாக அறிவிப்பார்.
0: கேரளாவில் கனமழையால் ஏற்படும் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஏ பி அனில்குமார் கூறியுள்ளார். மலப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக பாதிப்புக்குள்ளாகும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாநிலத்தில் மழை நீடித்து வந்த போதிலும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் திரு அனில்குமார் கூறினார். பெங்களூரு நகரை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூரு தூய்மை இயக்கத்தில் இன்று பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கட்டுமான கழிவுகளை முறையாக அகற்றாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். சத்தீஸ்கட் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது சத்தீஸ்கட்டில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒடிஷாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர

0: பணிகளுக்கு பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை வரும் 19ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 234 கோடி ரூபாய் செலவில் இந்த ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்ட முன்வடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சோலன் மாவட்டத்திற்குட்பட்ட மச்ஹாலியில் 150 ஏக்கர் பரப்பில் ரசாயன பூங்காவை ஏற்படுத்துவதற்கான திட்டம் இதில் அடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்முவில் உள்ள 1000 பள்ளி வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பிற்கான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. மத்திய அரசின் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. ஈரான் மீது புதிதாக தாக்குதல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக வெளியான செய்தியை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ஜப்பானின் அமோரி பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் சந்தியா விஷ்ணோயும் 53 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷராவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 61 கிலோ எடைப்பிரிவில் அவன்ஷிகாவும் 69 கிலோ எடைப்பிரிவில் தானியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-17 21-11 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஹுவாங் யூ சூனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 4ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் காற்றின் வேகம் சற்றே அதிகரித்து இந்த பகுதிகளில் 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள் மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பெரும்பாலான பகுதிகளில் வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்புண்டு. 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். நாளை பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 2.8-3.1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மேலும் 13-18 வினாடிகளுக்குள் அலைகளின் வேகம் 1.7-1.9 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம்

வரை 17 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கும் வாய்ப்பு உண்டு. திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 18 முதல் 19 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பொன் பரப்பியான் இயற்றிய பாடலை கேட்க உள்ளோம். என் எஸ் தியாகராஜன் இசையமைப்பில் பாடியவர் டி எல் தியாகராஜன்.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மெல்லிசை பாடல்களில் அடுத்து மேரி ராஜேஸ்வரி இயற்றிய பாடலை பாடியவர் கே. ராதிகா. இசை எல். கிருஷ்ணன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:15 நொடி. ஆகாஷ்வாணி.
1: வணக்கம் நேர்களே. பாரத பிரதமரின் நலத்திட்டத்தின் கீழ் இன்று உடான் திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். உடான் என்பது விமான போக்குவரத்திற்கான பிராந்திய இணைப்பு திட்டமாகும். வட்டார இணைப்பு திட்டம், அதாவது ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அல்லது உடான், உதய தேஷ் கா ஆம் நாகரிக், இந்திய அரசின் வட்டார வானூர் நிலையங்களின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்குமான திட்டமாகும். இந்த திட்டத்தை பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் April 27, 2017 சிம்லா தில்லிக்கு இடையிலான முதல் உடான் விமான போக்குவரத்தை சிம்லா விமான நிலையத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் விமானங்கள் சிம்லா, நாண்டிட் மற்றும் கடப்பா விமான நிலையங்களிலிருந்து தொடங்கி வைக்கப்பட்டன. ஒரே நேரத்தில் உடான் தொடக்க விழா விமானங்களை கடப்பா ஹைதராபாத் மற்றும் நாண்டிட் ஹைதராபாத் பிராந்தியங்களுக்கு இடையில் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தொடக்கி வைத்தார். உடான் என்பது என்ன? உடே தேஷ் கா ஆம் நாகரிக், இது விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் திட்டமாகும். பிரிவு 2 மற்றும் பிரிவு 3 நகரங்களில் இருக்கும் குடிமக்கள் விமான பயணத்தை மேற்கொள்ள உதவும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகம் June 16, 2016 வெளியிட்ட தேசிய விமான போக்குவரத்து கொள்கை, அதாவது NCAP-இன் முக்கிய அம்சமாக உடான் திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தால் பின்தங்கிய பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சியை முடக்கிவிடுதல், வசதியானவர்களுக்கு மட்டுமே விமான சேவைகள் என்ற மேலாதிக்க மனப்பான்மையை முடிவுக்கு கொண்டு வருதல், சிறிய நகரங்கள் மற்றும் டவுன்களில் வசிக்கும் இளம் தொழில் நிபுணர்கள், சிறிய வர்த்தகர்கள் மற்றும் மாணவர்கள் அடங்கிய மத்திய தர வர்க்கத்தினருக்கும் விமான பயணத்தை சிக்கன செலவில் மேற்கொள்ள செய்தல் போன்ற பலன்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.aai.aero/rcs-udan. நேர்களே, இன்று பாரத பிரதமரின் நலத்திட்டத்தின் கீழ் உடான் திட்டம் குறித்து சில தகவல்களை கேட்டறிந்து கொண்டீர்கள். நன்றி நேர்களே.

இன்னைக்கு உன் ஏரோப்ளான்ல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா. ஏரோப்ளான்ல போகணும்னு ரொம்ப நாளா கனவு. என் பிள்ளை கூட என்னைய கூட்டிட்டு போலையா. ஆனா இன்னைக்கு என் சிறுவாட்டு காசுல பறந்து வந்து நிக்கிறேனே, எப்படி? பறப்பு போயிட்டு வாரியா? ஏ வாங்கடி.

0: cylinders came into effect from today. In Jammu and Kashmir, the second laborer injured in the terrorist attack in the Kelam area of Kulgam district succumbed to his injuries this morning, taking the death toll to two. The two laborers working at a brick kiln were fired upon by unidentified terrorists last evening. Soon after the incident, the area was cordoned off and a massive search operation was underway to trace the terrorists. Chief Minister Umar Abdullah has announced an ex gratia of 10 lakh rupees each from the Chief Minister's Relief Fund for the next of the kin of the deceased, in addition to 6 lakh rupees immediate assistance to be provided by the Kulgam District Administration. The Election Commission has revised the schedule for the special intensive revision of the electoral rolls in Telangana. The Commission said the revision of the schedule has been carried out following a request from the Chief Electoral Officer of Telangana. According to the revised schedule, booth-level officers will conduct house-to-house verification till the 10th of this month. Rationalization and rearrangement of polling stations will also be completed by the same date. The draft electoral roll will now be published on the 17th of August. The period for filing claims and objections will continue from 17th of August to 16th of September, while the disposal will be completed by 15th of October. The final electoral roll will be published on 19th of October. The India Meteorological Department, IMD, has said that rainfall over the country is likely to be below normal during the second half of the southwest monsoon season. The IMD said rainfall is expected to be less than 94% of the long period average in this month. The weather agency added that these conditions are expected not to prevail over many areas of eastern peninsula India, some areas of northwest, central India and isolated areas of east and northeast India. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷவாணி
2: பெருமைமிகு பாரதம். விபி கிராம்ஜி திட்டம் உரை சித்திரம். எழுதியவர் ஆர் சுரேந்தர்.
3: இன்று நாம் சற்று விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கும் பாரத அரசின் திட்டத்தின் பெயர் விபி கிராம்ஜி.
4: விபி கிராம்ஜி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த திட்டத்தின் விரிவாக்கம் விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன்.
3: அதாவது வளர்ச்சி அடைந்த இந்தியா கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத இயக்கம் என்பது இதன் பொருளாகும்.
4: இந்தியாவின் கிராமப்புற மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு முக்கிய வளர்ச்சி திட்டமாகும் இந்த விபி கிராம்ஜி திட்டம்.
3: இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் கிராமங்களில் வசிக்கும் ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு நிலையான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு அவர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தி தன்னிறைவு அடைய வழிவகுப்பதாகும்.
4: குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், நிலமற்ற தொழிலாளர்கள், பழங்குடியினர் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு பொருளாதார வாய்ப்புகளை அதிகரிப்பதில் இந்த திட்டம் மிக முக்கியமாக கவனம் செலுத்துகிறது.
3: இந்த திட்டத்தின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், சுய தொழில் ஊக்குவிப்பு, சிறு தொழில் தொடங்குவதற்கான ஆதரவு, விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழில்களின் மேம்பாடு, கால்நடை வளர்ப்பு, மீன்வளம், கைவினைப் பொருட்கள் தயாரித்தல், கிராம தொழில் முனைவோர் உருவாக்கம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன.
4: இதன் மூலம் கிராமப்புறங்களில் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு குடும்பங்களின் பொருளாதார நிலை உயர்த்தப்படுவதுடன் நகரங்களை நோக்கி மக்கள் இடம்பெயர வேண்டிய அவசியமும் குறைக்கப்படுகிறது.
3: மேலும் சுய உதவி குழுக்கள், விவசாயிகள், உற்பத்தியாளர் அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் திட்டத்தின் பயன்கள் மக்களை நேரடியாக சென்றடைய வழிவகுக்கப்படுகிறது.
4: நவீன தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் சேவைகள், இணைய வழி சந்தைப்படுத்தல் மற்றும் நிதி உள்ளடக்கம் ஆகியவை கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன.
3: இத்திட்டம் வேலைவாய்ப்பை வழங்குவது மட்டுமல்லாமல் தொழில் திறனை வளர்த்து நீண்டகால வருமானத்தை உருவாக்கும் நிலையான வாழ்வாதார அமைப்பை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது.
4: இயற்கை வளங்களை பாதுகாத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்களை ஊக்குவிப்பதன் மூலம் நிலையான வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
3: அதே நேரத்தில் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை அதிகரித்தல், இளைஞர்களை திறன் வாய்ந்த பணியாளர்களாக உருவாக்குதல் மற்றும் கிராமப்புற தொழில் முனைவோரை உருவாக்குதல் ஆகிய அம்சங்களும் முன்னுரிமை பெறுகின்றன.

0: பிபி கிராம்ஜி திட்டம் என்பது வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சமூக முன்னேற்றம் மற்றும் பொருளாதார தன்னிறைவு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் வளர்ச்சி நோக்கமுடைய திட்டமாகும்.
1: கிராமப்புற இந்தியாவின் மனித வளத்தையும் உள்ளூர் வளங்களையும் முழுமையாக பயன்படுத்தி அனைவருக்கும் சமமான வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் 2047 வளர்ந்த இந்தியா அதாவது விக்சித் பாரத் என்ற தேசிய இலக்கை அடைவதற்கான முக்கிய பங்களிப்பை இந்த திட்டம் வழங்குகிறது.
0: நாம் பிபி கிராம்ஜி திட்டம் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் முன் நமது கிராமப்புறங்களில் பொருளாதாரம், வாழ்வாதாரம் இன்றி நிராதரவாக வாழும் மக்களின் பிரச்சினைகள் பற்றி சற்று தெரிந்து கொள்வோம்.
1: இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் கிராமப்புற பொருளாதாரம் மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது.
0: நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர்.
1: அவர்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன்பிடித்தல், கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு குறு தொழில்கள் உள்ளன.
0: நாட்டின் உணவு பாதுகாப்பையும் பொருளாதார அடித்தளத்தையும் தாங்கி நிற்கும் கிராமப்புறங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன.
1: இந்த பிரச்சினைகள் கிராம மக்களின் வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மட்டுமல்லாமல் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் பாதிக்கின்றன.
0: காலநிலை வேளாண்மையின் மிக முக்கியமான அடிப்படை காரணிகளில் ஒன்றாகும்.
1: மழைப்பொழிவு, வெப்பநிலை, ஈரப்பதம், சூரிய ஒளி மற்றும் காற்றின் தன்மை ஆகியவை பயிர்களின் முளைப்பு, வளர்ச்சி, பூக்கும் நிலை, காய்ப்பு திறன் மற்றும் மகசூலின் அளவை நேரடியாக பாதிக்கின்றன.
0: ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற காலநிலை மாறுபடுவதால் சரியான பருவத்தில் சாகுபடி செய்வது அவசியமாகிறது.
1: ஆனால் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வறட்சி, வெள்ளம், சூறாவளி, வெப்ப அலை மற்றும் ஒழுங்கற்ற மழைப்பொழிவு போன்ற நிகழ்வுகள் பயிர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன.
0: இதனால் மகசூல் குறைவு, மண்வளம் பாதிப்பு, நீர் பற்றாக்குறை மற்றும் விவசாயிகளின் வருமான இழப்பு போன்ற சிக்கல்கள் உருவாகின்றன.
1: எனவே காலநிலைக்கு ஏற்ற பயிர் தேர்வு மற்றும் நவீன வேளாண் முறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது.
0: மண்ணின் தரம் கூட வேளாண் உற்பத்தியை நேரடியாக பாதிக்கும் முக்கிய காரணியாகும்.
1: மண்ணின் வளம், ஊட்டச்சத்துக்கள், அமைப்பு, பிஹெச் அளவு, ஈரப்பதத்தை தக்கவைக்கும் திறன் மற்றும் வடிகால் வசதி ஆகியவை பயிர்களின் வளர்ச்சி மற்றும் மகசூலை நிர்ணயிக்கின்றன.
0: வளமான மண்ணில் பயிர்கள் ஆரோக்கியமாக வளர்ந்து அதிக விளைச்சலை அளிக்கின்றன.
1: ஆனால் மண்ணரிப்பு, உப்புத்தன்மை அதிகரித்தல், அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மை, கரிமப் பொருட்களின் குறைபாடு மற்றும் மாசுபாடு போன்றவை மண்ணின் தரத்தை குறைத்து பயிர் வளர்ச்சியை பாதிக்கின்றன.
0: எனவே இயற்கை உரங்களை பயன்படுத்துதல், பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுதல், பசும்தாள் உரம் சேர்த்தல் மற்றும் மண் பரிசோதனை செய்து உரமிடுதல் போன்ற நடவடிக்கைகள் பற்றி அறியாதவர்களாக சில விவசாயிகள் உள்ளனர்.
1: மேலும் நீர் கிடைப்பது வேளாண்மையின் வெற்றியை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாக உள்ளது.
0: பயிர் முளைப்பு, வளர்ச்சி, பூக்கும் நிலை, காய்ப்பு திறன் மற்றும் மகசூல் அனைத்திற்கும் போதுமான நீர் அவசியமாகும்.
1: மழைப்பொழிவு குறைவு, நிலத்தடி நீர்மட்டம் சரிவு மற்றும் நீர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் பயிர்களின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விளைச்சல் குறைகிறது.
0: மறுபுறம் அதிகப்படியான நீர் அல்லது வெள்ளப்பெருக்கு பயிர்களை சேதப்படுத்தி மண் அரிப்பையும் ஊட்டச்சத்து இழப்பையும் ஏற்படுத்துகிறது.
1: எனவே சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் நவீன நீர் மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து நீர்வளத்தை நிலையான முறையில் பாதுகாக்க முடியும்.
0: ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய விவசாயிகளால் இவற்றை செய்ய முடிவதில்லை.
1: அடுத்ததாக வேளாண் உள்ளீடுகள் வேளாண் உற்பத்தி மற்றும் மகசூலை நேரடியாக பாதிக்க முக்கிய காரணிகளாகும்.
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், இயற்கை உரங்கள், வேளாண் இயந்திரங்கள் மற்றும் பாசன வசதிகள் ஆகியவை பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் அதிக விளைச்சலுக்கும் உதவுகின்றன.
1: உயர்தர விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல முளைப்பு மற்றும் அதிக மகசூல் கிடைக்கிறது.
0: சமநிலையான உர பயன்பாடு மண்ணின் வளத்தை பாதுகாக்கிறது.
1: பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பயிர் சேதத்தை தடுக்கிறது.
0: மேலும் நவீன வேளாண் இயந்திரங்கள் உழைப்பு நேரத்தையும் செலவையும் குறைத்து செயல்திறனை அதிகரிக்கின்றன.
1: எனவே தரமான வேளாண் உள்ளீடுகளை சரியான அளவில் மற்றும் சரியான நேரத்தில் பயன்படுத்துவது நிலையான வேளாண் வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் வருமான உயர்வுக்கும் மிகவும் அவசியமாகும்.
0: தொழில்நுட்பம் கூட வேளாண்மையின் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும் முக்கிய காரணியாகும்.
1: நவீன வேளாண் இயந்திரங்கள், உயர்தர விதைகள், துல்லிய வேளாண்மை, சொட்டு மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் மண் பரிசோதனை தொழில்நுட்பங்கள் ஆகியவை விவசாயத்தை
0: இத்தொழில்நுட்பங்கள் விதைப்பு, உரமிடல், பூச்சி மற்றும் நோய் கண்காணிப்பு, அறுவடை போன்ற பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள உதவுகின்றன.
1: இதன் மூலம் உற்பத்தி செலவு குறைந்து மகசூல் மற்றும் விளைபொருட்களின் தரம் உயர்கிறது.
0: மேலும் இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தவும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை சமாளிக்கவும் தொழில்நுட்பம் பெரிதும் உதவுவதால் நிலையான வேளாண் வளர்ச்சிக்கு இது இன்றியமையாது.

0: அதுதாகும்.
1: ஆனால் தொழில்நுட்பம் என்பது பல விவசாயிகளுக்கு எட்டாக்கனியாக உள்ளது.
0: அடிக்கடி மாறும் சந்தை நிலைமைகளும் வேளாண்மையின் லாபத்தையும் விவசாயிகளின் வருமானத்தையும் நேரடியாக பாதிக்கின்றன.
1: விளைபொருட்களின் தேவை, விலை, சந்தை அணுகல், போக்குவரத்து வசதி, சேமிப்பு கிடங்குகள் மற்றும் விற்பனை அமைப்புகள் ஆகியவை சந்தை நிலைமையை நிர்ணயிக்கின்றன.
0: நல்ல சந்தை வாய்ப்புகள் மற்றும் நியாயமான விலை கிடைத்தால் விவசாயிகள் அதிக லாபம் பெற்று உற்பத்தியை விரிவுபடுத்த ஊக்கமடைகின்றனர்.
1: ஆனால் விலை ஏற்றத்தாழ்வுகள், இடைத்தரகர்களின் ஆதிக்கம், போதிய சேமிப்பு வசதி இல்லாமை மற்றும் சந்தை தகவல் பற்றாக்குறை ஆகியவை வருமான இழப்பை ஏற்படுத்துகின்றன.
0: இந்த காரணங்களோடு சமூக பொருளாதார காரணிகள் வேளாண்மையின் வளர்ச்சி மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கின்றன.
1: மக்கள் தொகை அதிகரிப்பு, கல்வி அறிவு, வறுமை, நில உடைமை, வேலை வாய்ப்பு, வருமானம் மற்றும் நிதி வசதிகள் போன்றவை வேளாண் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
0: கல்வி அறிவு பெற்ற விவசாயிகள் நவீன தொழில்நுட்பங்களையும் மேம்பட்ட சாகுபடி முறைகளையும் எளிதில் கற்றுக்கொள்கின்றனர்.
1: அதே சமயம் வறுமை, கடன் சுமை மற்றும் போதிய முதலீட்டு வசதி இல்லாமை தரமான விதைகள், உரங்கள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்துவதில் தடையாக அமைகின்றன.
0: மேலும் கிராமப்புறங்களில் தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் நகர்ப்புற இடம்பெயர்வு ஆகியவை வேளாண்மை உற்பத்தியை பாதிக்கின்றன.
1: எனவே சமூக பொருளாதார முன்னேற்றம் வேளாண் உற்பத்தி, விவசாயிகளின் வருமானம் மற்றும் நிலையான வேளாண் வளர்ச்சியை உறுதிப்படுத்த முக்கிய பங்கு வகிக்கிறது.
0: கிராமப்புறங்களில் ஆண்டு முழுவதும் வேலை கிடைப்பது அரிதாக உள்ளது.
1: குறிப்பாக விவசாயம் இல்லாத காலங்களில் பலர் வேலையின்றி இருப்பதால் வருமானம் குறைகிறது.
0: இதனால் மறைமுக வேலையின்மை மற்றும் பருவகால வேலையின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுகின்றன.
1: இதன் விளைவாக இளைஞர்கள் நகரங்களை நோக்கி இடம்பெயர வேண்டிய சூழல் உருவாகிறது.
0: கிராமப்புறங்களில் பெரும்பாலான குடும்பங்கள் குறைந்த வருமானத்திலேயே வாழ்க்கையை நடத்துகின்றனர்.
1: விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது, உற்பத்தி செலவு அதிகரித்தல், கடன் சுமை போன்ற காரணங்களால் குடும்பங்களின் பொருளாதார நிலை பலவீனமடைகிறது.
0: இதனால் கல்வி, மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்து போன்ற அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்வதில் சிரமம் ஏற்படுகிறது.
1: சாலை, குடிநீர், மின்சாரம், குளிர்பதன கிடங்குகள், கிடங்கு வசதிகள், போக்குவரத்து, இணைய வசதி போன்ற அடிப்படை உட்கட்டமைப்புகள் பல கிராமங்களில் இன்னும் போதுமான அளவில் இல்லை.
0: இதனால் விவசாய விளைபொருட்களை சந்தைக்கு விரைவாக கொண்டு செல்ல முடியாமல் இழப்புகள் ஏற்படுகின்றன.
1: தொழில் வளர்ச்சியும் இதனால் பாதிக்கப்படுகிறது.
0: விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை நேரடியாக நுகர்வோரிடம் விற்க முடியாத சூழல் பல இடங்களில் உள்ளது.
1: இடைத்தரகர்களை நம்ப வேண்டிய நிலை ஏற்படுவதால் உற்பத்தியாளர்களுக்கு குறைந்த விலை கிடைக்கிறது.
0: சந்தை விலை மாற்றங்கள், சேமிப்பு வசதி இல்லாமை, தகவல் பற்றாக்குறை ஆகியவை வருமானத்தை மேலும் பாதிக்கின்றன.
1: பல நேரங்களில் அவர்கள் தனியார் வட்டி கடன் வழங்குபவர்களை நாடுகின்றனர்.
0: அதிக வட்டி காரணமாக கடன் சுமை அதிகரித்து பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது.
1: சில நேரங்களில் இது விவசாயத்தை தொடர முடியாத நிலைக்கும் வழிவகுக்கிறது.
0: கிராமப்புறங்களில் தரமான கல்வி மற்றும் தொழில் திறன் பயிற்சிகள் அனைவருக்கும் எளிதில் கிடைப்பதில்லை.
1: நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் திறன் குறைவாக இருப்பதால் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவதிலும் தொழில் தொடங்குவதிலும் சிரமம் ஏற்படுகிறது.
0: இதனால் இளைஞர்களின் திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்தப்படாமல் போகின்றன.
1: பல கிராமங்களில் தரமான மருத்துவமனைகள், மருத்துவர்கள், அவசர சிகிச்சை வசதிகள் மற்றும் நவீன மருத்துவ உபகரணங்கள் போதுமான அளவில் இல்லை.
0: இதனால் சிறிய நோய்கள் கூட பெரிய சுகாதார பிரச்சனையாக மாறுகின்றன.
1: மருத்துவ செலவுகள் குடும்பங்களின் பொருளாதாரத்தை மேலும் பாதிக்கின்றன.
0: கிராமங்களில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் போதுமான அளவில் வளர்ச்சி அடையவில்லை.
1: உள்ளூர் மூலப்பொருட்களை மதிப்பு கூட்டிய பொருட்களாக மாற்றும் தொழிற்சாலைகள் குறைவாக உள்ளன.
0: இதனால் விவசாயத்திற்கு மாற்று வேலைவாய்ப்புகள் உருவாகாமல் மக்கள் ஒரே வருமான ஆதாரத்தை சார்ந்தே வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது.
1: கிராமப்புற பெண்கள் விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் குடும்ப பொறுப்புகளில் முக்கிய பங்கு வகித்தாலும் அவர்களின் உழைப்பிற்கு உரிய பொருளாதார அங்கீகாரம் கிடைப்பதில்லை.
0: சொத்துரிமை, நிதி சேவைகள், தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் மற்றும் சந்தை அணுகல் போன்றவற்றில் இன்னும் பல தடைகள் உள்ளன.
1: இன்றைய டிஜிட்டல் காலத்தில் இணைய வசதி, டிஜிட்டல் கல்வி அறிவு மற்றும் ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்தும் திறன் மிகவும் அவசியமாக உள்ளது.
0: இருப்பினும் பல கிராமங்களில் இணைய இணைப்பு மற்றும் டிஜிட்டல் பயன்பாடு குறைவாக உள்ளது.
1: இதனால் அரசு சேவைகள், ஆன்லைன் சந்தைப்படுத்துதல், மின்னணு வங்கி சேவைகள் மற்றும் தகவல் பரிமாற்றத்தின் முழு பயன்களையும் கிராம மக்கள் பெற முடியாமல் உள்ளனர்.
0: கிராமப்புற பொருளாதாரம் வலுவாக இருந்தால்தான் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி முழுமையடையும்.
1: இன்று கிராமப்புறங்கள் எதிர்கொள்ளும் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, வறுமை, உட்கட்டமைப்பு குறைபாடு, சந்தை சவால்கள், காலநிலை மாற்றம் மற்றும் திறன் மேம்பாட்டின் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளை ஒருங்கிணைந்த திட்டங்கள் மூலம் தீர்க்க வேண்டியது காலத்தின் அவசியமாகும்.
0: இந்த காலத்தின் அவசியத்தை கருதி முதலில் கொண்டுவரப்பட்டதுதான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்.

0: இந்த திட்டம் இந்திய அரசின் மிக முக்கியமான சமூக பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களில் ஒன்றாகும்.
1: 2005 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் மூலம் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: பின்னர் 2009 மகாத்மா காந்தியின் நினைவாக இந்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்று மறுபெயரிடப்பட்டது.
1: இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 100 வரை திறன் சாராத கைவேலை வழங்குவதற்கான சட்டப்பூர்வமான உரிமையை உறுதி செய்வதாகும்.
0: வேலை கேட்டு விண்ணப்பிக்கும் தகுதியுடைய கிராமப்புற குடும்பங்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் வேலை வழங்கப்பட வேண்டும்.
1: அவ்வாறு வேலை வழங்கப்படாவிட்டால் சட்டப்படி வேலை வாய்ப்பின்மை நிவாரணத் தொகை வழங்கும் ஏற்பாடும் இதில் உள்ளது.
0: எனவே இது ஒரு நலத்திட்டம் மட்டுமல்ல, மக்களின் வேலைவாய்ப்பு உரிமையை உறுதி செய்யும் சட்டமாகவும் விளங்குகிறது.
1: இந்த திட்டம் இந்தியாவின் கிராமப்புற பொருளாதாரத்தில் பல நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது.
0: இந்த திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு இல்லாத காலங்களில் குடும்பங்களுக்கு வருமானம் கிடைத்தது,
1: விவசாய தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது,
0: கிராமப்புறங்களில் பணப்புழக்கம் அதிகரித்துள்ளது,
1: குடிநீர் மற்றும் பாசன வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன,
0: விவசாய உற்பத்தி அதிகரிக்க தேவையான உட்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன,
1: நகரங்களை நோக்கி வேலை தேடி இடம்பெயர்வது ஓரளவு குறைந்துள்ளது,
0: சமூக பாதுகாப்பு வலுப்பெற்றுள்ளது.
1: இந்த திட்டம் பல்வேறு வகைகளில் கிராமப்புற மக்களுக்கு நன்மைகளை வழங்கியுள்ளது.
0: வேலை வாய்ப்பிற்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்குகிறது.
1: கிராமப்புற வறுமையை குறைக்க உதவுகிறது.
0: இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது.
1: பெண்களின் வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது.
0: கிராம உட்கட்டமைப்பை மேம்படுத்துகிறது.
1: வெளிப்படையான ஊதிய முறையை உருவாக்கியுள்ளது.
0: உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்திறனை உயர்த்துகிறது.
1: நிலையான கிராமப்புற வளர்ச்சிக்கு ஆதரவாக உள்ளது.
0: 100 வேலை திட்டம் என்று அழைக்கப்படும் MGNREGS திட்டத்தின் தற்போதைய நிலை என்னவென்றால்,
1: வேலை ஒதுக்கீட்டில் தாமதம்,
0: ஊதியம் வழங்குவதில் காலதாமதம்,
1: பணிகளின் தரம் குறித்த விமர்சனங்கள்,
0: தொழில்நுட்ப பயன்பாடு குறைவு,
1: திறன் மேம்பாட்டிற்கு போதிய வாய்ப்புகள் இல்லாமை.
0: இந்த குறைகளை சரி செய்யும் நோக்கில் புதிய மாற்று மாதிரிகள் குறித்து அரசு மற்றும் கொள்கை வல்லுநர்கள் ஆலோசித்ததன் விளைவுதான்
1: விபி கிராம்ஜி திட்டம்.
0: விபி கிராம்ஜி திட்டம் என்பது கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து செயல்படுத்தும் புதிய அணுகுமுறையாக கருதப்படுகிறது.
1: இதன் முக்கிய நோக்கம் வேலை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் கிராமப்புற மக்களின் திறன்களை மேம்படுத்தி நிரந்தர வருமான வாய்ப்புகளை உருவாக்குவதாகும்.
0: இந்த முறை இனி கூறப்போகும் அம்சங்களை வலியுறுத்துகிறது.
1: தொழில்நுட்ப அடிப்படையிலான பணியாளர் பதிவு,
0: திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்,
1: உற்பத்தி சார்ந்த பணிகளுக்கு முன்னுரிமை,
0: டிஜிட்டல் கண்காணிப்பு,
1: வெளிப்படையான நிதி நிர்வாகம்.
0: பழைய திட்டத்தில் இருந்து இந்த புதிய திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட முக்கிய மாற்றங்கள் குறித்து இப்போது நாம் தெரிந்து கொள்வோம்.
1: புதிய முறையில் தொழிலாளர்களின் பதிவு,
0: வருகை பதிவு
1: மற்றும் பணியின் முன்னேற்றம்
0: அனைத்தும் மொபைல் பயன்பாடுகள் மற்றும் ஆன்லைன் தளங்கள் மூலம் கண்காணிக்கப்படும்.
1: இதனால் போலியான பதிவுகள் குறையும்.
0: பழைய திட்டத்திலும் பெரும்பாலும் உடல் உழைப்பு சார்ந்த பணிகளை வழங்குகிறது.
1: விபி கிராம்ஜி திட்டத்திலோ கட்டுமானம், தோட்டக்கலை, விவசாய இயந்திர பயன்பாடு, சிறு தொழில்கள் போன்ற துறைகளில் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை நீண்ட காலமாக உருவாக்கும் நோக்கம் உள்ளது.
2: விபி கிராம்ஜி திட்டத்தின் நேரடி பயனாளி வேலூர் மாவட்டம் சிக்கராஜபுரத்தை சேர்ந்த பிரதீபன் கூறுகையில்,
3: மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தற்போது விபிஜி ராம்ஜி திட்டமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா 100 இருந்த வேலைவாய்ப்பு இப்போது வந்து பார்த்திங்கன்னா 125 மாற்றிருக்கிறாங்க. இதோட குறைந்தபட்ச ஊதியம் பார்த்திங்கன்னா 300 327 மத்திய அரசு மாற்றிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக தற்போது கோடைக்காலம் எல்நினோ வர வந்துட்டுருக்கிற இந்த காலத்தில் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா, அதாவது விவசாய குளங்கள், ஏரிகள், கால்வாய்கள் இவற்றெல்லாமே நம்ம வந்து தூர்வாரி வச்சுருக்குறோம். தூர்வாரி வச்சதுனால நம்ம மழை காலங்களில் சிறப்பான நீர்பிடிப்பு பகுதிகளை நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்குறோம். இதன் மூலமாக மக்களுக்கு பயனடையுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீர் இல்லாத வறண்ட நிலங்களில் உள்ளதை நம்ம உயிரினங்கள் எல்லாமே வந்து இதில் பயன்பெறுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, விவசாயத்துக்கு முக்கியமாக இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்குது. இந்த திட்டத்தை தொடர்ந்து நம்ம நல்ல முறையாக இதை பயன்படுத்திக்கணும். விவசாயத்துக்கு மற்ற விலங்குகளுக்கும் நல்ல பயனுள்ள வகையில் இந்த திட்டமாக இருக்கிறதால இந்த திட்டத்தை வந்து அனைவரும் பயன்படுத்திக்கிறோம்.

0: இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ வந்து கிராமப்புற மக்களாக எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. ஊரில் உள்ள எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து ஒரு பொருளாதார மேம்பாடு அடைய முடியுது. இந்த திட்டம் பொருளாதார மேம்பாடு அடையிறதால எல்லோரும் தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியுது.
1: இந்த திட்டம் வெறும் தற்காலிக வேலைகளை வழங்காமல் கிராமத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் சொத்துக்களை உருவாக்கும் பணிகளுக்கு முன்னுரிமை வழங்குகிறது.
2: எடுத்துக்காட்டாக மழைநீர் சேமிப்பு அமைப்புகள், விவசாய குளங்கள்,
1: மரக்கன்று வளர்ப்பு, வளர்ப்பு வசதிகள்,
2: கிராமப்புற சந்தை கட்டமைப்புகள். மேலும் இந்த திட்டத்தினால் டிஜிட்டல் முறைகள் மூலம் தொழிலாளர்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக ஊதியம் செலுத்தப்படும்.
1: இதனால் தாமதங்கள் குறைந்து வெளிப்படை தன்மை அதிகரிக்கும்.
2: ஒவ்வொரு கிராமத்தின் தேவைக்கு ஏற்ப பணிகள் தேர்வு செய்யப்படும்.
1: இதனால் உள்ளூர் வளங்கள் சிறப்பாக பயன்படுத்தப்படுவதுடன் மக்களின் பங்களிப்பும் அதிகரிக்கும்.
2: புதிய திட்டத்தில் பசுமை வளர்ச்சி, நீர் பாதுகாப்பு, மண்வள பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும்.
1: கிராமப்புற மக்களுக்கு விபி கிராம்ஜி போன்ற திட்டத்தால் கிடைக்கும் நன்மைகள் எவை என்றால்,
2: அதிக வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாட்டின் மூலம் நிரந்தர வருமான வாய்ப்பு,
1: வேகமான ஊதிய வழங்கல், கிராமப்புற உட்கட்டமைப்பு மேம்பாடு,
2: விவசாய உற்பத்தி அதிகரிப்பு,
1: பெண்களின் வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார பங்கேற்பு உயர்வு,
2: இளைஞர்களுக்கு புதிய திறன்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் போன்றவை ஆகும்.
1: இந்த புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது சில சவால்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது.
2: அந்த சவால்கள் இணைய வசதி குறைவான பகுதிகளில் டிஜிட்டல் செயல்பாடு சிரமமாக இருக்கலாம்,
1: தொழில்நுட்ப பயிற்சி அனைவருக்கும் தேவைப்படுவதாக உள்ளது,
2: உள்ளூர் நிர்வாகத்திற்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும்,
1: திட்ட செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணிக்க வலுவான நிர்வாக அமைப்பு அவசியமாக.
2: ஆனால் இந்த சவால்களை சரியான திட்டமிடல் மற்றும் பயிற்சியின் மூலம் சமாளிக்க முடியும்.
1: MGNREGS திட்டம், அதாவது முந்தைய திட்டம், இந்தியாவின் கிராமப்புற வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும்.
2: இருப்பினும் தற்போதைய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப சூழலில் வேலைவாய்ப்புடன் சேர்த்து திறன் மேம்பாடு, உற்பத்தி திறன், டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உருவாக்கும் புதிய அணுகுமுறைகள் அவசியமாகின்றன.
1: இப்போது நாம் விபி கிராம்ஜி திட்டத்தில் மக்கள் இணையவும் பலன் பெறவும் இந்த திட்டத்தை வெற்றி பெற செய்யவும் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: எந்த ஒரு அரசு திட்டமும் வெற்றி பெற வேண்டுமெனில் அரசின் முயற்சிகளுடன் மக்களின் முழுமையான ஒத்துழைப்பும் அவசியம்.
1: மக்கள் திட்டத்தில் ஆர்வத்துடன் இணைந்து பொறுப்புடன் செயல்பட்டால்தான் அந்த உண்மையான பலன் அனைவருக்கும் கிடைக்கும்.
2: எனவே இந்த திட்டத்தில் மக்கள் எவ்வாறு இணைய வேண்டும், என்னென்ன செயல்களை மேற்கொள்ள வேண்டும், அவை ஏன் முக்கியம் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம்.
1: ஒரு திட்டத்தின் பலனை பெறுவதற்கான முதல் படி அதில் சரியான முறையில் பதிவு செய்வதாகும்.
2: தகுதியுள்ள கிராமப்புற குடும்பங்கள் அனைவரும் தேவையான ஆவணங்களுடன் பதிவு செய்ய வேண்டும்.
1: ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் பிற தேவையான ஆவணங்களை சரியாக வழங்க வேண்டும்.
2: பதிவு செய்யாமல் திட்டத்தின் பலன்களை எதிர்பார்க்க முடியாது.
1: மேலும் பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் சரியாக இருப்பது மிகவும் அவசியமாகும்.
2: தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் பின்னர் ஊதியம் பெறுவதிலும் வேலை ஒதுக்கீட்டிலும் சிக்கல்கள் ஏற்படலாம்.
1: விபி கிராம்ஜி போன்ற திட்டங்களின் முக்கிய நோக்கம் வேலை வாய்ப்பு வழங்குவது மட்டுமல்ல,
2: மக்களின் திறனையும் மேம்படுத்துவதாகும்.
1: அதற்காக அரசு பல்வேறு தொழிற்பயிற்சிகளை வழங்கலாம்.
2: எடுத்துக்காட்டாக விவசாய நவீன தொழில்நுட்பம், தோட்டக்கலை,
1: கட்டுமான திறன்கள், சிறு தொழில் தொடங்குதல்,
2: கால்நடை வளர்ப்பு, மீன்வள மேம்பாடு,
1: கணினி மற்றும் டிஜிட்டல் திறன்கள்
2: என இவை போன்ற பயிற்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் மக்கள் எதிர்காலத்தில் தனியாக தொழில் தொடங்கவோ அல்லது அதிக வருமானம் தரும் வேலைகளை பெறவோ முடியும்.
1: அரசு வழங்கும் வேலைகளை பொறுப்புடனும் தரமாகவும் செய்து முடிப்பது ஒவ்வொரு பயனாளியின் கடமையாகும்.
2: பணி நேரத்தை மதித்து செயல்பட வேண்டும்.
1: அலட்சியமாக அல்லது முழுமையற்ற முறையில் வேலை செய்வது திட்டத்தின் தரத்தையும் நம்பகத்தன்மையையும் பாதிக்கும்.
2: நேர்மையான உழைப்பு மூலம் அரசு உருவாக்கும் சொத்துக்கள் பல ஆண்டுகள் மக்களுக்கு பயன்படும்.
1: எனவே ஒவ்வொருவரும் தங்களது பொறுப்பை உணர்ந்து பணியாற்ற வேண்டும்.
2: இத்திட்டத்தின் மூலம் உருவாக்கப்படும் சாலைகள், குளங்கள், நீர்நிலைகள், கால்வாய்கள், மரக்கன்றுகள், சமூக கட்டிடங்கள் போன்றவை அனைவருக்கும் சொந்தமான பொது சொத்துக்கள்.
1: அவற்றை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பது மக்களின் பொறுப்பாகும்.
2: மரக்கன்றுகளை வளர்ப்பது, நீர்நிலைகளை சுத்தமாக வைத்திருப்பது, பொது சொத்துக்களை சரியான முறையில் பயன்படுத்துவது போன்ற செயல்கள் கிராமத்தின் வளர்ச்சிக்கு உதவும்.
1: இந்த திட்டத்தில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிக்க வேண்டும்.
2: பெண்கள் பொருளாதார முன்னேற்றத்தில்

0: முக்கிய பங்கு வகிக்கின்றனர்.
1: திட்டத்தில் பெண்கள் அதிக அளவில் பங்கேற்றால் குடும்ப வருமானம் உயர்வதுடன்
0: குழந்தைகளின் கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரமும் மேம்படும்.
1: பெண்களுக்கு சம வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் தலைமை பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும்.
0: இதன் மூலம் பெண்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
1: இந்த திட்டத்தில் பங்கு பெற இளைஞர்களும் முன்வர வேண்டும்.
0: கிராமத்தின் எதிர்காலம் இளைஞர்களின் கைகளில் தான் உள்ளது.
1: புதிய தொழில்நுட்பங்களை விரைவாக கற்றுக்கொள்ளும் திறன் அவர்களிடம் அதிகமாக உள்ளது.
0: இளைஞர்கள் டிஜிட்டல் சேவைகளை பயன்படுத்துதல்,
1: புதிய விவசாய முறைகளை கற்றல்,
0: சிறு தொழில்கள் தொடங்குதல்,
1: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளில் பங்கேற்பது
0: போன்ற செயல்களில் முன்னோடியாக இருக்க வேண்டும்.
1: அனைத்து வயதினரும் டிஜிட்டல் சேவைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: இன்றைய காலத்தில் பெரும்பாலான அரசு சேவைகள் இணையம் வழியாக வழங்கப்படுகின்றன.
1: எனவே மக்கள் மொபைல் பயன்பாடுகள், இணையதளங்கள் மற்றும் டிஜிட்டல் கட்டண முறைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: இதன் மூலம் வேலை நிலை அறிதல், ஊதிய விவரம் பார்த்தல்,
1: புகார் அளித்தல், திட்ட விவரங்களை அறிதல்
0: போன்ற செயல்களை எளிதாக மேற்கொள்ள முடியும்.
1: எனவே மக்கள் தவறுகளை கண்டால் உடனடியாக புகார் தெரிவிக்க வேண்டும்.
0: வெளிப்படையான செயல்பாட்டை ஆதரிக்க வேண்டும்.
1: கிராம மக்கள் அனைவரும் கிராம சபை கூட்டங்களில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும்.
0: கிராம வளர்ச்சிக்கான திட்டங்கள் கிராம சபை கூட்டங்களில் விவாதிக்கப்படுகின்றன.
1: மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும்.
0: கிராமத்திற்கு உண்மையில் என்ன தேவை என்பதை மக்கள் மட்டுமே நன்கு அறிந்திருப்பார்கள்.
1: எனவே சாலை, குடிநீர், நீர்ப்பாசனம், பள்ளி, சுகாதாரம் போன்ற தேவைகளை கிராம சபையில் முன்வைக்க வேண்டும்.
0: மேலும் மக்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்களிக்க வேண்டும்.
1: நிலையான வளர்ச்சிக்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது.
0: மக்கள் மரக்கன்றுகள் நடுதல், மழைநீர் சேமிப்பு,
1: நீர்நிலைகள் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல்,
0: கழிவுகளை சரியாக நிர்வகித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட வேண்டும்.
1: இந்த பணிகளுடன் விவசாயத்துடன் இணைந்த பணிகளையும் ஊக்குவிக்க வேண்டும்.
0: கிராமப்புற மக்களின் முக்கிய வாழ்வாதாரம் விவசாயம் என்பதால் நீர் சேமிப்பு, மண்வள மேம்பாடு, பாசன வசதிகள், விவசாய சாலைகள் போன்ற பணிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும்.
1: இது விவசாய உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தையும் உயர்த்தும்.
0: இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைவரும் சுயதொழில் முயற்சிகளை தொடங்க வேண்டும்.
1: பயிற்சி பெற்றவர்கள் அரசு உதவியுடன் சிறு தொழில்களை தொடங்கலாம்.
0: எடுத்துக்காட்டாக பால் பண்ணை, ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு,
1: தேனி வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல்,
0: கைவினைப் பொருட்கள் தயாரித்தல்
1: போன்ற தொழில்கள் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும்.
0: சாதி, மதம், மொழி போன்ற வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்.
1: ஒற்றுமையுடன் செயல்பட்டால் திட்டங்கள் விரைவாகவும் தரமாகவும் நிறைவேறும்.
0: பலருக்கு அரசு திட்டங்கள் பற்றிய தகவல்கள் தெரியாமல் இருக்கலாம்.
1: திட்டத்தின் பயனாளிகள் மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும்.
0: இதற்காக கிராம கூட்டங்கள், பள்ளி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், சுய உதவி குழுக்கள், இளைஞர் மன்றங்கள் மூலம் தகவல்களை பரப்பலாம்.
1: இந்த திட்டம் வெற்றி பெற்றால் அந்த வெற்றிக்கு மக்கள் முழுமையாக ஒத்துழைத்தால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும்.
0: திட்டத்தின் வெற்றியால் கிராமப்புற வேலை வாய்ப்பு அதிகரிக்கும்,
1: குடும்ப வருமானம் உயரும்,
0: பெண்கள் பொருளாதார ரீதியாக வலுப்பெறுவர்,
1: இளைஞர்களுக்கு புதிய திறன்கள் கிடைக்கும்,
0: விவசாய உற்பத்தி அதிகரிக்கும்,
1: சாலைகள், நீர்நிலைகள் மற்றும் பிற உட்கட்டமைப்புகள் மேம்படும்,
0: வறுமை குறையும்,
1: கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்வு குறையும்,
0: சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்,
1: கிராமப்புற பொருளாதாரம் வலுவடையும்.
0: இவ்வாறு கூறியதை போல விபி கிராம்ஜி போன்ற ஊரக வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் வெற்றியடைய அரசு மட்டுமே முயற்சி செய்தால் போதாது.
1: பொதுமக்களின் முழுமையான பங்களிப்பும் அவசியமாகும்.
0: ஒவ்வொரு கிராமவாசியும் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால்
1: இந்த திட்டம் வெறும் வேலைவாய்ப்பு திட்டமாக இல்லாமல்
0: கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்
1: ஒரு சமூக மற்றும் பொருளாதார மாற்ற இயக்கமாக மாறும்.
0: வேலைவாய்ப்பு, திறன், தன்னம்பிக்கை மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகிய நான்கு தூண்களின் அடிப்படையில் செயல்படும் இந்த திட்டம்
1: மக்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்பட்டால்
0: இந்தியாவின் கிராமப்புற வளர்ச்சியில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும்.
1: வளர்ச்சி அடைந்த இந்தியாவின் உருவாக்கம் யாரிடமோ எங்கோ இல்லை,
0: அது இந்தியர்களான நமது ஒவ்வொருவரின் கையில் தான் உள்ளது.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்களில் விபி கிராம்ஜி திட்டம் குறித்து கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். சுரேந்தர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் 5,640 கோடி ரூபாய் மதிப்பிலான சர்வதேச விமான நிலையம் உட்பட 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்துறை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். 2014 ஆண்டு 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போது அது 166 உயர்ந்துள்ளதாக எடுத்துரைத்தார். பெருநகரங்களில் மட்டுமே இருந்த விமான போக்குவரத்து வசதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சிறிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதனால் சாமானிய மக்களும் தற்போது விமான பயணங்களை மேற்கொள்வதாக பிரதமர் கூறினார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பன்னிரு திருமுறைகள் திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் இலக்கியத்தின் வளத்தை செறிவூட்ட தமிழ் மொழியால் இயலும் என்று குறிப்பிட்டார். பழங்காலங்களில் தமிழர்கள் பின்பற்றிய சைவ மரபுகளை இப்புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாகவும் இளையோர் இதனை படித்து நம் பண்டைய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சென்ற மாதம் 211,205 கோடி ரூபாய் சரக்கு சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டின் இதே காலத்தை விட 15.4% அதிகம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 22 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் நலம் AI செயலி வசதி

0: மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் 47 மாணாக்கருக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக் கடன் வழங்கி உரையாற்றிய அமைச்சர், மாநிலத்தில் மாணவ மாணவியர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக் கடன் வழங்கப்படுவதாக எடுத்துரைத்தார்.
1: மேற்படிப்புக்காக ஒரு மாணவர் மாணவியர் வந்து நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பொருளாதார வசதி இன்மை ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்வி கடன் ஒரு திட்டம் இருக்கு. 7.5 லட்சம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிணையும் இல்லாம கல்வி கடன் கிடைக்கும். சில கோர்சஸ்ல ஃபீஸ் இதுக்கு தாண்டி இருக்கும், ஒரு 10 லட்சம் 12 லட்சம் இந்த லிமிட் அதை இன்னும் கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களோட கோரிக்கையா இருக்கு. இதுவும் கூடிய விரைவில் 7.5 லட்சத்திலிருந்து 20 லட்சமா உயர்த்தப்படக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு.
0: சுகாதார வீதி திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் சாலையோர விற்பனையாளர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அண்மையில் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ஏற்கனவே 6 மாவட்டங்களில் இத்திட்டம் நடைமுறையில் இருப்பதாகவும் விரைவில் திருச்செங்கோடில் உணவு வீதி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் மின்துறையில் கூடுதல் பணியாளர்கள் நியமனத்திற்கு பின்னரே மாதாந்திர மின் கணக்கீடு பணிகள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கணக்கீடு தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 10,000 மின் இணைப்புகளில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றதாக கூறினார். கோடைக்காலத்தில் மக்கள் அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தியதாக கூறிய அவர், கூடுதல் கட்டணம் தொடர்பான 3,70,000 மின் இணைப்புகள் ஒரு வாரத்திற்குள் சரிபார்க்கப்படும் என்றார். மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தீர்வாக அமையும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள கர்நாடகத்தை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எவ்வித பயனும் அளிக்காது என்பதை அனைவரும் எடுத்துரைத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், இவ்விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டுவது எப்போது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் துறை மாநிலத்தில் வேகமாக முன்னேறி வருவதன் அடையாளமாக இந்த மையம் திகழ்கிறது என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணியில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் களப்பணிகளை மேற்கொள்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் 2,500க்கும் மேற்பட்டோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகளில் ஈடுபட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பதிவு மேற்கொண்டவர்கள் அது தொடர்பான எண்ணை வழங்கினால் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்.
3: நம்ம மாவட்டத்துல வந்து இந்த ஹவுஸ் லிஸ்டிங் பணி வந்து தொடங்கிட்டோம். கடந்த 15 நாள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் முறையில வந்து நம்மளோட ஹவுஸ் டீடைல்ஸ் பொதுமக்களே பதிவு பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பதிவு பண்ணிருக்க பட்சத்துல அந்த யூனிக் ஐடி வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட ஒரு வெரிபிகேஷன் மட்டும் வாங்கிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். இன் கேஸ் அவங்க வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணாத பட்சத்துல ஃபுல் டீடைல்ஸ் வந்து இங்க பதிவு பண்றோம். மொத்தம் 2686 எனுமரேட்டர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு மேல அவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க.
0: தர்மபுரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணிகளில் 3,000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட உள்ளனர். உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான பாதுகாப்பிற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. குழந்தையின் வளர்ச்சி, ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தாய்ப்பால் மிகவும் அவசியம் என திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்ட அலுவலர் திருமதி நித்யா தெரிவித்துள்ளார்.
4: தாய்ப்பாலானது குழந்தைக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட முதல் மற்றும் சிறந்த உணவாகும். குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்க வேண்டும்.

0: தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, நிமோனியா போன்ற நோய்கள் அபாயம் குறைந்து உடல் மன வளர்ச்சி சிறப்பாக அமையும். எனவே தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் மட்டும் வழங்கி பின்னர் இணை உணவுடன் 2 வயது வரை தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: சேலத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைப்பயணத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. திருக்குறுங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைக்கோவிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக தென்மேற்கு பருவமழை திடீரென தீவிரமடைய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருவதால் 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 68 அடியாக உள்ளது. தொடர் மழையின் காரணமாக திருக்கரங்குடி நம்பியாற்றின் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைப்பகுதியில் அமைந்துள்ள நம்பி கோயிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கரியசோலை பகுதியில் காட்டியானை தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். அரையிறுதியில் தைவானின் ஹுவாங்கை 21-17, 21-11 என்ற நேர் செட்களில் இன்று தன்வி சர்மா வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் ஒலிம்பிக் வீராங்கனை லவ்லினா தலைமையில் 10 இந்திய வீர வீராங்கனைகள் இறுதிப் போட்டிகளில் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55, 25 நொடி. ஆகாஷ்வாணி
4: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு சிவாஜி புரொடக்ஷன்ஸின் தங்க பதக்கம் திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம்.
2: என்ன கூப்பிட உங்க அம்மா
3: கூட்டிட்டு
1: சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, ஸ்ரீகாந்த், வி கே ராமசாமி, சோ மேஜர் சுந்தரராஜன், பிரமீளா, சுள்ளிராஜன் ஆகியோருடன் பலர் நடித்துள்ள தங்கப்பதக்கம் திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம். 3 மணிக்கு கதை வசனம் மகேந்திரன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், இயக்கம் பி மாதவன், வானொலி வடிவம் வி குமார், ராமசாமி சுதர்சன் ஆகியோர். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் கேட்கலாம் தங்கப்பதக்கம் திரைப்பட ஒலிச்சித்திரம் 3 மணிக்கு.
4: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
4: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
4: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
4: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
4: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
4: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற

0: கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
0: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
0: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 3

0: 5149
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி.
3: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
4: வருஷத்துல வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாசம்தான் அந்த தேனுக்கு ட்ரெண்டு. காட்டில் இருக்கிற தேனுக்கு வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அது அடிக்கணும்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ தான் நமக்கு அந்த தேன் கிடைக்கும். ஆனால் வளர்ப்பு தேனில் 7 நாளுக்கு ஒருக்க நாங்கள் எடுத்துகிட்டே இருப்போம்.
3: தேனி வளர்ப்பு குறித்த அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம்ஜான் அவர்கள். தொடர்ந்து
5: பூஞ்சான நுண்ணுயிர்களுமே வந்து உடனே வந்து நம்ம பயிர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுல நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் பயன்படுத்த கூடாங்க.
3: இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும்.
1: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
6: Good afternoon. This is Akashvani and I'm Saira Mujtaba with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi inaugurates Greenfield Aluri Sitarama Raju International Airport at Bhogapuram in Vijayanagaram district of Andhra Pradesh. Prime Minister launches projects worth 18,000 crore rupees in infrastructure and energy sectors. In Jammu and Kashmir, second labourer injured in yesterday's terrorist attack in Kulgam succumbs to injuries. Price of 19 kilogram commercial LPG cylinder reduced by about 200 rupees. Flood situation remains critical in Odisha with Mahanadi River continuing to swell, threatening fresh areas. And in Taipei Open Badminton, Tanvi Sharma storms into women's singles final. And now the news in detail. Prime Minister Narendra Modi today said, Andhra Pradesh is moving ahead at a rapid pace and that the centre is fully committed to realising the vision of Swarn Andhra and Viksit Bharat through large-scale infrastructure and industrial development. Addressing a public meeting after inaugurating the Aluri Sitarama Raju International Airport at Bhogapuram, the Prime Minister said, development projects worth about 18,000 crore rupees, including airport, road and energy infrastructure, reflect the state's fast-paced progress under the NDA governments at the centre and in the state.
7: Aaj yahan kareeb 18,000 crore rupees ki vikas pariyojanaon ka shubharambh, lokarpan aur shilanyas hua hai. Airport ke saath saath ye project Andhra ki road connectivity se bhi jude hai. Inme energy security se jude projects bhi hai. Ye vikas karya is baat ke prateek hai कि इस समय आंध्र की स्पीड से आगे बढ़ रहा है.
6: Mr. Modi described the new airport as the runway for the growth of Andhra Pradesh, particularly North Andhra, and a launchpad for the aspirations of the state's youth. He announced that the airport has been named after freedom fighter Aluri Sitarama Raju, saying the name would inspire future generations with the spirit of patriotism and public service.
7: एनडीए सरकार में आज छोटे शहर के साधारण लोग भी फ्लाइट से आ जा रहे हैं. 12 इयर्स में सिर्फ एयरपोर्ट की संख्या ही नहीं बढ़ी है, हमारी उड़ान योजना के कारण आज गरीब परिवार के लोगों को भी जहाज में बैठने का अवसर मिल रहा है. इस योजना ने गरीब से गरीब को अपना सपना पूरा करने में मदद की. कुछ दिन पहले ही सरकार ने उड़ान योजना के दूसरे फेज की शुरुआत की. इस पर भी 29,000 करोड़ रुपीज खर्च किए जाएंगे.
6: मिस्टर मोदी सेड द सेंटर इज ट्रांसफॉर्मिंग आंध्र प्रदेश इनटू अ मेजर ग्रोथ इंजन थ्रू पोर्ट्स, हाईवेज, रेलवेज एंड लॉजिस्टिक्स अंडर द पीएम गति शक्ति नेशनल मास्टर प्लान. ही सेड रेलवे प्रोजेक्ट्स वर्थ नियरली 1 lakh crore रुपीज आर अंडर इम्प्लीमेंटेशन व्हाइल मोर देन 70 रेलवे स्टेशन आर बींग मॉडर्नाइज्ड. द प्राइम मिनिस्टर एक्सप्रेस्ड कॉन्फिडेंस दैट अंडर द लीडरशिप ऑफ चीफ मिनिस्टर एन चंद्रबाबू नायडू, Andhra Pradesh would play a major role in achieving the goal of Viksit Bharat 2047.
7: Mujhe pura vishwas hai aaj yahan jitne bhi project ki shuruaat hui hai

நேரம் 2:28. நீங்கள் ரசிக்க திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. தொடர்ந்து பிரதீப் குமார் பாடியுள்ள பாடல் படம் கருப்பன்.

நேரம் 2:40 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஷான் ரூல் நான் ஸ்வேதா மோகன் பாடி.

ராஜன் செல்லையா ஸ்ரீ கணேஷ் பாடியுள்ள பாடல் நிறைவாக இடம்பெறுகிறது. படம் அதே கண்கள் உடன் லியோனார்ட் விசில்

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. நொடி ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்த இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4:29 சென்டிமீட்டர், ஊத்து 27 சென்டிமீட்டர், காக்காச்சி 19 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் 14 சென்டிமீட்டர், சித்தாறு கேசிப்பாறை ஆகிய இடங்களில் 13 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை நெய்யூர் பெரியாறு மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 12 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை புத்தனணை ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி 10 சென்டிமீட்டர், சிவலோகம் தேனி மாவட்டம் தேக்கடி கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு அடையாமடை ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், மாம்பழத்துறை ஆறு அணைக்கிடங்கு சூரலக்கோடு வால்பாறை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், கோழிப்போர்விலை ஆயிக்குடி ஒரத்தநாடு சின்கொனா ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், களியல் திருப்பரப்பு தக்கலை இரண்யேல் குருந்தன்கோடு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி சோலையாறு குளிச்சல் பூதப்பாண்டி தென்காசி நாகர்கோவில் வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் குண்டாரணை தென்காசி கொடுமுடியாறு அணை முக்கூடல் அணை மயிலாடி புதுக்கோட்டை கருப்பா நதி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், அடவி நயினார் கோவில் அணை ராதாபுரம் பாபநாசம் கொட்டாரம் செங்கோட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கன்னடியான் அணைக்கட்டு பெரியகுளம் மணிமுத்தாறு கன்னியாகுமரி கடனா அணை அம்பாசமுத்திரம் அண்ணாமலை நகர் இளையான்குடி தேவாலா குடுமியான்மலை சேர்வலாறு அணை மஞ்சளாறு திருமயம் ராமநதி அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த் திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் பாலமூர் சேரன்மாதேவி கன்னிமார் களக்காடு மன்னார்குடி பெரியகுளம் பிளவக்கல் அன்னவாசல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், வெட்டிக்காடு எறையூர் ஆரல்வாய் மொழி சிவகிரி பொள்ளாச்சி மேல்பவானி கூடலூர் பசார் மக்கினம்பட்டி சோத்துப்பாறை காரையூர் திருநெல்வேலி சாத்தான்குளம் பாளையங்கோட்டை மூலக்கரைப்பட்டி ஹாரிசன் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைப்பாலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.5 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு. இன்று தேனி நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பல

காற்றுடன் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை. மேற்கு தொடர்ச்சி மலை

கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலூர் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்றும் நாளையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்று, வலுத்து 60 கிலோமீட்டரிலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:20. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹஜில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

0: உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போமா?
1: அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியாரின் சொல் இழுக்கு தரும்.
2: உண்மை அன்பை விரும்பாது பொருளை மட்டுமே விரும்பும் பரத்தையரின் இனிய பேச்சு துன்பத்தையே தரும். குறள் எண் 911 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியாரின் சொல் இழுக்கு தரும்.
2: உண்மை அன்பை விரும்பாது பொருளை மட்டுமே விரும்பும் பரத்தையரின் இனிய பேச்சு துன்பத்தையே தரும். குறள் எண் 911 அதிகாரம் வரைவின் மகளிர்.
0: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் திரைகாணம் ஒலிக்கும் நேரம் இது. முதலில் தெய்வ திருமகள் படத்திலிருந்து பாடல்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர், தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442415154.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
0: ஆகஸ்ட் 18
2: திரைகாணத்தில் இனி மாப்பிள்ளை படத்திற்காக ரஞ்சித் பாடியுள்ள பாடல்

திரைகானத்தின் நிறைவாக விஜய் யேசுதாஸ், பேபி பிரியங்கா, பேபி நித்யஸ்ரீ இவர்கள் பாடியுள்ள பாடல் படம் அவன் இவன்.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நிகழ்ச்சி நிரல் கேட்க முன்,
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகானம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி. 7:25 பண்ணை செய்தி. 7:30

0: ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகானம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தேனி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்பவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம்ஜான் அவர்கள். உரையாடுபவர் பி சரவணன். இயற்கை வேளாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:05-8:30 திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:45 ஆங்கில நிகழ்ச்சியில் த ஹோம் கம்மிங் ஆஃப் எடிக்ட்ஸ் நேர்முகத்தின் 2 பகுதி. பங்கேற்பவர் மூத்த வழக்கறிஞர் பி ஜெகநாத் அவர்கள். உரையாடுபவர் ஆர் ராகப்பிரியா. 9:15 திரைகானம், 10:00 அகில பாரத இசையில் சின்மயா சகோதரிகள் உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு. ஸ்ரத்தா ரவீந்திரன் அவர்கள் வயலின், பி கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 100.1 எஃப்எம் கோல்டில் மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:15 வார்ப்பு மாப்பிள்ளை நாடகம். எழுதியவர் அகஸ்டோ. நடித்தவர்கள் எம் சண்முகம், கே கீதாகுமாரி, வி உமா, வி அன்பரசு, பி உமா மகேஸ்வரி, எம் கே விநாயகமூர்த்தி, சாந்தாராம், தஞ்சை பீட்டர். இனி தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள். மத்திய அலை 720 கிலோஹெட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். வானிலை 7:00 முதல் 9:00 வரை. 19 காலை உரிமைக்குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்ற ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9:00 இசைப்பட்டகம். தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீணை இசை. தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் சுபத்ரா ஸ்ரீதரன் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலர் டி ஜெயராமன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உரையாடுபவர் கே வேல்முருகன். 3:00 விடுமுறை விருப்பம். மாலை 4:00 ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரஹனா சுல்தானா. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi inaugurated the Swami Vivekananda Cultural Youth Center Vivek Smarak in Mysuru this evening. The memorial commemorates Swami Vivekananda's historic visit to Mysuru in 1892, when he met Diwan of Mysore, Sir K. Seshadri Iyer, and received financial assistance from Mysore Maharaja Sri Chamarajendra Vadiyar for his journey to the USA to participate in the Parliament of Religions in Chicago. Addressing the gathering on the occasion, Prime Minister Modi said Swami Vivekananda truly embodied the spirit of India. He highlighted that the country's youth are driving global growth.
2: Swami Vivekananda ji युवाओं की शिक्षा को राष्ट्र निर्माण का मजबूत आधार मानते थे. उन्होंने स्वयं में देखा था कि कैसे दुनिया के देश अपने

0: பதினான்கு லோகத்தின் அதிபதி பாரா.
1: வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் படுகொலைக்கு பழிவாங்கும் அந்த படலம் முடிந்த பிறகு எப்படி தப்பிச் செல்வது, சிசு சக்கரவர்த்தியை பத்திரமாக எப்படி

0: பாண்டவர் மலைக்கு கொண்டு போய் பத்திரமாகச் சேர்ப்பது, கடம்பூரிலே எப்படி சந்திப்பது என்பது பற்றிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்து, அந்த ஏற்பாடுகளை பற்றி விவரித்த பிறகு ரவிதாசன் அப்போது நந்தினியிடம் கேட்கிறான், அம்மணி ஒரு விஷயம் மறந்து போய்விட்டது. அதாவது ஆதித்த கரிகாலன் கடம்பூர் சம்புவரையன் மாளிகைக்கு வந்து சேர்வதாக நந்தினி சொன்னதற்கு அவ்வளவு நிச்சயமில்லை என்று சொல்ல, எப்படி சொல்லுகிறீர் என்று நந்தினி வினவுகிறாள்.
1: தகுந்த காரணத்தை கொண்டுதான் சொல்லுகிறேன். கடம்பூர் மாளிகைக்கு எக்காரணத்தை கொண்டும் வர வேண்டாம் என்று ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை போகிறது. பழையாற இளைய புரோட்டியும் முதன் மந்திரி அனிருத்தரும் அவ்விதம் செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள்.
0: அந்த விவரம் எனக்கு தெரியாது என்றான் நினைத்தீர்?
1: தெரிந்திருந்தும் அவன் கடம்பூருக்கு வருவான் என்று எதிர்பார்க்கிறீர்களா?
0: ஆம், அவசியம் எதிர்பார்க்கிறேன். ஆதித்த கரிகாலருடைய இயல்பு அந்த பழையாறை பெண்பாம்புக்கு தெரியாது, அன்பில் பிரம்மராட்சதனுக்கும் தெரியாது, மாயமந்திர வித்தைகளில் தேர்ந்த உமக்கும் கூட தெரியவில்லை. எந்த காரியத்தையாவது செய்ய வேண்டாம் என்று யாரேனும் தடுத்தால் அதைத்தான் ஆதித்த கரிகாலர் கட்டாயமாகச் செய்வார். அது எனக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். ஆதித்த கரிகாலர் அருள்மொழிவர்மனைப் போன்ற எடுப்பார் கைப்பிள்ளை அல்ல, மதுராந்தகனைப் போன்ற பயங்குள்ளி பேதை அல்ல. கடம்பூருக்கு வர வேண்டாம் என்று தமக்கையும் முதன் மந்திரியும் செய்தி அனுப்பியிருப்பதனாலேயே கட்டாயம் ஆதித்த கரிகாலர் கடம்பூருக்கு வந்து சேருவார் என்றாள் நந்தினி.
1: தேவி, அதையும் தாங்கள் பூர்ணமாக நம்பியிருக்க வேண்டாம். அவர்கள் அனுப்பிய செய்தி காஞ்சிக்கு போய் சேராது என்றான் ரவிதாசன்.
0: என்ன சொல்லுகிறீர் ஐயா, சற்று விளக்கமாகச் சொல்லும் என்றாள் நந்தினி. அவளுடைய குரலில் இப்போது பரபரப்பு துணித்தது.
1: தேவி, ஆதித்த கரிகாலனுக்கு செய்தி யார் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதும் தங்களுக்கு தெரியுமா
0: என்று ரவிதாசன் கேட்டான். நிச்சயமாக தெரியாது, ஆனால் ஊகிக்க முடியும்.
1: நல்லது, ஊகிக்க வேண்டிய அவசியமில்லை. அவனை நாங்கள் பிடித்துக் கொண்டே வந்திருக்கிறோம். சக்கரவர்த்தி மழைக்கு ஒதுங்கியிருந்த மண்டபத்தில் அவனும் இருந்தான். நம்முடைய ரகசியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனை மேலே உயிருடன் போக விடுவது நமக்கு நாமே சர்வநாசத்தை தேடிக் கொள்வதாகும். ஹே இடும்பன்காரே, எங்கே அந்த ஒற்றனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றான் ரவிதாசன்.
0: இடும்பன்காரி பள்ளிப்படை கோவிலை நோக்கிப் போனான். அவனும் இன்னும் இரண்டு பேரும் போனார்கள். நந்தினி அந்த திசையை உற்று நோக்கத் தொடங்கினாள். இத்தனை நேரமும் கடுகடுவென்று இருந்த அவளுடைய முகத்தில் இப்போது மறுபடியும் மோகன புன்னகை தவழ்ந்தது. இடும்பன்காரியும் இன்னும் இரண்டு பேரும் வந்தியத்தேவனை நெருங்கினார்கள். அலுத்துச் சலித்துப் போய் அரை தூக்கமாக உட்கார்ந்திருந்த அந்த வீரன் மீது திடீரென்று பாய்ந்தார்கள். வந்தியத்தேவன் அவர்களோடு மல்யுத்தம் செய்யலாமா என்று ஒருகணம் உத்தேசித்தான். பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். என்னதான் செய்கிறார்களோ பார்க்கலாம் என்று சும்மா இருந்தான். ஒரு பெரிய கயிற்றினால் அவனுடைய கைகளை சேர்த்து உடம்போடு கட்டினார்கள். பிறகு அவனுடைய இரு தோள்களையும் இரண்டு பேர் பிடித்து நடத்தி அழைத்து கொண்டு வந்து நந்தினியின் முன்னால் நிறுத்தினார்கள். வந்தியத்தேவன் நந்தினியை பார்த்து புன்னகை புரிந்தான். நந்தினியின் முகத்தில் எவ்வித மாறுதலும் இப்போது தெரியவில்லை. அமைதி குடிகொண்டிருந்தது.
2: ஐயா, மறுபடியும் என்று ஆரம்பித்தாள்.
1: ஆம் தேவி, மறுபடியும் வந்துவிட்டேன். ஆனால் நானாக வரவில்லை என்று சொல்லி சுற்றிலும் உள்ளவர்களை நோக்கினான்.
0: நந்தினியின் அருகில் இருந்த சிறுவன், அம்மா, இவன்தான் என்னை இருட்டில் பிசாசு முழுங்காம காப்பாற்றினவன், இவனை ஏன் கத்தி போத்திருக்கு என்று கேட்டான்.
2: வந்தியத்தேவன் சிறுவனை பார்த்து, குழந்தை சும்மாரு, பெரியவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது குறுக்க பேசக்கூடாது,
1: பேசினா உன்னை புலி விழுங்கிடும் என்றான். புலியை நாம் விழுங்கிடுவேன் என்றான் சிறுவன்.
2: மீனால புலிய விழுங்க முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: அவனை சுற்றிலும் இருந்தவர்களின் கண்டங்களிலிருந்து ஒரு பயங்கரமான உருமல் சத்தம் வெளிவந்தது.
2: அது வந்தியத்தேவனை கூட ஒரு கணம் மெய்சிலிருக்கச் செய்தது. ரவிதாசன் உரத்த குரலில்,
1: தேவி கேட்டீர்களா? இவனை இனி உயிருடன் தப்பிச் செல்லப்பட முடியாது. உன் இரண்டு தடவைகளில் தங்கள் விருப்பத்துக்காக இவனை உயிருடன் தப்பிச் செல்ல விட்டோம். இனிமே இப்படி இவனை விட முடியாது என்றான்.
2: வந்தியத்தேவன், ஏ மந்திரவாதி, இதென்ன இப்படி பெரிய பொய்யா சொல்ற? நீ என்ன உயிரோட விட்ட? நான் அல்லவா உன்னை தப்பி போக விட்டேன்? தேவி, இந்த மந்திரவாதியை கொஞ்சம் கவனித்து பார்த்து சொல்லுங்கள். இவன் உண்மையில் ரவிதாசன் தானா அல்லது ரவிதாசனுடைய பிசாசா என்று கேட்டான். ரவிதாசன் பயங்கரமாகச் சிரித்தான்.
1: ஆம், நாம் பிசாசுதான். உன்னுடைய இரத்தத்தை இன்று குடிக்கப் போகிறேன் என்றான்.
2: மீண்டும் அங்கிருந்தவர்களின்

0: தொண்டைகளிலிருந்து பயங்கர உருமல் குரல் வெளியாயிற்று. இதற்குள் சிறுவன், அம்மா, இவங்கிட்ட ஒரு நல்ல குதிரை இருக்கு, அது எனக்கு கொடுக்க சொல்லுங்க என்றான். குழந்தை, நீ என் கூட வந்துரு, உன்னை என் குதிரையின் மேல் ஏற்றி அழைத்து கொண்டு போகிறேன் என்றான் வந்தியத்தேவன். ரவிதாசன் வந்தியத்தேவனை நோக்கி கோரமாக விழித்து,
1: வாய மூடிக்கிறே
0: என்று சொல்லிவிட்டு நந்தினியை பார்த்து, தேவி, சீக்கிரம் கட்டளையிடுங்கள் என்றான். நந்தினி நிதானமாக,
2: இவர் எப்படி இங்கு வந்தார், எப்போது வந்தார் என்று கேட்டாள்.
1: சக்கரவர்த்தி மழைக்கு ஒதுங்கியிருந்த மண்டபத்திலிருந்து அவரை இந்த ஒற்றன் எடுத்துக்கொண்டு ஓடிட பார்த்தோம். நல்ல சமயத்தில் போய் நாங்கள் தடுத்து பிடிச்சி கொண்டு வந்தோம். ஒரு கணம் தாமதமாக போயிருந்தா விபரீதமாக போயிருக்கும்
0: என்றான் ரவிதாசன்.
2: ஐயா, இவர்கள் சொல்வது உண்மையா என்று நந்தினி கேட்டாள்.
0: தங்களைச் சேர்ந்தவர்கள் உண்மை சொல்லக்கூடியவர்களா என்பது தங்களுக்குத்தானே தெரியும்.
2: எனக்கு எப்படி தெரியும் தேவி என்றான் வந்தியத்தேவன்.
0: நந்தினியின் முகத்தில் தோன்றிய புன்னகை மின்னலைப் போல மறைந்தது. அவள் ரவிதாசனை பார்த்து,
2: ஐயா, நீங்கள் எல்லோரும் சற்று அப்பால் சென்றிருங்கள், நான் இவரிடம் சில விஷயங்களை தனியாக கேட்டறிய வேண்டும் என்றாள்.
1: தேவி, இந்நேரமாகுது, அபாயம் நெருங்குகிறது, இந்த வேளையில்
0: என்று ரவிதாசன் கூறுவதற்குள் நந்தினி கடுமையான குரலில்,
2: சற்றுமுன் நாம் செய்து கொண்ட நிபந்தனையை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், மறுவார்த்தை சொல்லாமல் உடனே அகன்று செல்லுங்கள், சக்கரவர்த்தியையும் அப்பால் அழைத்து போங்கள் என்று கூறி சிறுவனுடைய காதில், குமாரா, சற்று அவர்களுடன் நகர்ந்து போ, உனக்கு இவரிடமிருந்து குதிரை வாங்கித் தருகிறேன் என்றாள்.
0: ரவிதாசன் முதலியவர்கள் பின்னர் மறுவார்த்தை பேசாமல் அந்த சிறுவனையும் அழைத்து கொண்டு அவசரமாக அப்பால் போனார்கள். நந்தினி வந்தியத்தேவனை லேசான தீவர்த்தி வெளிச்சத்தில் ஊடுருவி பார்த்து,
2: ஐயா, உமக்கும் எனக்கும் ஏதோ ஒரு துவந்தம் இருப்பதாக தோன்றுகிறது.
1: அம்மணி, அந்த துவந்தம் மிக பொல்லாததாயிருக்கிறது, மிக கெட்டியாகவும் இருக்கிறது,
0: என் உடம்பையும் கைகளையும் சேர்த்து இறுக்கி கட்டி இருக்கிறது என்றான் வந்தியத்தேவன்.
2: உம்முடைய விளையாட்டு பேச்சு கொஞ்சம் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டுமென்று இங்கு வந்தீரா, தற்செயலாக வந்தீரா?
0: வேண்டுமென்று வரவில்லை, தற்செயலாகவும் வரவில்லை. தங்களுடைய ஆட்கள்தான் பலவந்தமாக என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள். இல்லாவிட்டால் இத்தனை நேரம் கொள்ளிடக்கரையை அடைந்திருப்பேன்.
2: என்னை பார்க்கும்படி நேர்ந்ததில் உமக்கு அவ்வளவு கஷ்டம் என்று தெரிகிறது. என்னை பிரிந்து போவதற்கு அவ்வளவு ஆவல் என்றும் தெரிகிறது.
0: தங்களை பார்க்க நேர்ந்ததில் எனக்கு கஷ்டமில்லை, தவிர தங்களை பிரிந்து போவதற்காகத்தான் உண்மையில் வருத்தமாயிருக்கிறது. தாங்கள் மட்டும் அனுமதி கொடுங்கள். ஒரு பக்கத்தில் அந்த கிழட்டு பழுவேட்டரையரிடமும், இன்னொரு பக்கத்தில் இந்த பயங்கர மந்திரவாதிகளிடமும் அகப்பட்டு கொண்டு தாங்கள் திண்டாடுகிறீர்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இவர்களிடமிருந்தெல்லாம் தங்களை விடுதலை செய்து அழைத்து போகிறேன்.
2: எங்கே அழைத்து போவீர்கள்?
0: இலங்கை தீவின் காடுகளின் அனாதையைப் போல அலைந்து கொண்டிருக்கும் தங்கள் அன்னையிடம் அழைத்து போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: நந்தினியே ஒரு கூரிய வாள், அவளே அதை வீசக்கூடியவள். அவளை அறிந்தவர்களுக்கு இது தெரியும், ரவிதாசன் கோஷ்டிக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு வாரத்துக்குள்ள நிறைவேற்ற வேண்டிய வேலைகளை ஆணையாகவே தெரிவிச்சிட்டார். ஒரு பகுதியினர் சக்கரவர்த்திய பத்திரமா பஞ்ச பாண்டவர் மலைக்கு கொண்டு போய் சேர்த்துடணும், மற்றவங்க கடம்பூருக்கு வரணும், சம்புவரையன் மாளிகைக்குள்ள வரக்கூடியவர் வரலாம். எஞ்சியவர்கள் எப்பவும் எதுக்கும் ஆயத்தமாக இருந்து உயிரோட விரைவாக தப்பியோட பார்க்கணும். இணையில்லாத தலைவியான தேவின்னு சொல்லிக்கிட்டு வந்தாலும் இந்த கூட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை ரவிதாசனால். முந்தைய கூட்டத்தில் நம்முடைய முதன்மையான விரோதி ஆழ்வார்க்கடியான் என்ற பொய்ப்பெயரோடு திரியும் திருமலையப்பன்தான்னு கடும் கோபத்துடன் சொன்னது நினைவிருக்கும். அவனை கண்ட இடத்துல கொன்னுடனும்னு உத்தரவு போட்டான், ஆனா அது அத்துணை எளிதாக இல்லை என்பதை பார்த்தோம். இளவரசருக்கு நீ காப்பு, உனக்கு நான் காப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குது திருமலையப்பனுக்கு. சோழ பேரரசின் முதன் மந்திரியோட பிரதம சீடனை நெருங்க முடியுமா? இலங்கையில காட்டு வழியில வந்துகிட்டு இருந்தபோது அருள்மொழிவர்மரை குறிவச்சு ஏற்பட்ட அம்பு அவரோட மின்வேக இயக்கத்துக்கு ஈடுகொடுக்க முடியாம ஆழ்வார்க்கடியானுக்கு பயந்து அவன் தலப்பாகிய மட்டும்

0: கொத்திக்கிட்டு போனதை பார்த்தோமே. நல்லது. கந்தமாறன், பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன் இந்த மூணு பேரில் தொடக்கத்திலிருந்தே ரவிதாசனுக்கு கவலை தந்து வந்திருப்பவன் வந்தியத்தேவன். ஒரு எடுத்துக்காட்டு. கோடிக்கரையில் ரவிதாசன் கேட்குறான், அந்த முட்டாள் பல்லவனும் என்ன செய்ய போகிறானாம்? நந்தினியின் பதில், அவனையும் தஞ்சைக்கு அழைத்து கொண்டு போகிறோம். அவனிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். கவலை இல்லை, நான் காலால் இட்டதை தலையால் செய்ய காத்திருக்கிறான். ரவிதாசன் நுட்பமான விஷயத்தை தொட்டதும் கொஞ்சம் தடுமாறி போயிடுறான் நந்தினி. இருந்தாலும் ஜாக்கிரதையாயிருப்பது நல்லது. காஞ்சி ஒற்றன் வந்தியத்தேவனிடம், தாங்கள் கொஞ்சம் ஏமாறி போனீர்கள் அல்லவா? இப்போதைக்கு ஒழிச்சு கட்ட வேண்டிய பகைவன் வந்தியத்தேவன் தான். ஏற்கனவே அவன் மேல நந்தினி கொண்டிருக்கிற கரிசனமும், கொஞ்ச நேரத்துல இந்த குட்டி சக்கரவர்த்தி உற்சாகத்துடன் காட்டுற அன்பும் ரவிதாசனுக்கு பெருங்கவலையை மூட்டினதை பார்க்கிறோம். அவதூறா ஏதேதோ பேசி அவன் மனசை குழப்ப முயல்றான். ஆனா சற்று முன் செஞ்சுக்கிட்ட நிபந்தனையை நினைவுபடுத்தி அவனை அடக்கிடுறா. அப்பால போய் நிற்கும்படி கட்டளையும் இடுறா. முக்கியமான திருப்பம், கீழ வளவு என்கிற அழகர் மலை பகுதியில் உள்ள பாண்டவர் மலை முதலிக்கு அருகே இருக்குது. இருந்தாலும் தாய் பாசத்துக்கு ஏங்குற இச்சிறு பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா? பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், உத்தமராசா படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார

0: இளையோர் மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். 1892 ஆண்டில் அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூறும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசு 1,09,019 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக இன்று விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்படவுள்ள நிலையில் முன்கூட்டியே இதனை இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்துக்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்துக்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் EKYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வளர்ச்சிக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்தார்.
1: இப்போ நம்மளோட விஷன் வந்து என்னன்னா 2036 நம்மளோட விஷன் வந்து அந்த 1.5 ட்ரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதில் MSME டிபார்ட்மெண்டோட வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன், அதில் வந்து நம்ம 30% நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துறை வாரியான டெவலப்மெண்ட்டுக்கான ஒர்க்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அச்சீவ்மெண்ட்டுக்காக அதுக்கான வேலைகள் செயல்பாடு அதுக்கான சப்சிடிஸ் ஸ்கீம்ஸ் லோன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆண்டர்பிரஸ் போய் சேர்ற மாதிரி அந்த பெனிஃபிஷரி போய் சேர்ற மாதிரியான விஷயங்களை அடிப்படை விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரிநீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக கூறினார். அம்மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே காவிரி

0: நதியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கேரள கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக கபினி அணைக்கு வரும் தண்ணீரின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கபினி அணையிலிருந்து உபரி நீராக வினாடிக்கு 5000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அடுத்த 2 நாட்களில் இந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விவசாயிகள் எதிர்பார்த்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 3,59,00,000 ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடன்களை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழி தடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெறவுள்ள மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வரும் அலுவலர்களிடம் தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்கி முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மினும் தங்கப்பதக்கம் வென்றனர். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடுமணி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுபம் ஜூயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்குத் தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் இப்பொழுது 6:40:36 ஆகாஷ்வாணி. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. அடுத்த அறிவிப்பு தொடரும். மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கலாம் மனதில் நின்றவை. வள்ளி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் என் சுரேந்தர் பாடிய பாடல்.

மனதில் நின்றவையில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல். திருடா திருடா திரைப்படத்திற்காக மனோ குழுவினருடன் பாடிய பாடல்.

0: நேரம் இப்பொழுது 6:55. ஆகாஷ்வாணி.
1: வேலைவாய்ப்பு செய்திகள்.
2: இந்திய இராணுவத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்திய இராணுவத்தில் பணிபுரிய விரும்பும் இளைஞர்களுக்கு NCC சிறப்பு நுழைவுத் திட்டம் மூலமாக ஆட்சேர்ப்பு நடைபெறவுள்ளது. மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 76. காலி இடங்கள் NCC மென் 70 இடங்களும், NCC விமன் பிரிவுக்கு 6 இடங்களும், மொத்தம் 76 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. NCC ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம், இதற்கு கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். NCC தகுதிகள், விண்ணப்பதாரர்கள் NCC சீனியர் டிவிஷன் விங்கில் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 ஆண்டுகள் சேவை செய்திருக்க வேண்டும். சி சர்டிஃபிகேட், தேர்வில் குறைந்தபட்சம் பி கிரேட் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் தேதியில் NCC சி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொவிஷனல் NCC சி

0: சர்டிபிகேட் வைத்திருக்க வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களை இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். வயது வரம்பு 1/7/2027 அன்று குறைந்தபட்ச வயது 19 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். NCC தகுதிகள். விண்ணப்பதாரர்கள் NCC சீனியர் டிவிஷன் விங்கில் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 ஆண்டுகள் சேவை செய்திருக்க வேண்டும். சி சர்டிபிகேட் தேர்வில் குறைந்தபட்சம் பி கிரேட் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் தேதியில் NCC சி சர்டிபிகேட் அல்லது ப்ரொவிஷனல் NCC சி சர்டிபிகேட் வைத்திருக்க வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களை இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். வயது வரம்பு 1/7/2027 அன்று குறைந்தபட்ச வயது 19 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்சம் 25 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது 2/1/2002 முன்பாக பிறந்தவராக இருக்கக்கூடாது. 1/8/2008 பிறகு பிறந்தவராகவும் இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி மற்றும் NCC மதிப்பெண்கள் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்முக தேர்வில் சைக்காலஜி டெஸ்ட், குரூப் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ போன்ற தேர்வுகள் நடைபெறும். ஆர்வமும் தகுதியும் உள்ள விண்ணப்பதாரர்கள் முதலில் இந்திய இராணுவத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான https://www.joinindianarmy.nic.in என்ற முகவரிக்கு செல்ல வேண்டும். ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். NCC ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் 125th கோர்ஸ் நோட்டிஃபிகேஷனை திறக்க வேண்டும். தேவையான தனிப்பட்ட மற்றும் கல்வி விவரங்களை பதிவு செய்யவும் தேவையான சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பத்தை சரியாக நிரப்பி சப்மிட் செய்ய வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி https://www.joinindianarmy.nic.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி. இந்திய ரயில்வே துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. RRB எனப்படும் இந்திய ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியமானது பிரிவு கட்டுப்பாட்டாளர் பதவிக்கான 119 காலியிடங்களை நிரப்ப உள்ளது. தகுதியும் ஆர்வமும் உள்ளவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம். மண்டல வாரியான காலி பணியிடங்களின் விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் படித்தவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 20 முதல் 33 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் உட்பட பிற பிரிவினருக்கு அரசு விதிமுறைகளின்படி சலுகைகளும் வழங்கப்படும். விண்ணப்பதாரர்களுக்கு கணிப்பொறி அடிப்படையிலான தேர்வு, மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட உள்ளனர். விண்ணப்ப கட்டணமாக SC/ST பிரிவினர் பெண்கள் ஆகியோருக்கு 250 ரூபாயும் மற்ற விண்ணப்பதாரர்கள் 500 ரூபாயும் இணையதளத்தின் மூலமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.rrbapply.gov.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும் செக்ஷன் கண்ட்ரோலர் ரெக்ரூட்மெண்ட் 2026 அறிவிப்பை முழுமையாக படித்து பார்க்கவும் ஆன்லைன் அப்ளிகேஷனை திறக்கவும் தேவையான தனிப்பட்ட மற்றும் கல்வி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து விண்ணப்பத்தை சப்மிட் செய்ய வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களை https://www.rrbapply.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 14ஆம் தேதி.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம். முதலில் வள்ளி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், SN சுரேந்தர் பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் PC மூர்த்தி.
1: ஈரோடு திண்டலில் உள்ள குதிரையேற்ற பயிற்சி மைய மாணவர்கள் கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றனர். இந்த தேசிய அளவிலான போட்டியில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ட்ரஸ்ட் டெஸ்ட் போட்டியின் 10 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் மாணவன் அகன் முதலிடம் பெற்று தேசிய சாம்பியன் பட்டம் வென்றார். அதே பிரிவில் அன்வி 2வது இடத்தையும் யாரா அஸ்மின் 3வது இடத்தையும் பெற்று சாதனை படைத்தனர். அனைத்து வயதினருக்குமான ட்ரஸ்ட் டெஸ்ட் பிரிவில் மாணவன் கார்வேந்தன் 7வது இடத்தையும், குழந்தைகளுக்கான போட்டியில் ரிதன் 4வது இடத்தையும், தீரா 6வது இடத்தையும் பிடித்தனர். இது குறித்து பயிற்சியாளர் ராஜா கூறுகையில், சிறு வயதிலேயே மாணவர்கள் குதிரையேற்ற விளையாட்டில் ஆர்வத்துடன் பங்கேற்று தேசிய அளவில் வெற்றி பெறுவது அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மேலும் பயிற்சியாளர்களின் அர்ப்பணிப்பானது, பயிற்சியும் பெற்றோரின் ஒத்துழைப்புமே இந்த வெற்றிக்கு காரணம் என கூறி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். குதிரை ஏற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவனின் பெற்றோர் நித்யா கூறுகையில்,
2: ஆல் இண்டியா லெவல்ல ஹார்ஸ் ரைடிங் காம்படிஷன் நடந்துச்சு. ஹூவர்ஸ் ஸ்ப்ரிண்ட்னு காம்படிஷன் பேரு. ஈரோடு ஹார்ஸ் ரைடிங் கிளப்ல இருந்து

0: பார்ட்டிசிபேட் பண்ணாங்க த்ரீ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல. அண்டர் 10 ட்ராட் டெஸ்ட்ல கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் த்ரீ கேட்டகரிஸ் வந்து ஈரோடு ஹார்ஸ் ரைடிங் கிளப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வின் பண்ணாங்க. இந்த காம்படிஷன் ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 1 இயரா போயிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இங்க ரைட் பண்றாங்க. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சஸ் தான் வந்து அந்த கிரெடிட் போய் சேரும். ஹார்ஸ் ரைடிங் ரைட் பண்றதை விட இட் ஸ்டார்ட்ஸ் வித் எக்ஸசைஸ். 1 hour எக்ஸசைஸ் வந்து டெய்லி பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்காக பண்றதுன்னா வந்து அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் காஃப் அண்ட் கோர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 1 hour எக்ஸசைஸ் அண்ட் 45 minutes ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஆர்கனைஸ்டா இங்க வந்து பண்றாங்க. பயங்கர டிசிப்ளின் வேணும் இந்த ஹார்ஸ் ரைடிங் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. கார்வேந்தன் என்னோட சன் பேரு. He participated in a trot test open category and he secured 7th place.
1: ஈரோட்டில் உள்ள ஜெம் அண்ட் ஜுவல்லரி டெக்னாலஜி ட்ரைனிங் சென்டர் திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம் சார்பில் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி அளிக்கப்படுகிறது. வரும் ஆகஸ்ட் மாதம் 3rd முதல் ஆகஸ்ட் மாதம் 12th வரை 10 நாட்களுக்கு பயிற்சி நடைபெறுகிறது. இப்பயிற்சியில் தங்கத்தின் விலை கணக்கிடும் முறை, கொள்முதல் செய்யும் முறை, உரைகளில் தங்கத்தின் தரம் அறிதல், கடன் தொகை வழங்கும் முறை, ஹால்மார்க் தரம் அறியும் விதங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்படுகின்றன. பயிற்சியில் 18 வயது நிரம்பிய ஆண் பெண் இருபாலாரும் கலந்து கொள்ளலாம். வயது வரம்பு இல்லை. பயிற்சி முடித்தவர்கள் தேசிய கூட்டுறவு மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் நகை அடகு நிதி நிறுவனங்களிலும் நகை மதிப்பீட்டாளராகவும் பணியில் சேரலாம். பயிற்சியில் சேர விரும்புபவர்கள் 3 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ, முகவரி சான்றிதழ், கல்வி சான்றிதழ், பயிற்சி கட்டணம் ₹8,500 செலுத்த வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு 9443728438 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் விலாமுண்டி வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் நடமாடுகின்றன. இந்த வனப்பகுதி வழியாக சத்தியமங்கலம் பவானிசாகர் மேட்டுப்பாளையம் சாலை அமைந்துள்ளது. பெரிய கள்ளிப்பட்டி காவல் சோதனை சாவடி அருகே வனப்பகுதியையொட்டி நெடுஞ்சாலை ஓரத்தில் தற்காலிக பழக்கடைகள், மீன் இறைச்சி கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் மக்னா யானை பழக்கடைக்குள் புகுந்து அங்கிருந்த பழங்களை தின்றுவிட்டு கடையை சூறையாடியது. இதைத் தொடர்ந்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளையும் துரத்தியது. இதனால் வாகனத்தில் சென்றவர்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த விலாமுண்டி வனத்துறையினர் மக்னா யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். வனத்துறை அதிகாரி சுரேஷ் இது குறித்து கூறுகையில், வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ளதால் வனப்பகுதியையொட்டி சாலையோரம் கடைகளை அமைக்கக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளோம். ஆனால் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது என தெரிவிக்கின்றனர். யானை உள்ளிட்ட விலங்குகளால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே வனப்பகுதி சாலையோர கடைகளை அமைத்தால் சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் 100 வாரங்கள் இந்த விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கம் நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றனர். மை பாரத் இயக்க தன்னார்வலர்கள், நாட்டு நலப்பணி திட்டமானவர்கள், இளையோர் மனமகள் மன்றங்கள், கல்லூரிகள், தன்னார்வலர் மற்றும் 150-க்கும் மேற்பட்ட ஆன்மீக அமைப்புகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றன. போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. விளையாட்டுப் போட்டிகள்

0: நடைப்பயிற்சி, கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்திற்கு மத்திய இளையோர் நலத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்ற இலக்கோடு நாளை தொடங்கும் இயக்கத்தில் இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என அந்த அமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்க இளைஞர்கள் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
1: நாளைக்கு புதுசா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண போற ஒரு ஈவெண்ட் வந்து 100 ஞாயிறு நிகழ்ச்சிகள், 100 வாரத்துக்கான ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி பண்ண போறோம். ஒரு வாரம் வந்து கல்ச்சரல் இருக்கும், ஒரு வாரம் ஸ்போர்ட்ஸ், ஒரு வாரம் மெடிடேஷன், இந்த மாதிரி வேரியஸான பார்ட்டிசிபேட்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதை வந்து நாளைக்கு லான்ச் பண்றோம். ஸோ எல்லாருமே நீங்க வந்து அதுல யூத் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்றத வந்து நம்ம நிப்பாட்டணும். ஸோ எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இ பிளெட்ஜ், ஸோ ஆன்லைன்ல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ட்ரக் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம அடுத்த ஒரு சந்ததிக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் அஜெண்டாவே.
0: நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் போகாபுரமில் அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், உடான் திட்டம் மூலம் பயணியர் விமான சேவையை சாதாரண மக்களும் பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விமான நிலைய சாலை எரிசக்தி கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராம ராஜுவின் பெயர் இந்த விமான நிலையத்திற்கு சூட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், 70 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, வடக்கு ஆந்திராவின் மேம்பாட்டிற்கு இந்த புதிய விமான நிலையம் வழிவகுக்கும் என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லோக் மானிய திலக் தேசிய விருதை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு இன்று வழங்கினார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்விருதினை வழங்கி பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்புக்கும் வெளிநாட்டுக் கொள்கைக்கும் அஜித் தோவலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு நாளை ஒட்டி பேசிய அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர் திலகர் என்று பாராட்டு தெரிவித்தார். அவரது பெயரில் வழங்கப்பட்ட இந்த விருது மூலம் நாட்டின் பாதுகாப்புக்காக உழைக்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் நாரேலாவில் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடுகளை ஆய்வு செய்த பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். தில்லி வளர்ச்சி ஆணையம் சார்பில் இந்த குடியிருப்புகள் குறைந்த விலையில் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டுள்ளதாக திரு மனோகர் லால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. இந்தியா சீனா அதிகாரிகள் குழு எல்லைப்பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்துள்ளது. 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகம் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2,00,000 ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.

0: உள்ளது. கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவினால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ராணியில் பல்வேறு வீடுகள் மற்றும் கடைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நிவாரணப் பணிகளை கண்காணித்து வருகிறார். பம்பா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை காரணமாக அணைகள் நிரம்பி வருவதால் 10 அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 34 பேர் கொண்ட குழு இடுக்கி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளது. அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் ஒருவர் உயிரிழந்தார். சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று வரை 5,90,00,000 பேர் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை சிஎஸ்டி ரயில் நிலையத்திலிருந்து சாவந்துவாடி ரயில் நிலையம் வரை புதிய பயணியர் ரயில் இயக்கப்படவுள்ளது. ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விரைவு ரயில் தாதர், தானே, பன்வேல், ரோஹா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை மூலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சுற்றுலா மேம்படும் என்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பயனடைவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. இதுவரை 8 தங்கம், 15 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும், பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணாவும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இறுதிப் போட்டியில் பிரீத்தி பவார் கனடாவின் ஸ்கார்லெட்டையும், ஜாஸ்மின் லம்பூரியா வட அயர்லாந்தின் மெக்கேலா வால்ஷையும் வென்றனர். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாதுமுனி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுப்னம் ஜுயால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும், செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். பண்ணை செய்தி. காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருக்கச்சூர் கால்நடைகளில் கட்டித்தோல் நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகில் இருக்கும் கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை கிளை நிலையங்களை அணுகி கட்டித்தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமென்று காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுக்களை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல், அவ

சியம் கோனோ வீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோ வீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற முடியும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகுக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமென்றால் உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது கோழிகளில் ஏற்படும் வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி அறிய உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகலாம் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:30 நிமிடம். ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை

0: அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: தேனுமா தேனு, தேனு தேனு, தேனுமா தேனு தேனு.
3: அக்கா அக்கா, தேனு வைக்கிற அக்கா.
2: ஓ,
3: இங்க இங்க இங்க வாங்க.
2: இந்த வாரமா
3: உங்களை தான் ரெண்டு மூணு நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
2: ஆட, அப்படியா?
3: அதோ அந்த எதிர்த்த விட்ட அக்கா உங்ககிட்ட தேன் வாங்கினாங்களாமே.
2: ஆமா ஆமா, அந்த அக்கா நல்லா பேசினாங்களே. இதோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் தேன் வாங்கினாங்க.
3: அவங்க தான் உங்களை பற்றியும் நீங்கள் விற்கிற தேனை பற்றியும் சொன்னாங்க. நானும் ருசி பார்த்தேன். தேனு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எனக்கும் ஒரு பாட்டில் கொடுங்க.
2: இதோ தாரேன். நீங்கள் தேனை ருசி பார்த்துட்டு தான் வாங்குறீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், எங்கள் தேனு சுத்தமான முறையில் தயார் செய்யப்படுது. நாங்களே
3: எனக்கு தான் தெரியுமே, நீங்களே தேனீக்களை வளர்த்து அதில் கிடைக்கிற தேனை தான் விற்பனை செய்கிறீங்களாமே. அந்த அக்கா கூட சொன்னாங்க. அது இருக்கட்டும், இந்த தேனீக்களை எப்படி வளர்த்து பராமரிக்கிறீங்க? அது உங்களை கொட்டிடாதா? இப்படி தேனீக்களை வளர்த்து பராமரித்து தேனையும் எடுத்து விற்பனை செய்கிறீங்களே, வாங்குற எங்களுக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் இது உங்களுக்கு வேலை அதிகமாச்சே.
2: அக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நாம் பக்குவமாக கையாண்டா தேனீக்களை வளர்க்குறது ரொம்ப சுலபந்தான். ஆனால் அதுக்கு தேனீக்களோட வளர்ப்பு முறை, பராமரிப்பு, இதில் உள்ள நெளிவு சுழிவுகள் எல்லாம் சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்யணும்.
3: இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க, அந்த நெளிவு சுழிவையும் சொல்லுங்களேன். சுவாரஸ்யமாக இருக்கும் போலையே.
2: அக்கா, தேனீக்களை வளர்த்துக்கிட்டு வர காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலத்தை சேர்ந்த ஆர் ஷியாம்ஜான் அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு என்னெல்லாம் விளக்கம் சொன்னாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
0: என்ன நோக்கத்துக்காக சென்னைக்கு வந்தீங்க?
4: எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா டிரைவராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சியோட டிரைவர் வேலையில் இறங்கினேன். இறங்கி ஐஆர்டி படித்தேன். டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: பஸ்ஸில் டிரைவராக
4: இருக்கேன். பஸ்ஸில் டிரைவராக இருக்கிறேன். வாரத்தில் மூணு நாள் அந்த டியூட்டி. அதை முடிச்சுட்டு இந்த நாலு நாள் வந்து இந்த எங்கள் அப்பா சின்னதுலேயே வந்து இந்த தேனீ வளர்ப்பில் வந்து பயங்கரமாக ஆர்வம். எங்கள் தாத்தா காலத்திலே அவங்க ஆர்வம். நான் கண்ணால் வந்து பார்த்துருக்கேன் தாத்தா தேனீ வளர்க்குறதெல்லாம், எங்கள் அப்பா வளர்க்குறது. அப்பா 70 வயசு, இன்றைக்கும் ரொம்ப ஒரு 1000 பெட்டிக்கு மேலே இன்றைக்கி அப்பா வச்சுக்கிறாரு.
0: இப்போ இருக்கா?
4: இப்போவும் இருக்குது. 1000 பெட்டிக்கு மேலே இருக்குது.
0: எங்கே இருக்குது?
4: கேரளாவில் இருக்குது. கோட்டயம், தொடுபுழா, பாலக்காடு இந்தமாரி ஏரியாவில் எல்லாமே வச்சுக்கிறாரு. குறைஞ்சது ஒரு 50 பேர் வேலைக்கு இருக்கிறாங்க
0: அவர்கிட்ட.
4: இன்னைக்கு வேலைக்கு ஆள் இல்லை. இந்த வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ சென்னையில் கூட எனக்கு 100 பெட்டி இருக்கு.
0: 100ஆ?
4: 100 பெட்டி இருக்குது.
0: உங்கள் ஊரில்?
4: இங்கே ஒரு சோமங்கலத்தில் இருக்குது. இங்கே கேவிபி மூலமாக வரவங்களுக்கு நான் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் பற்றி சொல்லி கொடுக்குறேன். தேனி இங்கே ஒரு ஸ்டெப்பில் வந்து 50 பேருக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க. கொடுத்து இங்கேருந்து நல்ல முறையில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பெட்டி கூட எங்கே அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பெட்டிக்கு கூட ஃபோன் பண்ணால் நான் தான் போய் அவங்களுக்கு பராமரித்து இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி எப்பவும் போய் நம்மளால் பார்க்க முடியலை. அந்த தேனீ வளர்ப்பில் நல்ல ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் சென்னையில் இருக்கிறாங்க. மாடி மேலே வளர்க்கலாம்னு பார்க்குறாங்க.
0: குத்திராதா?
4: ஆ, குத்தும். இப்போ கூட தான் வேலை. முகத்தை பார்த்தீங்களே,
0: வீங்கி இருக்க.
4: ஆ, வீங்கி இருக்கு.
0: அப்போ தேனீக்கள் கொட்டத்தான் செய்யும்.
4: ஆ, கொட்டத்தான் செய்யும். ஆனால் கொட்டு வாங்குறது வந்து நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம் வராது.
0: அதுக்கு ஒரு காசு கேட்டுருவீங்களே?
4: அது காசெல்லாம் கேட்கும்.
0: ஒரு தெரப்பின்னு சொல்லிடுவீங்களே?
4: அது சொல்ல மாட்டோம்.
0: சொல்கிறாங்க
4: சொல்கிறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. நம்ம வந்து அவங்க நல்லா இருக்கணும் நான் எண்ணிட்டு இருக்கிறேன்.
0: அதனால் அதுக்கு நீங்கள் காசு வாங்குறது?
4: காசு வாங்குறது கிடையாது. யார் வந்தாலும் கொட்டு கொடுக்கலாம்.
0: இதய நோய் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொட்டு சரியாக இருக்குமா இல்லை எல்லாருக்குமே?
4: எல்லோரும் வாங்குறவனே, எல்லோரும் வாங்கலாம். எல்லோரும் வந்து வாங்குறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த தேனீ வளர்ப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ராணி வந்து சப்போஸ் நம்ம பார்க்குற பார்வையில் செத்து போச்சுன்னு சொன்னால் அது புது ராணி அதில் உருவாகும்.
0: ராணி தேனி
4: உருவாகும். நமக்கு தெரியாது. நீங்கள் பார்க்குற பார்வையில் அந்த ராணி தேனி செத்து போனால், இப்போ 50,000 இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ராணி செத்து போனால் 9 நாளுக்குள்ளே புது ராணி உருவாக்கி இவங்க வந்து ஒரு கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக வெளியே போயிடுவாங்க. இது இந்த மக்களுக்கு தெரியாது. இவங்க இப்படி எட்டி பார்ப்பாங்க, மூடி வைப்பாங்க, வருவாங்க. அதில் என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு தெரியாது.
0: உங்களுக்கு தெரியும்?
4: எங்களுக்கு தெரியும். பெட்டி பிரிக்கிறதுலேருந்து, இன்னொரு பெட்டியை வந்து உற்பத்தி பண்ணுறதுலேருந்து, இப்போ 50,000 1,00,000 ஈ இருக்குதுன்னா அது ரெண்டாக வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ ஒரு 1,000 பெட்டி இருக்குன்னா 2,000 பெட்டி ஆக்கலாம்.
0: இப்போ நீங்கள் எத்தனை பெட்டி வச்சுருக்கீங்க?
4: இது 50 பெட்டி வச்சுக்கிறேன்.
0: இந்த 50 பெட்டியும் பராமரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் போதுமா?
4: ஒரு ஆள் போதும். எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கூட இருந்தால் அதை எடுங்க, அந்த பொருள் எடுங்க, இதை எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களையும் வந்து அந்த இதில் கொண்டு வரணும்.
0: ட்ரெயின் பண்ணி,
4: அந்த ட்ரெயின்

0: ட்ரைனிங்கில் கொண்டு வரணும். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இப்போ எங்கள் வீட்டாண்ட வராங்க. நானே வந்து அது ஃப்ரீயாக தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் கூட இந்த குழுவிலேருந்து பெட்டி வாங்கினவங்க கூட என்ன அணுகுனாங்க. நான் அந்த டைமில் போய் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் அவங்களுக்கு நான் செஞ்ச நாட்கள் இருக்குது. ஏன்னா இது போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தை வேலை செஞ்சுட்டு வந்துடுவேன். ஆனால் அதுக்கு போயிட்டு நம்ம வந்து காசு கேட்கறதுக்கு நமக்கு வந்து அவங்களுக்கு
1: சரிப்படலை.
0: கஸ்டமர் நமக்கு தேவை, ஆனால் ஒரிஜினலாக கொடுக்கணும். நம்ம சொந்த பொருள் தான், எங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்குகிற பொருள் தான் நான் வந்து சென்னை ஃபுல்லாக இப்போ வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேரை வந்து தேன் வந்து சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஃபுட் லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்க நேமில் கூட நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் வேலையை அதிகப்படுத்துங்க, உங்கள் தொழிலை வந்து இது பண்ணுங்கள் அப்படி கூட அவங்களுக்கு நான் முயற்சி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இப்படி குறைஞ்சதும் ஒரு 25 பேருக்கு வேறு மேலே எங்கிட்ட தேன் வாங்கி ஒரு நேமில் சேல்ஸ் பண்ணுறாங்க.
1: அவங்க பேர் போட்டு
0: விற்கிறாங்க. அவங்க பேர் போட்டு விற்கிறாங்க.
1: ஒரு கிலோ தேன் என்ன விலைங்க?
0: நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கிறது 350 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் சார்.
1: நல்ல தேன், சுத்தமான தேன்.
0: சுத்தமான தேன்
1: 350 ரூபா.
0: 350 ரூபா. ஆனால் இது பார்த்தோன்னா வருஷத்தில் வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாதம்தான் அந்த தேனுக்கு ட்ரெண்டு.
1: அப்போ தான் கிடைக்குமா?
0: அப்போ தான் கிடைக்கும். மற்ற மாதிரி நாளிலெல்லாம் தேனே கிடைக்காது. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஈயை வளர்த்து எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து அந்த தேன் எடுக்கிற சீசனில் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெப்பு 1000 பெட்டி நம்ம பார்த்துட்டு வரோம்னு வச்சுக்கலேன். அந்த டைமில் 1-2 டன் வந்துச்சு. உடனே மழை அடிச்சிட்டேன்னா அந்த மாதம் நமக்கு ஒன்றும் கிடைக்காது.
1: ஓ, மழை பெஞ்சுன்னா அவ்வளோதான்.
0: அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த செஞ்ச காசு போச்சு, வேலை கூலி போச்சு,
1: உழைப்பு போச்சு,
0: எல்லாம் உழைப்பு. கால இயற்கையில் வந்து இப்போ வந்து 2021 ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்டுது. ஈக்கியும் நோய்கள் அதிகரித்து வந்துருச்சு. நோய்கள்னால் ஒரு அடையை எடுத்து பார்க்கும், இன்றைக்கி பார்த்தா குஞ்சு முட்டை ஃபுல்லாக இருக்கும், மறுநாளைக்கு பார்த்தா எல்லாம் ஓட்டை போட்டு எல்லாம் வெளியே கொண்டு போட்டிருக்கும், அதுக்கு ஒரு நோய். ஆனால் எங்கள் ஆராய்ச்சியில் நான் பண்ணதில் சில ஈக்கள் வந்து வெளியூர் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் போனால் அந்த ஈ வந்து சப்போஸ் மழை பெஞ்சு வர முடியல, அங்கே தங்கிட்டு வரும்.
1: தங்கிட்டு மறுபடியும் வந்துருமா?
0: திருப்பி வந்துடும், மறுநாளைக்கு தான் வரும். இப்போ இந்த இங்கே இருக்கிற கூட வந்து இன்றைக்கி வந்து நான் ஈவினிங் 6 மணிக்கு இங்கேருந்து எடுத்து நான் வேறு இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி பைக்கில் வச்சு போயிட்டேன். மறுநாள் இப்படி காலம் 5 மணிக்கு எல்லாம் போய் 6 மணிக்கு போய் இங்கேருந்து வச்சுங்களேன், 50 பேர் இங்கே வந்து நிற்பாங்க.
1: நீங்கள் அங்கே வச்ச
0: இந்த பொட்டியில் இந்த இந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். இல்லை, ஈவினிங் 6 மணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். மறுநாளைக்கு காலையில் இதே இடத்துல வந்து நிற்குமோ அதே இந்த இடத்துல
1: அப்படி வந்து நிற்பாங்க.
0: வந்து இங்கே நிற்பாங்க.
1: அவங்க தானே நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்?
0: அவங்க வீட்டாண்ட அவங்க தான் நிற்பாங்க, வேறு பக்கத்து பெட்டியில் நாங்கள் போக மாட்டாங்க.
1: ஓ, அந்த பெட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்கு உரியவர்கள் தான் வருவாங்க.
0: அந்த ஸ்டாண்ட் எங்கே இருக்கோ அந்த ஸ்டாண்டில் வந்து இங்கே நிற்பாங்க.
1: எப்படி சார்?
0: அந்த சைக்காலஜியில் நாங்கள் வந்து டெய்லி வந்து பெட்டியை பராமரித்து பார்க்குறதுனால அவங்களுக்கு தெரியும்.
1: அப்போ உங்கள் வாசனை கூட அவருக்கு தெரியணுமே?
0: கண்டிப்பாக தெரியும்.
1: ம்,
0: வீட்டில் ஃபுல்லாக வந்து அடை தான் வச்சுக்கிறேன், தேன் அடை. இந்த அடை எல்லாத்தையும் தேன் எடுத்து முடிச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். தண்ணியில் போட்டு சூடு பண்ணி அதை வந்து இன்னொரு பச்சை தண்ணியில் ஊற்றினா போதும் அந்த அடை மட்டும் வெயிட்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். அது வந்து ரவுண்டாக இருக்கும். அதை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சா வீட்டுக்குள்ளே வந்தால் எப்போ வாசனையாக இருக்கும், தேன் அடை வாசனையாக இருக்கும். அந்த மெழுகு தான் வந்து முன்னாடி வந்து அந்த நகைக்குள்ளே எல்லாம் வைக்கிறது.
1: நகை செய்கிறவங்க வச்சுருப்பாங்க,
0: நகை செய்ய வச்சுருக்கோம். அதுதான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 5 கிலோ 6 கிலோ மேலே இருக்குது.
1: அதுவும் விலைக்கு கொடுக்கலாம்?
0: ஆ, அதுவும் விலைக்கு கொடுக்கலாம். கேட்குறவங்களும் அந்த வேட்ஸ் வந்து மெடிசனுக்கு யூஸ் ஆகுது, அது நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பின்ன வந்து இந்த தேனில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, இந்த அடையை பொறுத்த அளவில் இந்த வீசிங் ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா, மூச்சு திணறல் வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு முட்டையில் வந்து மஞ்சக்கருவை மாற்றிட்டு அந்த வெள்ளக்கருவும் இந்த தேன் பெட்டியில் இருக்கிற அடையில் குஞ்சு அடை புளிஞ்சா பால் மாதிரி வரணும், அந்த மாதிரி அடையை எடுத்து நம்ம பால் மாதிரி அதில் எடுக்கணும். வெளியில் எடுத்து இதுவும் மிஸ் பண்ணி 1-2 ட்ரிப்பு கொடுத்தா போதும் அந்த வீசியும் ப்ராப்ளம் மாறிடும். அப்படி நிறைய பேருக்கு கொடுத்து கிளியர் ஆகிருக்கு.
1: தேன் மட்டும் நம்முடைய பொருள் அல்ல.
0: இல்லை,
1: தேன் கூட சேர்ந்து இன்னும் மற்ற பொருட்கள்லாம் கிடைக்கிற
0: பொருட்கள், அதில்
1: அதுக்கு நிறைய மருத்துவ குணங்களும் உண்டு.
0: உண்டு, மருத்துவ குணங்களும் உண்டு.
1: இப்போ ஒரு பெட்டி இருக்குங்க, அந்த பெட்டியில் ராணி தேனின்னு ஒன்று
0: சொன்னீங்க. ஆமாம்யா.
1: அப்புறம் மற்ற ஈக்கள்னு சொன்னீங்க. ராணி தேனியை மட்டும்தான் ராணி தேனின்னு சொன்னீங்க.
0: ஆமாம்.
1: மற்றவங்கெல்லாம் ஈக்கள்ங்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க.
0: ஈக்கள்
1: அதை வகைப்படுத்துங்க. எப்படி
0: வேலைக்காரன் ஈக்கள் இருக்கும்,
1: வேலைக்கார ஈக்கள்,
0: ஆண் ஈக்கி ஆணி இருக்கும்.
1: வேலைக்கார ஈக்கள் வேறு, ஆண் ஈக்கள் வேறு.
0: வேறு வேறு, அவங்க வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க,
1: சும்மா உட்காந்துருப்பாங்க.
0: அவங்க சும்மாவே அவங்க பராமரிச்சுட்டு அவங்க கொண்டு வைக்கிற சாப்பாடை இவங்க சாப்பிட்டுட்டு. இந்த ராணியை பொறுத்தளவு 1 வருஷத்துக்குள்ள ஒரு ராணியை வச்சுருக்க மாட்டோம். போன வருஷம் டிசம்பரில் இருக்கிற ராணியை இந்த வருஷம் தேன் எடுத்து முடிச்சோடனே திருப்பி அதை வந்து அது பிடிச்சி அப்படியே சாவடிச்சிருவோம்.
1: சாவடிச்சிருவீங்க?
0: ஆமாம். நம்ம சாவடிச்சு உள்ளே போட்ட உடனே இவங்க ராணி செத்து போச்சு, இனி என்ன பண்ணுன்னு ஒரு 10 ராணியை இவங்க உருவாக்குவாங்க.
1: புதுசாக
0: வருவாங்க. கரெக்டு 9 நாளுக்குள்ள இவங்க வந்து ராணி, புது ராணியை ஒரு 9 நாள் உருவாக்கி வச்சுருவாங்க. அப்புறம் 2 ஹவருக்கு முன்னாடி வேறு எந்த பெட்டியில் பழைய ராணி இருக்கோ அவங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி எல்லாத்தையும் சாப்பிடிச்சு போட்டுட்டு 5 மணி நேரம் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு கலவரம் ஏற்படும். நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு, அவங்களுக்கு எங்கள் ராணி செத்து போச்சு அப்படின்னு நாங்கள் வச்சு கொடுத்துருவோம் உள்ள. அவங்க 1-2 ஹவர் தாண்டி இந்த 9 ராணியை கட் பண்ணி அதுக்கு மேலே படாத

0: மெழுகு மாதிரி கட் பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டு போய் என்ன பண்ணுவோம், அதுக்கு வச்சு கொடுத்துருவோம். புதிய புதிய நாட்களை வச்சு கொடுத்துருவோம். அந்த ராணி அப்படி என்ன பண்ணும், இது 2-5 நாளில் அவங்க புது ராணி அதில் இறங்கிடும். ஆனால் அது இறங்கினாலும் நம்ம என்ன பண்ணோம், என்றைக்கு அந்த ராணியை சாப்பிடிச்சோமோ அதுலேருந்து 9 நாளுக்குள்ளே அந்த ராணியை நம்ம பார்க்கணும். நம்ம கொடுத்த செல்லு வந்து நல்ல செல்லா கெட்ட செல்லான்னு நமக்கு தெரியாது, உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ சப்போஸ் கொடுத்தது வந்து தப்பாக இருக்கலாம் ஒரு வேளை, அப்போ தப்பாக இருந்தால்
1: அதை மாற்றணும்,
0: மாற்ற முடியாது. கீழே அவங்க ராணி உருவாக்குவாங்க.
1: ஓஹோ,
0: அவங்க உருவாக்குவாங்க,
1: அவங்களே உருவாக்கிடுவாங்க,
0: உருவாக்குவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், 3 அறைக்கு தாண்டி 4வது அறை வந்து புதுசாக கட்டியிருப்பாங்க. கட்டி எட்டி பார்த்தா உடனே தெரியும் எங்களுக்கு, ஆ புது உருவாயிடுச்சு. அப்படி இருக்கப்போ அதிகமாக தேன் உற்பத்தி பண்ண டைமில் அதிகமாக ராணியை உற்பத்தி பண்ணாது, முட்டை அதிகமாக உற்பத்தி ஆகும், கூடு நல்லா டெவலப்பாக இருக்கும். தேன் எடுக்கிறதுக்கு 1 வருஷத்தில் 1 பெட்டிக்கு குறைஞ்சது கேரளாவில் 15 கிலோ கிடைக்கும்.
1: 1 பெட்டிக்கு,
0: 1 பெட்டிக்கு நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் நமக்கு வந்து 1 பெட்டிக்கு 3 கிலோ தான் கிடைக்கும். ஆனால் பரிங்கரமான மருத்துவ குணம் உள்ள தேன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது.
1: கேரளாவை விட
0: வேப்ப மரத்து தேன் 1 கிலோ 1000 ரூபா இன்னும் இல்லை, பொருள் இல்லை எங்கிட்ட. ஆளுங்க எத்தனை பேர் கேட்குறாங்க, கேவிபியில் இந்த குரூப்பில் இருக்கிறதுனால அந்த வீடியோ போட்டால் போதும். மிளகுல இருந்து பச்சை மிளகு வாங்கிட்டு வந்து கூட நான் கொடுத்துக்குறேன். அந்த வீடியோ போட்ட உடனே செங்கல்பட்டில் இங்கே வந்து இறங்கின உடனே, பெருங்குளத்தூர் வந்து இறங்கின உடனே அது வாங்க ரெடி ஆள் இருக்காங்க. மிளகு, பச்சை மிளகு 1 கிலோ 900 ரூபாய் மிளகு சொல்கிறேன்.
1: மிளகு தேன், மிளகு அந்த பூலேருந்து வந்தது,
0: வந்தது தோட்டத்தில் பறிக்கிறது. இங்கே வந்து அதே மாதிரி அங்கே எடுக்கிற தேனை சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டு. இந்த வளப்பு தேனை பொறுத்த அளவில் தேன் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும். காட்டில் இருக்கிற தேனுக்கு வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த ஈயை வந்து யாரும் பராமரிக்க மாட்டாங்க, அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கும். இருக்க அந்த தேன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், நல்ல திக்னஸ் ஜாஸ்தியாகும் காட்டில் இருக்கிற தேன். அது அடிக்கணும்னா 2 கிலோ 3 கிலோ தான் நமக்கு அந்த தேன் கிடைக்கும். ஆனால் வளப்பு தேனில் 7 நாளுக்கு 1 நாங்கள் எடுத்துகிட்டே இருப்போம், மிஷின் வச்சு
1: தேன்,
0: மிஷின் வச்சு எடுத்துகிட்டே இருப்போம். எடுத்து மிஷினை தூக்கி உள்ளே கொண்டு வச்சுன்னு தீயை உதறி விட்டு இங்கே மிஷினில் வச்சு சுற்றுனா தேன் மட்டும் வரும், ஆனால் டேமேஜ் ஆக திருப்பி வச்சு கொடுத்துருவோம். ஆனால் இந்த உதறி விடுத்த டைமில் எல்லாம் உஷாராக அந்த ராணி வந்து அடிபடாத அளவுக்கு
1: பார்த்துக்கணும்.
0: நம்ம தேங்காய், இந்த தேங்காய் நரில் ஒரு புகை கொடுவோம் ஸ்மோக்கரில், அதை போட்டு அந்த ராணி இருந்தாலே ஈ இருந்தாலே இறக்கி விட்டுணும். அவனை அந்த 3 மாதம் பயங்கரமாக அவனை பாதுகாக்கணும், மிஸ் ஆகக்கூடாது
1: ராணி தேனியை,
0: ராணி தேனி மட்டும். இன்னொரு விஷயத்தில் நடக்கும், சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இவங்களுக்குள்ள 9 ராணி 8 ராணி உருவாக்குவாங்க, நமக்கு தெரியாது. இவங்க 9 நாளாக ஃபஸ்ட்டு இறங்குற ராணி என்ன பண்ணோம், இருக்கிறதுல 1-25 பேரை செட் பண்ணி நமக்கு தனியாக போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, கிளம்பி வெளியில் போயிட்டு அவங்க தலைமையில் ஒரு ஆட்சி அமைச்சு அங்கே தனியாக இருப்பாங்க. பாக்கி இருக்கிறவன் 1 ஹவரில் அடுத்த ஒருத்தன் இறங்குவான், அவனு என்ன பண்ணுவான், கொஞ்சம் வேற கூட்டிட்டு 10,000 பேரை கூட்டிகிட்டு அவனு இன்னொரு மரத்தில் போவான். அப்படி எல்லாமே போய் போய் போய் போய் மொத்த பேரும் இருக்கிற 50,000 ஈயும் 1 அடியாக காலியாக பெட்டி மட்டும் கொஞ்சம் ஈயை வச்சுட்டு ஒரு ராணியை வச்சுட்டு உட்காந்துருக்கும். இதெல்லாம் பராமரிப்பு வேலை.
1: இது ஒரு த்ரில்லர் கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க.
0: ஆமாம், இது நிறைய விஷயங்கள் இதில் இந்த தேனி வளர்ப்பில் இருக்குது.
1: தெரிஞ்சு தெரிஞ்சு பார்த்து பார்த்து நிறைய அனுபவப்பட்டு
0: அனுபவம் நிறைய அனுபவங்கள் இருக்குது. இது தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த ராணியை இது பண்ணுறது தெரியாது. திருப்பி வந்து இந்த பொட்டியில் இருக்கிற ராணியை வந்து இந்த மாதிரி சாவடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கூட்டம் கலைஞ்சு போகணும்னு தெரியாது.
1: அதனால தான் வந்து பொட்டி காலி ஆகிறது,
0: பொட்டி காலி ஆகுது.
1: சரியான தேனி வளர்ப்பு இல்லாமல் எனக்கு தேன் கிடைக்கல,
0: எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்கிறது. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இந்த பராமரிப்பு வேலை எல்லாமே இருக்குது.
1: ஒரு பொட்டி வைக்கிறீங்க ஒரு இடத்துல.
0: ஆமாம்யா.
1: நீங்கள் கூட 20 பொட்டி வச்சுருக்கீங்களா?
0: 50 பொட்டி.
1: 50 பொட்டி வச்சுருக்கீங்க.
0: ஆமாம்யா.
1: இந்த 50 பொட்டியும் ஒரே நாளில் வைப்பீங்களா அல்லது இப்போ நாள் விட்டு வைப்பீங்களா?
0: இல்லை, இப்போ ஒரு தோட்டத்தில் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் யாருக்காவது தோட்டம் இருந்தேன்னா அங்கே போய் கேட்டு அவங்கக்கிட்ட, அவங்க ஓரமாட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல வந்து ஒரு 25 பொட்டி ஒரு 10 பொட்டி வச்சுருவோம். ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி அங்கே இடத்துல ஒரு 10 பொட்டி வச்சுருவோம். இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா எனக்கு குறை தூரத்தில் ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்தே இருக்குது. ஸோ தாமரை வரைக்கும் எனக்கு வந்து
1: பொட்டிகள்
0: இருக்குது.
1: அங்கங்கே வச்சுருக்கீங்க?
0: அங்கங்கே வச்சுருக்கேன், யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல். அங்கங்கே தோட்டம், அவங்கவுங்களுக்கு கார்டன் இருக்கும் பாருங்கள், அந்த கார்டன்லாம் வச்சுருக்கேன். வாடகையெல்லாம் கிடையாது.
1: நீங்கள் சும்மா வச்சுட்டு போவோம்?
0: சும்மா வச்சுருப்பேன். அவங்களுக்கு தேன் மட்டும் கொடுப்பேன், எடுக்கமும் கொடுப்பேன் தேன். அப்போ அவங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கிட்ட வந்து கேசார் கொஞ்சம் தேன் வேணும் கேட்டால் நான் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன்.
1: ஏன் இப்போ இது மாதிரி அங்கங்கே வைக்கிறீங்க?
0: அது வந்து ஒரே இடத்துல வைக்க முடியாது சார். இப்போ இந்த பில்டிங் இருக்கு, ஒரு 5 சென்ட் இருக்குன்னு வச்சுன்னா ஒரு 10 பெட்டி வைக்கலாம்.
1: 5 சென்ட்ல 10 பெட்டி வைக்கலாம்.
0: 10 பெட்டி வைக்கலாம். ஒரே ஏக்கரில் இருக்கிற இடத்துல 50 பெட்டியும் வைக்கலாம். ஒரு ஏக்கரில்
1: 50 பெட்டி வைக்கலாம்.
0: ஆனால் நிழல் இருக்கணும், மரம் இருக்கணும்,
1: பூ இருக்கணும்.
0: வைக்கிற இடத்துல மரம் இருக்கணும், ஏன்னா அதுக்கு நிழல் தான், நிழல் தான் வேணும். மொட்டை மாடியில் எல்லாம் வைக்க முடியாது. சென்னையை பொறுத்தளவில் மொட்டை மாடியில் எங்கேயும் வைக்க, இப்போ 50 தூரில் கூட விடிய காலம் போகணும், 3 மணிக்கு போகணும்.
1: போய்
0: இந்த பெட்டி இங்கிட்ட 5 பெட்டி கேட்டிருக்கிறாங்க. அந்த 5 பெட்டியை வந்து அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு
1: வச்சு
0: கொடுத்துட்டு வரணும்.
1: அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்?
0: இப்போ வந்து ஒரு பெட்டினா 3000 ரூபா வரும் சார் ஒரு பெட்டி.
1: இப்போ நீங்கள் அந்த
0: ஸ்டாண்ட்
1: 5 பெட்டிக்கும் 13-15

0: கேர் வரும். அது வந்து சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு தான் அந்த பெட்டியை நம்ம லோடு பண்ண முடியும், வண்டியில் ஏற்ற முடியும்.
1: என்ன ஊரில்?
0: இப்போ கன்னியாகுமரியிலேருந்து இங்கே கொண்டு வரணும் வச்சுங்க.
1: ஏன் அதை கன்னியாகுமரியில் ஏற்றுறீங்க? இங்கே செய்ய முடியாதா?
0: பெட்டியில் ஈயோட சேர்த்து சார், ஈயோட
1: ஈயோட வருதா?
0: இப்போ ஒரு இங்கே கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு சொன்னால்
1: புரியும்,
0: இங்கே இருந்து ஒரே ஸ்டெப்பில் உங்களை ட்ராவலில் கொண்டு வர முடியாது. 6 மணிக்கு தான் அந்த பெட்டியை தூக்கி நம்ம வண்டியில் வைக்க முடியும்.
1: லாரில் ஏற்றுவீங்களா?
0: பெரிய வண்டியில் ஒரு 100 பெட்டி ஏற்றலாம்.
1: சரிங்க, அதில் ஈயோட ஏற்றுவேன்.
0: ஈயோட ஏற்றுவேன்.
1: அந்த ஈ எத்தனை இருக்கும்?
0: அதில் ஒரு 50,000 ஈ இருக்குது ஒரு பெட்டியில்.
1: 50,000
0: ஈ இருக்குது ஒரு பாக்ஸில். அப்படியே தூக்கி என்ன பண்ணுவோம், வண்டியில் வச்சுருவோம். எல்லா லோடெல்லாம் ஏற்றி, ஒரு பெட்டியும் ஏற்றி, ஸ்டாண்டெல்லாம் ஏற்றிட்டு நேராக என்ன பண்ணுவோம், திருச்சியில் வரும்போது விடியல் 4 மணி ஆகிடும்.
1: சரி,
0: அப்போ அங்கே வந்து ஒரு விவசாய நிலத்தை பார்த்து இந்த பெட்டி எல்லாத்தையும் ஒரு 5 அடி 5 அடி கேப்பில் வச்சு பெட்டி எல்லாத்தையும் இறக்கிடணும்.
1: கீழே இறக்க,
0: கீழே இறக்கிடணும். இறக்கி வச்சுட்டு ஈவினிங் அதே போல் சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு, 6-7 மணிக்கு பிறகு திருப்பி ஏற்றினா இங்கே வந்து ஒரு 2 மணிக்கெல்லாம் நம்ம இங்கே வந்து
1: இறங்கிடுவோம்.
0: விடிய காலம் கேவிக்கே நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்குது. இதில் வந்து காலை வச்சத பிறகு தான் இங்கே உள்ள ட்ரைனிங்கும் இன்னைக்கு எங்களுக்கு நல்ல துணையாக இருக்கிறது இந்த கேவிக்கே தான்.
1: தொடரட்டும்.
2: அக்கா, தேனி வளர்ப்பு அனுபவங்களை காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம் ஜான் அவங்க சொன்னது சுவாரஸ்யமாக தானே இருந்துச்சு?
3: ஆஹா, தேனி வளர்ப்பு எவ்வளவு அருமையான விஷயம். இதில் இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குன்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.
2: சுத்தமான தேனை உங்களை போல வாடிக்கையாளர் சந்தோஷமா மனநிறைவா வாங்கிட்டு போறாங்க. நல்ல பொருள் கொடுத்த திருப்தி எங்களுக்கு.
3: அது சரி, அன்னைக்கு கீரை அவரன்னு உங்க தோட்டத்துல போட்ட காய்கறிகளும் விற்பனைக்கு கொண்டு வந்ததா அந்த அக்கா சொன்னாங்களே?
2: ஆமாக்கா, அதுவும் இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்தி பயிரிடுறோம். அன்னைக்கு அறுவடை செஞ்சிருந்தோம், அதான் கொண்டாந்துருந்தேன்.
3: அட, அப்ப உங்க இயற்கை விவசாயத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்ல, அதையும் கேட்டுக்கிறேன்.
2: இயற்கை விவசாயத்திலயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அக்கா? அப்படின்னா இயற்கை வேளாண்மை பத்தின விவரங்களை தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்த விவரங்களை கவனமா கேட்டுக்கங்க.
4: இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம முறைப்படி செய்யலாம்?
5: இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு தக்காளி போடுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம விதையை வாங்குகிறோம், வாங்கினோடனே அந்த விதைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதையினுடைய முளைப்புத்திறன் இவ்வளோ இருக்கும், முதப்புத்திறன் அப்படின்னு பின்னாடி போட்டிருப்பாங்க. அந்த சீடோட மெச்சூரிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதே மாதிரி அதனுடைய ஈரப்பதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு சதவீதம் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம போடுற விதைகளில் தான் பூச்சி நோயோ வருது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ எந்த ஒரு காய்கறி பயிர்களோ இல்லை எது நம்ம வாங்கினாலும் அதை கண்டிப்பாக விதை நேர்த்தி செஞ்சு பண்ணணும். விதை நேர்த்தி செஞ்சு பண்ணினா மட்டும்தான் பூச்சி நோயிலிருந்து நம்ம பாதுகாக்க முடியும். ட்ரைகோடர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சானம் இருக்கு, அது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து பயிர் நோயியல் துறையில வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஏரியாவில் உள்ள கேவிகேன்னு சொல்லுவாங்க, கிருஷி விஜயின் கேந்திரா, வேளாண்மை விரிவாக்க மையம், அதே மாதிரி ஆராய்ச்சி கூடங்கள், இந்த மாதிரி பகுதிகளில் எந்தெந்த ஏரியாவில் மாவட்டங்களில் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா பகுதிகளிலுமே வந்து இந்த பூஞ்சானங்களோ பூச்சியை தாக்கக்கூடிய மருந்துகள் எல்லா இடத்துலையுமே விற்கிதுங்க. அப்போ நம்ம அந்த பூஞ்சானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அப்படின்றத நம்ம எப்படி பயன்படுத்துறது, நம்ம வாங்கிட்டோம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ விதைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம் வரையும் நீங்கள் அந்த விதைக்குள்ள போட்டுட்டு அதை என்ன பண்ணணும், அந்த விதையில போய் அந்த பவுடர் ஒட்டணும். அதனால கொஞ்சம் கஞ்சி, நம்ம பழைய கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கஞ்சியை கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா, ஏன்னா அது வந்து ஒரு ஒட்டுப்பசைக்காக நம்ம அதை சேர்த்துக்கிறோம். அப்போ நல்லா வந்து விதை நேர்த்தி செஞ்சு நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதாங்க. விதை நேர்த்தி செஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா மண்ணில் பரவக்கூடிய அனைத்து நோய்களையுமே கட்டுப்படுத்தும். சரிங்க, இப்போ விவசாயிகள் வந்து இதை எப்படி இப்படி எல்லாம் போடணும் அப்படின்றத வந்து பார்ப்போம். விதையை வாங்கி வச்சிருப்பாங்க, திடீர்னு டிராக்டர்கார வந்துடுவோம், மழையும் வந்துடும், உடனே உழுதுருவீங்க. ஆனால் விதையை வந்து விதை நேர்த்தி செய்யாம நீங்க வந்து என்ன பண்ணிடுவீங்கன்னா விதைச்சிருவீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த விதைச்சு முடிச்ச உடனே அந்த தண்டு முளைச்சு ஒரு 2 இலை 3 இலை பருவத்தில் வரும்போதே இந்த ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அப்படின்ற பவுடர், இது வந்து 2 வடிவத்திலையுமே கிடைக்குது. ஒன்று பவுடர் வடிவத்திலையும் இருக்கு, இன்னொன்று திரவ வடிவத்திலையுமே இருக்கு. இது அனைத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் சரி, இல்லை நம்மளுக்கு வந்து பிரைவேட்ல கம்பெனிலையும் சரி நிறைய வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பொருட்களை வாங்கி வந்து நீங்க பவுடரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செடிக்கு வந்து 10 லிருந்து 15 கிராம் வீதமாக வந்து நீங்க செடியை சுத்தி போட்டீங்க அப்படின்னா மண்ணில் கூடிய அனைத்து நோய்களையுமே கட்டுப்படுத்திடுங்க.
4: அதாவது நம்ம முதல்ல விதை நேர்த்தி பண்ணல.

0: பண்ணாலும் அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்கு.
1: அது மாதிரி இருக்குங்க
0: மேடம். கூட இங்க சரி பண்ணி
1: தொழில்நுட்பங்கள் வந்து நிறைய வளர்ந்துருச்சு. அப்ப சொட்டு நீர் பாசனம் அப்படின்ற ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்து விவசாயிகள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. ஒரு ப்ளூ கலர் ட்ரம், அது வந்து நம்ம கிராமத்துல வந்து 150 லிட்டர் 200 லிட்டர் வந்து தண்ணி கொள்ளளவு பிடிக்கும். அந்த தண்ணியில வந்து நீங்க என்ன பண்ணணும், 1 கிலோ அந்த ட்ரைகோடர்மா அப்படின்ற பவுடரை கொட்டி விட்டுட்டு நல்லா வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் கலக்கி விட்டுட்டு நீங்க சொட்டு நீர் பாசனத்தின் வழியாக கொடுப்பதன் மூலமாகவும் நீங்க மண்ணில் பரவக்கூடிய அனைத்து நோய்களையுமே கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க.
0: இப்ப நீங்க சொல்ற இந்த மருந்து வந்து இயற்கை முறையில பண்ணாலும் அது தக்காளிக்கு மட்டும்தானா இல்ல பொதுவா எல்லா காய்கறி பயிருக்குமேவா?
1: அதாவது விவசாயம் சார்ந்த பயிர்களுக்கும் தோட்டக்கலை பயிர்களுக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவான இதுதான் நான் சொல்றதுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரைகோடர்மா அப்படின்ற பவுடரை இப்ப சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவும் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி இல்ல என்கிட்ட வந்து நான் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் இடமா தான் வச்சிருக்கேன், ஒரு 40 சென்ட் 30 சென்ட் தான் வச்சிருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேங்க் வந்து 10 லிட்டரா கொடுக்கலாம், 15 லிட்டரா கூட இருக்கலாம். அப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்க வந்து ஒரு 20 கிராம் பவுடர் நீங்க போட்டுக்கலாம். அப்போ ஒரு 15 லிட்டர் அப்படின்னா அப்போ 30 30னா 300 கிராம் அந்த மாதிரி நீங்க வந்து கலந்துட்டு நீங்க வந்து செடிக்கு வந்து அடிச்சீங்கனாலும் உங்களுக்கு மண்ணில் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்திடும் இந்த ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அப்படின்ற பவுடருங்க.
0: இது தவிர தோட்டக்கலை பயிருக்கும் இதை பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க, அதுக்கு அளவு மாறுபடுமா?
1: ஆமா, இப்ப காய்கறி பயிர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டிக்காய், பாவக்காய், புடலங்காய் இந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கு 15 லிருந்து 20 கிராம் வரையும் வைக்கலாம். இதே போன்று பல்லாண்டு பயிர்கள், தென்னை மரமா இருக்கும் இல்ல ஒரு திராட்சையா இருக்கும் இல்ல வந்து ஒரு பெரிய வாழை பயிர் பண்ணக்கூடியவங்களா இருக்கும் அதுல வந்து 25 லிருந்து 30 கிராம் வரையும் கூட நம்ம வைக்கலாம். ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரத்தை கூட்டிக்கிற வேணும், அந்த மருந்தை வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதனால வந்து நிறைய பேர் கேட்கலாம், இது கூட போறதுனால ஏதாவது பாதிப்பு வருமா? வராதுங்க. ஏன்னா இது வந்து இயற்கை முறையில தயார் பண்ணக்கூடியதான், மண்ணுல இருந்துதான் எடுக்கிறாங்க, மண்ணுல வந்து குறைந்த அளவுல இருக்கு. நிவர்த்தி செய்யறதுக்காக இதை நம்ம அப்ளை பண்ணி அதை ஈக்குவல் பண்றோம், பேலன்ஸா கொடுக்கறதுக்காக தான் இந்த பவுடரவோ இல்ல திரவ வடிவத்துல இருக்க இதவோ நம்ம பயிர்களுக்கு வந்து கொடுக்கறோம். இப்ப தக்காளிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலை கருக ஆரம்பிச்சிடும், நல்லா இலை கருகலும். அதே மாதிரி நிறைய பயிர்கள்ல வந்து இலை வந்து இலையில வரக்கூடிய நிறைய நோய்கள் இருக்கும். இப்ப அந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே வந்து பாத்தீங்கன்னா பயிர் நோய் துறையில வந்து பேசில்லஸ் அப்டிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை நீங்க வந்து நான் சொன்ன அதே மாதிரி விதை நிறுத்தி செய்யறதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் பவுடரை. இல்ல வந்து நீங்க சொட்டு நீர் பாசனத்தின் வழியாக கொடுக்கும்போது அதே மாதிரி பவுடரா இருந்தா 1 கிலோ போட்டுக்கலாம். இதை திரவ வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா 150 லிட்டர் 200 லிட்டர் தண்ணியில 1/2 லிட்டர் நீங்க திரவத்தை ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இலைவெளி பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும். இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ் அப்படின்னு எல்லா விவசாயிகளும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அது இப்ப நடைமுறையில வந்து இல்லைங்க. அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால வந்து அது வந்து தடை செஞ்சுட்டாங்க, அது பயன்படுத்த கூடாது. அது என்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை தான் இந்த பேசிலஸ் அப்டிலிஸ் அப்படின்றது வந்து செய்ய ஆரம்பிக்குது. அதனால இந்த பேசிலஸ் அப்டிலிஸ் அப்படின்றது இயற்கையிலே வந்து இலைவெளி பரவக்கூடிய அனைத்து நோய்களையுமே வந்து கட்டுப்படுத்தும்.
0: புது மருந்து விவசாயிகள் இப்ப பயன்படுத்தி
1: விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து தோட்டக்கலை துறையினாலும் சரி வேளாண்மை துறையினாலும் சரி இல்ல கல்லூரிகள்னாலும் சரி விவசாயிகளுக்கு வந்து இலவசமா கொடுத்தோம் அப்படின்னா இலவசம்னாலே இன்றைக்கு வந்து விவசாயிகள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பே கிடைக்காது. என்னத்த வேலை செய்ய போகுது, ஏதோ அவங்க ஓசியா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அதை போய் நம்ம என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு உரக்குடவுன்ல போய் போட்டுடுறாங்க. நம்ம போய் என்னைக்காவது போய் சொல்லுவோம், ஏன்னா இந்த பேர் வேற வாய்க்குள்ள வராத பேரா இருக்குங்களா, ஏன்னா ட்ரைகோடர்மா என்னங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும், கார்பன் டாசிமு, காப்பராக்சி குளோரைடு, குளோரோதலனில் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாத பேர் கூட அவங்களுக்கு தெரியும். பட் இந்த மாதிரி வந்து பேர்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது. விவசாயத்துறையில கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டு போவாங்க அந்த உரக்குடவுனுக்கு, இதை பவுடரான்னு. அப்ப அந்த பவுடரை தூக்கி போகும்போது பேப்பர் இத்து போய் பவுடர் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து இலவசமா கொடுத்தா அதனுடைய அருமை தெரியாது. அதனால விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி பொருளை வந்து இன்றைக்கும் வந்து விவசாயத்துறையிலையும் தோட்டக்கலை துறையிலும் மானிய விலையில விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து அந்த மாதிரி போடாம கிடப்புல போடாம நீங்க வாங்குற இந்த மாதிரி பொருட்களை வந்து உடனடியா பயன்படுத்திட்டீங்க
0: அப்படின்னா
1: பலன்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதை வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இதை எவ்வளவு வருஷம் வச்சுக்கலாம், பல வருஷம், ஏன்னா இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் தக்காளி போடுறப்ப பயன்படுத்திக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி பயன்படுத்த கூடாங்க. பூஞ்சான நுண்ணுயிர்களுமே வந்து உடனே வந்து நம்ம பயிர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுல நல்ல ரிசல்ட் தெரியும். எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு நுண் கிருமிகள் தான், கிருமிகள் வந்து உள்ள இருக்கு. அதை லேட்டாக லேட்டாக என்ன ஆகும், இப்ப 100 கிருமிகள் ஒரு டப்பாக்குள்ள இருக்கு அப்படின்னா உடனே கொடுத்துட்டோம்னா அந்த கிருமி வந்து ஆக்டிவா ரொம்ப முனைப்போடு செயல்படும். அதே அந்த கிருமிகள் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு மாசம் வரை வச்சிருந்தா என்ன, 100 கிருமி இருக்க இடத்துல ஒரு 10 குறையும் 90 ஆகும், அப்புறம் குறையும். அப்ப குறைய குறைய என்ன ஆகும், கடைசியில புழு புல்லா செத்து போயிடும். அப்ப அது வெறும் பவுடர் தான் இருக்கும். அது வந்து பயிர்களுக்கு நம்ம கொடுக்கறது மூலமா எந்த விதமான நன்மைகளும் கிடையாது. அதனால விவசாயிகள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் கிடைக்குது, அதே மாதிரி நீங்க வந்து தோட்டக்கலைத்துறை விவசாயத்துறையிலையுமே இலவசமா தான் கொடுக்குறாங்க, இல்ல மானிய விலையிலையும் கொடுக்குறாங்க. அதை வாங்கி நீங்க பயன்படுத்தீங்கன்னா மண்ணில் பரவக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் இலைவெளி பரவக்கூடிய அனைத்து நோய்களையுமே கட்டுப்படுத்தும்.

0: என்னக்கா, இயற்கை வேளாண்மை பத்தின விவரங்களை தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவங்க அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
1: அடே அப்பா, இயற்கை விவசாயத்துல இத்தனை விஷயங்கள் இருக்கா? கால சூழலை தாங்கி வளமா பயிர் வளர இவங்க சொன்ன தொழில்நுட்பங்கள் ரொம்ப உதவியா இருக்கும்.
0: நெசந்தாங்கா, இது போல வல்லுநர்கள் எடுத்து சொல்ற தகவல்களை குறிச்சு வச்சுக்கிட்டு செயல்படுத்திக்கிட்டு வாராரு எங்க மச்சான்.
1: அப்படின்னா உங்க தோட்டத்துல காய்கறி அறுவடை செய்யும் போதெல்லாம் மறக்காம எனக்கு கொண்டு வந்துருங்க.
0: அதுக்கு என்ன, கண்டிப்பா கொண்டாரேங்கா. நான் இன்னும் 4 தெரு போகணும், தேனையும் விற்கணும். கிளம்பட்டுமா? தேனு தேனு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூறும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஆய்வு செய்தபின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வீட்டு வசதி வளாகங்களில் தோட்டங்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டுத் திடல், சமூக நல மையங்கள், வாகன நிறுத்துமிடம், தடையின்றி குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் உள்ளிட்டவை அமைக்க அலுவலர்களிடம் அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு 1,09,19 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்குத் தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்பட உள்ள நிலையில் முன்கூட்டியே இது இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்திற்கு 19,208 கோடி ரூபாயும்,

பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும் மத்திய பிரதேசத்திற்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 5,90,00,000 பேர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் EKYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு

0: பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்த ஒரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. இந்திய சீன அதிகாரிகள் எல்லைப் பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்தனர். 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகாணம் ஒலிக்கும் நேரம். முதலில் வில்லன் படத்திற்காக ஹரிஹரன் சந்தானபாலா பாடியுள்ள பாடல்.

0: ஆவணி திருவிழா, மஞ்சள் குளி குளித்து குறவையிடும் காதலர் திருவிழா.
1: தென்காசி பட்டணம் படத்திற்காக ஒலிப்பது ஸ்ரீராம் சித்ரா ஸ்ரீனிவாஸ் குரல்கள்.

நேரம் 8:30 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போம். முதலில் அயன் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மகத்தி பாடியுள்ள பாடல்கள்.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

மதியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் எடுத்து நீங்கள் கேட்டவை படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

நேரம் 9:28:15. மத்தியலை 770 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். ஒலிக்கும் அடுத்த பாடல் நான் பாடும் பாடல். படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம்.

திரைகாணத்திலினி, எஸ்வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடல். பாடல் இடம்பெற்ற படம் நான் மகான் அல்ல.

திரைகாணத்தில்லனி கல்யாண அகதிகள் படத்திற்காக ஒலிப்பது பி. சுசீலா ராஜ் சீதாராமன் குரல்கள்.

0: திரைகானத்தில் அடுத்த மயூரி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்
1: தா கை தி தி தை தா தை தி தி தை தா தை தி தி த

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவாக மகுடி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடலை கேட்போமா?

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.4°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.4°C. பதிவான மழையளவு 8.2 mm. பதிவான ஈரப்பதம் 86%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.6°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.2°C. பதிவான மழையளவு 9.2 mm. பதிவான ஈரப்பதம் 91%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38°C ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இதில் தொடர்வது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை 19 காலை இதில் உரிமைக்குரல், நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதல் பகுதி கேட்கலாம். தொடர்ந்து தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் இரண்டாம் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்காலம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:00 திரைக்காலம், 9:00 இசைப்பெட்டகம், தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீண இசை கேட்கலாம். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சூரிய சக்தி மின்திட்டம், விவசாயிகளுக்கான திட்டம் கொடுத்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலர் டி ஜெயராமன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 இசைப்பயிற்சி, எந்நேரமும் ஒரு காலை தூக்கி, தோடி ராகத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை பாடல், ஆதித்தாளம், ஆசிரியர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவர் சோபா ஸ்ரீராம் அவர்கள். 2:55 வானிலை, 3:00 விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, மாலை 4:00 ஆரா நாடகம், எழுதியவர் ஜி ரெஹனா சுல்தானா, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 5:00 குட்டீஸ் நேரம், சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கும் தேசபக்தி பாடல்கள். மாலை 5:30 கிராமிய தென்றல், ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கும் நல்லத்தங்கால் சரித்திரம் தோற்பாவை கூத்து இடம்பெறும். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கும்

அவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:35 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அண்மையில் வேலூர் மாவட்டம் தேவரிஷிக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்ட தொடக்க விழாவின் வானொலி தொகுப்பு. 8:05 திரைகாணம், 10 ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா சுதாகர் தேவிலை வழங்கும் கயாலிசை கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் நாளை காலை 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் சிவகுமார் சர்மா அவர்களின் சந்தூரிசை கேட்கலாம். டாக்டர் மிருதஞ்சய் அகாடி அவர்கள் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், குடிசாதனப்பள்ளி ஜிபி திம்மராயா

0: Prabhu earned bronze. On the judo mat, Unnati Sharma advanced to the women's 63kg semifinals after defeating New Zealand's Kuona Christie. Karanjit Singh Mann advanced to the men's 90kg quarterfinals, defeating New Zealand's Elliot Connolly by Ippon in 3 minutes 29 seconds. His next opponent in the last 8 stage will be Canada's Guillaume Gollin. President Draupadi Murmu extended congratulations to our boxers in a social media post, saying that India's remarkable run in boxing at the Glasgow Commonwealth Games continues with yet another golden triumph. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேயர்களே 101.4 MHz FM ரெயின்போ 100.1 MHz FM கோல்ட் மற்றும் 102.3 MHz வித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய 800 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.